வானம் எழுதும் முதல் கவிதை விடியல் காலை 5:55. உங்கள் மனதில் மகிழ்ச்சி மலரவும் உங்கள் முயற்சியில் வெற்றி பூக்கவும் இசையோடு இன்பமாய் பண்பலை 101 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றது. இது உங்கள் அன்பான ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்தின் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 30 திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 5 2026 ஜூலை மாதம் 21 பொலிவான புதன்கிழமையின் இனிமையான பிரயாணத்தில் உங்களுடன் நானும் குமரி பண்பலை 101 கலைமகள் பாலசுப்ரமணி. வந்தே மாதரம்.

0: இதமான செவ்வாய்க்கிழமையின் பயணத்தில் உள்ளோம். இன்னும் சில கணப்பொழுதில் காலை கதிர் 6 மணியை தொடும் வேளை. அதில் செய்திச் சுருக்கம் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து கேட்போம். அதனைத் தொடர்வோம் நாகர்கோவில் வானொலி நிலையத்தை.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 MW நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். தனிநபர் வாழ்வாதாரம் மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஸ்மைல் திட்டம் விளிம்பு நிலையில் உள்ள பிரிவினருக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இந்தியாவிற்கான பெனின் நாட்டு தூதுவருடன் ஆலோசனை நடத்தியதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சிதறிய தன் கதிர்கரங்களால் புவிதனை கதிரோன் சீர்தோக்கிய செழுமையான காலை 6:02 மீண்டும் உங்களுடன் மகிழ்ச்சியாய் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 30 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 5 2026 ஜூலை மாதம் 21 செவ்வாய்க்கிழமை குமரி பண்பலை 101 இன்று பயணிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று, தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரை இசை, பொது அறிவு வினா விடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். வடசேரி உழவச்சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், குமரி மாவட்ட முக்கிய அணைகளில் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 பசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேர் வெப்ப நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் முத்துசுவாமி அவர்களுடன் நேர்முகம். 10:45 திரை இசை. 11:02 தாளக்குடி அவ்வையாரம்மன் திருக்கோவில் ஆடி செவ்வாய்க்கிழமையின் சிறப்பு நேரலை. 11:30 ஏக்சூர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர்விருப்ப பாடல்கள். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். பகல் 1:00 செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரத்தில் பொது அறிவிப்பாசரை. 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரை இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. President Draupadi Murmu will hold talks with the North Macedonian counterpart Gordana Siljanovska Dafkova in Skopje today. President Murmu is also scheduled to meet Prime Minister Hristijan Mikoski and Speaker of the Assembly Arim Gashi and address the Parliament. She will also address the India-North Macedonia Business Forum. President Murmu arrived in North Macedonia on a 2-day state visit as part of a 3-nation tour of Moldova, North Macedonia and Romania. She is the first Indian president to visit North Macedonia. The visit reflects the importance India attaches to strengthening bilateral ties with the three countries and its engagement with the wider Eastern European region. Both sides have shown keen interest in deepening economic ties in priority sectors such as agriculture, pharmaceuticals, science and technology, information technology and IT-enabled services. North Macedonia is a landlocked country in southeastern Europe. The Indian community in the country is very small, with most members working in the IT sector, teaching at universities or serving as executives in multinational companies. India condemned the attack on the vessel MV Golden Leo while departing the port of Odessa in Ukraine. The External Affairs Ministry said 4 Indian nationals have tragically lost their lives while 1 is hospitalized in a critical condition. The ministry said that at the time of the incident, there were 17 crew members on board, including 5 Indian nationals. The ministry has reiterated that targeting commercial shipping and endangering innocent civilian crew members or otherwise impeding freedom of navigation and commerce is deplorable and should be avoided. The ministry said that the Indian mission in Ukraine is closely monitoring the situation as making every effort to extend all possible assistance to those affected. The government of India extended

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதல்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு யாம் இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின் அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறக வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறிகள் புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது, தமது மறுபதிப்பைத்தான் தேடுவது. தாங்கள் விரும்புவது தாம் முழுமையடையத்தான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இது மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடிக் கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குறட்பாக்களிலும் இவற்றைச் சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல்

0: யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலைச் சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் எடுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்து காண்பது? நாம் மனதை திறந்து வைத்துக் கொண்டு அகல கண்களால் பார்க்க பழக வேண்டும். அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகை மூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்கள் கற்கவும், இங்கு சீருடைய நற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கு சேர்க்க விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவருக்கு குதூகலம் தந்தது. சொற்கள் ஆண்களுக்கு மாணவியே, அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றீர், உமை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டையுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய் இயற்கை அளித்த யாசகம். இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா. விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

மலைகளின் இடையில் விரிந்த வெளிச்சக் கீற்றுகளாய் அருணோதயன் உதயமாகி இன்றைய நாளை செழிப்பாக்கிக் கொண்டிருக்கும் இயற்கையின் புதிய வேளை காலை 6:15 ஓர் இனிய சந்திப்பு காற்று வெளியில் ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலையில். திருக்குறளுக்கு உரை எழுதிய முதல் பெண்மணி மருங்காபுரி ஜமீன்தாரினி கி.சு.வி. லட்சுமி அம்மாள். 1928-1929 காலகட்டத்தில் திருக்குறள் தீபாலங்காரம் என்னும் தலைப்பில் 500 பக்கங்களுக்கு மேல் விரிவான உரையினை எழுதியுள்ளார். மனித குலத்தின் பொதுமறையான திருக்குறள் பெருமை ஒன்று அறிந்தோம் குமரி பண்பலை 101. இனி அநிலத்தில் மலர்கிறது குறளமுதம் ஒன்று குமரி பண்பலையில்.

0: எதையும் எண்ணி செய்யும் நெஞ்ச உறுதி உடையவர்களுக்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு பணியும் அறியாமை இல்லை. குறள் எண் 910 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: எண் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில்.
0: எதையும் எண்ணி செய்யும் நெஞ்ச உறுதி உடையவர்களுக்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு பணியும் அறியாமை இல்லை. குறள் எண் 910 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: நேர்மை பொது காலை 6:17.

விரிந்தவானே வெளியே எங்கும் விளைந்த பொருளின் முதலே திரிந்த காற்றும் புனலும் மண்ணும் செந்தி யாவும் தந்தோய் தெரிந்த கதிரும் நிலவும் பலவா செறிந்த உலகின் வித்தே புரிந்த உந்தன் செயல்கள் எல்லாம் புதுமை புதுமை புதுமை. இயற்கை செல்வத்தில் விளைந்த பாரதிதாசனின் அழகின் சிரிப்பில் பக்தி நெறி அறிந்தோம் பண்பலை 101. ஆரம்பமாகிறது பக்தி மாலை இறை இசையுடன் இறை சிந்தனையில். இது உங்கள் நாகர்கோவில் வானொலி. பக்தி மாலையில் முதலில் கே ஜே யேசுதாஸ் குரல்.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: தெண்டலை சுமந்து விளையாடும் இனிய காலை வேளையில் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையை தொடர்கிறார் வாணி ஜெயராம்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலை 101. நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது காலை 6:30. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து உன்னிமேனன் குரல்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: பக்தி மாலையில் நிறைவாக நாகூரியம் ஹனிஃபா பாடிய பாடல்.

இறை நம்பிக்கை ஒருபோதும் தனிமை மனதை தருவதில்லை. கவியரசர் கண்ணதாசனின் இறை எண்ணத்தோடு இறை அருளோடு முன்னேறுவோம், தொடர்ந்து பயணிப்போம் நாகர்கோவில் ரேடியோவுடன். இதுவரை நேயர்கள் கேட்டது பக்தி மாலை. இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை.

0: நாற்று ஒன்று.
1: டக் டக்.
2: யாரது?
1: நான் தான்.
2: என்ன வேணும்?
1: செய்தி வேணும்.
2: என்ன செய்தி?
1: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
3: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
0: நேர்களே, நமது குமரி பண்பலை 101 மாலை நேர நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு அறிவிப்பு இது. இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பும் முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்கள். அமுதசுரபியில் நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள் பகுதியில் பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள் தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 8:30 திரை இசை, 9:15 திரை இசை, 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 11:00 மனசு மயங்கும் திரை இசை, 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். உங்கள் மொபைல் போனில் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மொபைல் செயலியும் டவுன்லோட் பண்ணி வச்சு உங்கள் மொபைல்லையும் நியூஸ் நாகர்கோவில் வானொலியை தொடர்ந்து கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம் முதலீடு சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுநர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 500,000 மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுநர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது.

0: பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுச் சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பணப்பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலருவி விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏஜி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 அடுக்கு ஏசி பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏஜி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: பேரு சுரேஷ், நான் குளத்துல தான் வரேன், சொந்த ஊர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இப்போ எல்எஸ்பி கோச்சுன்னு இருந்து விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. சாதா நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே சார்ஜர் தான் போட முடியும். இப்ப குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.

0: இருக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2,39,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
2: வயல் செழிக்க உழைப்பை உரமாக்கும் உழவர்களுக்கான குமரி எஃப்எம் 101 இனிய நேரம் காலை 6:55. கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் ரேடியோவை. இன்று பராபப வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்கு முன்னாடி ஒரு பிரேக்.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
3: Phone 233-066.
2: நிலவின்கள் உறவென்று உலகத்தார் உயிர் வாழ பயிர் செய்யும் நல்லோருக்கு குமரி பண்பலை 101 அன்பு வணக்கங்கள். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை. பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கலாம். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 12-16 km அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் என

பேச்சிக்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முதன்மை அலுவலர் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால் வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளது. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் காலை 7:00. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அளவிலான மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பல்வேறு போட்டிகள். மாணவ மாணவிகள் பங்கேற்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அழைப்பு. சுபாஷ் சந்திரபோஸ் பெயரிலான பேரிடர் மேலாண்மை விருது பெற விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவா பாரத் அமைப்பின் சார்பில் நாசா முக்த் யுவா ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய அளவிலான மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் மாவட்ட அளவில் நாட்டுப்புற பாடல், நடனம், மைம், தெருநாடகம், ஓவியம், பேச்சுப்போட்டி, குறும்படம், ரீல்ஸ் தயாரித்தல், முழக்க வாசகம் எழுதுதல், ஸ்லம் கவிதை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெறவுள்ளன. 15 வயது முதல் 29 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் இப்போட்டிகளில் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவர். மாநில அளவில் தேர்வானவர்கள் வரும் ஆகஸ்ட் 14 தேதியன்று புதுடெல்லியில் நடைபெறவுள்ள தேசிய நாஷாமுக் யுவா மாநாட்டில் தமிழ்நாட்டை பிரதிநிதிப்படுத்தும் வகையில் வாய்ப்பை பெறுவர். குமரி மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவியர் இதுகுறித்து மேலும் தகவல் அறிய 70 12 40 31 55 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக சிறப்பாக பணியாற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தொண்டு நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் விண்ணப்பிக்கலாம். தங்கள் விண்ணப்பங்களை உரிய ஆதார ஆவணங்களுடன் இணைத்து https://kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் உரிய

0: விருதுக்கான தலைப்பில் உள்ளிட வேண்டும். அல்லது awards.government.in/home/award-library என்ற இணையதளத்தின் வழியாக நேரடியாக வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்யலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
8: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
9: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
8: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஸ்பெஷலான நேரங்களில் ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: என்னடா முண்டி அடிக்கிறீங்க, கொஞ்சம் பொறுங்கப்பா. அந்த கடையில உள்ள கூழ் சரியில்லை, களி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொன்னீங்க. நானும் அந்த கடையில தான் சாப்பிட்டேன், ரூபாய தான் கொடுத்தேன், எந்த சுவையுமே அனுபவிக்கல. ஏய், ஒழுங்கா நிக்க
2: மாட்டீங்களா? இந்த கடை
1: சோப்பு கலர் காரு, அண்ணன் கார் இல்லையா? வேகமா வந்துட்டு இருந்த காரு எப்படி
2: என்னன்னு தெரியலையா? திடீர்னு ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கான்
1: அண்ணன் தான். நான் வராரு பாரு, அண்ணனாக்கும்.
2: ஏய் தம்பி சிவா, இங்க என்ன ஒரே பரபரப்பா இருக்கு? பக்கத்துல ஒரு கூழ் கடை இருக்கு, அங்க ஈ அடிக்கு இருக்கக்கூடிய நிலையில இது யாருக்கு கடை? என்ன கூட்டமா இருக்கு? நீ ஒழுங்குபடுத்துக
1: கடைய, கிளீன் பண்ணிட்டு இருந்தோம்னே.
2: எதுக்குப்பா நீ இந்த கடையில வந்து கிளீன் பண்ற? எதுக்குப்பா இவங்களை ஒதுக்கி விடுற?
1: ஏனே என்ன இப்பவும் அதே மாதிரியான நினைச்சிட்டு இருக்கீங்க?
2: என்ன நினைச்சிட்டு இருக்க? அதிகாரம் பண்ணிட்டு இருக்க ஊர்ல உள்ள கடைகள்ல வந்து. உனக்கு தெரியுமா, ஒரு ஆள் கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும்? அந்த முதலாளி யாரோ என்னவோ அவருக்கு வியாபாரத்தை கெடுத்துருவோ போலுக்கு.
1: ஓய், என்னவோ பேச

0: கடைக்கு போன பாத்திரம் போய்
1: சி கூழ் கடைன்னு இருக்கு.
0: ஏனே என் பேர்ல முதல் எழுத்துன்னு.
1: உனக்கும் இந்த கூழ் கடைக்கு என்னப்பா சம்பந்தம்?
0: அண்ணா ஒரு கடை தெரியுதா, அந்த கடையில எப்படி பணத்தை எண்ணிட்டு இருந்த கடை தெரியுமா?
1: ஏ தம்பி, அந்த பொக்கிசம் சிறுதானிய பதார்த்தங்கள் அந்த கடையவா சொல்ற?
0: அதே கடைதாம்னு கூட்டம் கூட கூட யானோதான ஆக்கிட்டாங்கன்னு. அதனாலதான் அவன் என்ன கூடிய பணத்தை பாத்துட்டு என்னதான் ஆயிட்டு போட்டு நம்மளும் ஒரு கடையை ஆரம்பிப்போம்னு நீங்க தானே சொல்லுவீங்க? நேரத்தை வீணாக்காதப்பா, ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு முன்னேறக்குள்ள வழிய பாருன்னு சொல்லுவீங்க இல்லன்னு.
1: பரவாயில்ல பரவாயில்லப்பா. சரிப்பா, கூழ் குடிக்க வராங்க, களி சாப்பிட வராங்க, கேழ்வரகினுடைய மருத்துவ குணங்கள் என்ன, கேழ்வரகுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா ஏதாவது தெரியுமா உனக்கு?
0: ஏனே இதே பிரச்சனை தான் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு.
1: என்னப்பா கேக்குறாங்க?
0: ஏனே நம்ம பதிவு கஸ்டமர்னே எப்படியும் 70-75 வயசு இருக்கும்னு சரியா பேச கூட முடியல. அவரு ஒரு நாள் கேக்குறாரு, உங்க கடையில இருக்கக்கூடிய கூழையோ களியையோ சாப்பிடறதுனால 25 வயசு வாலிபரா மாற முடியுமான்னு கேக்குறாருன்னு.
1: நல்லா தானே கேட்டிருக்காரு.
0: என்னவோ சொல்லுரு, 75 வயசுக்காரன் எப்படி 25 வயசுக்காரன மாற முடியும்?
1: ஏ மாறாண்டாம்பா, மனதளவுல இளமை தரும்பலோடு திகழலாம.
0: ஏ இவர் சொல்றத பார்த்தா தோற்றத்தை வச்சு எதையும் எட போட கூடாது, முடி நரைச்சா கூட உள் மனசு இளமையா இருக்கும்ல சொல்றாரு. சரி சரி, அண்ணங்கிட்ட கேட்டு தகவல்களை ஒரு போர்டு எழுதி கடையில வச்சிருவோம்.
1: தம்பி, கேழ்வரகு அப்படிங்கறது ராகி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஏனே அதனுடைய பயன் என்னன்னு?
1: தம்பி, கால்சியம் இரும்பு சத்து மிகுந்தது, எலும்புகள் வலுவாகிறதுக்கு வழிகாட்டக்கூடியது, உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது, உடனடி ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா. தம்பி கூட சொன்ன பாரு, 70 வயது நபர் 25 வயது வாலிபர் மாதிரி சுறுசுறுப்பா இயங்க முடியுமான்னு. அது கேழ்வரகுல இருக்க.
0: ஏ அப்பா, எங்க அண்ணனை பாரு, மீனே கிடைக்காத இடத்துல வலைய வீசி மீனெல்லாம் கிடைக்கிறது மாதிரி அற்புதமா இல்ல சொல்றாரு.
1: குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு கேழ்வரகு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். கேழ்வரகு பொறுத்தளவுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு, அமினோ அமிலங்கள் கூடுதலா இருக்கு, ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்க உதவக்கூடிய தன்மை கேழ்வரகுல இருக்க.
0: அண்ணே ஒரு 10-15 புக்க படிச்சுட்டு வந்த மாதிரி உதிர்க்கல செய்யாரு. ஒருவேளை முந்தின பறவையில மருத்துவரா இருந்திருப்பாரோ?
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அவத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
2: இந்த கலக்கலான மார்னிங்க இன்னும் சூப்பரா கொண்டு போறதுக்காக ஒரு கியூட்டான குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
4: ரைசல் நிஸ்மி.
2: பேர் கேக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. யார் வச்சாங்க?
4: அம்மா.
2: அம்மா பேர் என்னமா?
4: நிஸ்மா.
2: அப்பா பேரு?
4: ராஜன்.
2: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: கொளச்சல்ல இருந்து.
2: அப்படியா, சரி ஓகே. என்ன படிக்கிறீங்க?
4: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: சரி ஓகே, இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம்ல என்ன சொல்லி தரணும்னு ரெடியா இருக்கீங்க?
4: உலா போகலாம் பாட்டு.
2: உலா போகலாம் பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்கம்மா? அந்த பாட்டு அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி பாடுங்க.
4: அனைவருக்கும் வணக்கம், நான் தான் ரைசல் இஸ்மி பேசுகிறேன். நான் உள்ளா போகலாம் பாட்டு பாட போகிறேன்.

0: நிலா போல உலா போகலாம், நீலவானில் நீலவானில் நீந்தி மகிழலாம். நன்றி.
1: அழகான பாடலை அழகா பாடியிருக்கீங்க. நிலா எங்க இருக்கும்?
0: வானத்துல.
1: பாத்திருக்கீங்களா நிலா சோறுலாம் சாப்பிட்டிருக்கீங்களா?
0: ஆமா.
1: எப்படி சாப்பிடுவீங்க?
0: வானத்துல நிலா இருக்கும் போது மொட்டை மாடியில இருந்து சாப்பிடுவோம்.
1: சரி, ஓகே. அடுத்ததா நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க ரைசா?
0: மந்த்ஸ் ஆஃப் தேர்.
1: சொல்லுங்க.
0: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர்.
1: சரி, நம்ம ரைசா பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: எல்லாருக்கும் ஊசி போடுறேன்.
1: எல்லாத்துக்கும் ஊசி போடுறதுக்கா? நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. நேர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார். கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்கள் அமுதசுரபியில் நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள் பகுதியில் பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள் தகவல்களை தருகிறார். கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள் மதியம் 12:50 குமரி பண்பலை 101 நலமாய்வாழ நலமாய்வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். காலை 11:00 தாளக்குடி அவ்வையாரம்மன் திருக்கோவிலிலிருந்து ஆடி செவ்வாய் சிறப்பு நேரலை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன்வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன்வாய்ந்த மனிதவளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகளுடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

0: தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6,003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2001 ஆண்டில் சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மான்ய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் லோக்மான்ய திலகரின் 106வது நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுனித்ரா பவார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோ குளோரைடு மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10ஆம் தேதி முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தார்.

0: இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தித் தொடர்பாளர் யூசுப் ஹமத் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 100க்கும் அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் ராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் ராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

0: நேரம் காலை 7:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: திருநெல்வேலி
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: சேவை செய்திகள். மாத்தாண்டம் உண்ணாமலைக்கடை, ஆயிரந்தெங்கு, அருள்மிகு, தானிமூடு, இசக்கியம்மன் திருக்கோவில் முப்பெரும் விழாவில் இன்று காலை 7:30 தீபாராதனை, மதியம் 12:30 பூஜையும் தீபாராதனையும், பகல் 1:00 108 பொங்கலை, மதியம் 2:00 மஞ்சள் நீராடுதலும் பூப்படை வாரதலும், 2:30 மகா தீபாராதனை. குமரி கலைக்கழகத்தின் 40th மாவட்ட கலை போட்டிகளில் இன்று காலை 10:30 முதல் மாலை 5:00 வரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு போட்டிகள் நாகர்கோவில் ராமவர்மபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும்.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவ

0: மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: நாகர்கோவில் கோணத்தில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு, அதாவது ஸ்பாட் அட்மிஷனுக்கு, இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கலிங்கராஜபுரம் ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஒரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் வேதியியல் பணியிடத்திற்கு மாதம் 18,000 ரூபாய் வீதம் தொகுப்பு ஊதியத்தில் முற்றிலும் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமித்திட தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை எழுத்து மூலமாகவோ நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சான்றிதழ்களுடன் 3 பிரதிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நாளை மாலை 5:45 விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபார் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: நேரம் இப்போது காலை 7:30. நேர்களோடு சூப்பரான ஒரு டிராவல்ல இது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோ.
1: இன்றைய குறுஞ்செய்தி. ஆஹா, நன்றியா, உன் தேன் குரலில் நன்றி கூட பாடலாகத்தான் கேட்கிறது. இன்று இந்த விதைகளை சாப்பிடு, நாளை உனக்கு பழங்களை வாங்கி தருகிறேன்.
2: நான் காண்பது கனவா இல்லை நிஜமா? மந்திரியார் மரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மந்திரியாரே, மந்திரியாரே.
1: மன்னரா, வாருங்கள் மன்னா. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: வணக்கம் வணக்கம். என்ன, மரத்துடன் காலையிலேயே பேசிக் கொண்டிருக்கிறீர்?
1: மன்னா, மரத்துடன் அல்ல, மரத்தில் அமர்ந்திருக்கும் குயிலுடன்.
2: என்ன உளறுகிறீர்? அந்த குயில் பேசியது உமக்கு புரிந்து விட்டது. இதை நான் நம்ப வேண்டும்.
1: அதுதான், பறவைகளின் பாஷையை மொழிபெயர்க்க ஏ டெக்னாலஜி வந்துவிட்டதே.
2: புது டெக்னாலஜி மூலமாக பறவைகளோடு பேச முடியுமா? இது நிஜமா?
1: ஆமண்ணா, அந்த குருவி டிரான்ஸ்லேட்டர் ஆப்பை நானும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப துல்லியமாக வேலை செய்கிறது மன்னா.
2: அப்படியா? அப்படி என்றால் அதையும் டெஸ்ட் செய்து பார்த்து விடுவோம். நம் அரண்மனை தோட்டத்தில் இருக்கிற காகம் குயில் எல்லாம் என்னை பற்றி என்ன பேசுகிறது என்பதை இப்போதே கேட்டு சொல்லும்.
1: அது வந்து மன்னா, அந்த மரத்து மேலே இருக்கிற காகம் உங்களை பத்தி தான் பேசுகிறது. ஆனால் அதை சொன்னால் என் தலை உருண்டு விடுமே.
2: நான் உம்மை ஒன்றும் செய்ய மாட்டேன் என உறுதி தருகிறேன். தைரியமாக கூறும், காகம் என்னை பற்றி என்ன புகழ்ந்து பாடுகிறது.
1: மன்னா, அந்த காகம் சொல்கிறது, கீழே நிற்கிறாரே இந்த மன்னர், தினமும் அரண்மனை மொட்டை மாடியில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் சாப்பாடு வைக்கிறாரே தவிர, ஒரு நாளைக்காவது சைட் டிஷ்ஷாக நல்ல காரசாரமாக மீன் வறுவல் ஏதாவது வைக்கிறாரா? ரொம்ப கஞ்சூசாக இருக்கிறார். கஞ்சம் கஞ்சம் என்று கத்துகிறது மன்னா.
2: என்ன கஞ்சமா?

0: சிறையில் அடையுங்கள்.
1: கோபப்படாதீர்கள் மன்னா, காகம் பறந்து விட்டது.
0: சரி சரி, அதை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். மந்திரியாரி, இது எப்படி வேலை செய்கிறது? எப்படி இந்த தொழில்நுட்பம் பறவைகளின் மொழியை புரிய வைக்கிறது நமக்கு?
1: மனித மொழியை கற்றுக்கொள்ளும் பெரிய மொழி மாதிரிகள் போல பறவைகளின் ஒலிகள், அதிர்வெண்கள் மற்றும் வடிவங்களை ஏஐ பகுப்பாய்வு செய்கிறதாம். பறவைகள் ஆபத்தை உணர்வது, இணையை ஈர்ப்பது மற்றும் இருப்பிடத்தை வரையறுப்பது போன்ற அடிப்படை சைகைகளும் ஒலிகளும் இப்போது டேட்டாவாக மாற்றப்பட்டு வருகின்றன.
0: அப்படியானால் நாமும் அவற்றின் பாஷையில் திரும்ப அவற்றோடு பேச முடியுமா?
1: செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியால் ஆராய்ச்சியாளர்கள் விலங்குகள் மற்றும் பறவைகளின் மொழிகளை புரிந்து கொள்ளும் ஆராய்ச்சிகளில் பெரும் முன்னேற்றத்தை கண்டுள்ளனர் மன்னா. எனினும் மனிதர்கள் பறவைகளுடன் நேரடியாக பேசி உரையாடும் டூ வே கம்யூனிகேஷன்

0: அவர்கள் பறவைகளுடன் நேரடியாக பேசி உரையாடும் டூ வே கம்யூனிகேஷன் வசதி இன்னும் முழுமையாக வரவில்லை.
1: ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்படி என்றால் சரி. மந்திரியாரி, இதோ இந்த மரத்தில் ஒரு குயில் அமர்ந்திருக்கிறதே, அந்த குயில் என்ன சொல்கிறது என்று கேட்போம்.
0: அக்குயில் எப்படியும் உங்களை பற்றி கவிதையாகத்தான் பாடும் அண்ணா.
1: ஆஹா, குயில் என்ன சொல்கிறது? என் குரல் வளம் பற்றி புகழ்கிறதா?
0: ஐயோ, எப்படி சொல்வேன் அண்ணா? குயில் சொல்கிறது, நேற்றிரவு இந்த மன்னர் ஒரு பாட்டு பாடினாரே பாரு, என் ஆயுசில் அப்படி ஒரு அவசரத்தை நான் கேட்டதே இல்லை. அதற்கு அப்புறம் பயந்து போய் என் தொண்டையே அடைத்துக் கொண்டது. என்னால் கூவவே முடியவில்லை என்று அழுது கொண்டே கம்ப்ளைண்ட் பண்ணுகிறது அண்ணா.
1: என்ன, என் பாட்டுக்கு இந்த அவமதிப்பா? சரி, அந்த மரத்தில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறதே அந்த மயில், அது என்ன சொல்கிறது? நம் தேசிய பறவை கண்டிப்பாக என்னை பற்றி பெருமையாக தான் பேசும்.
0: மன்னா, மயில் ரொம்ப நேரமாக உங்களை மேலேயும் கீழேயுமாக பார்த்துவிட்டு ஒரே ஒரு வரி தான் சொல்கிறது.
1: என்ன சொல்கிறது?
0: இந்த மன்னர் போடும் காஸ்ட்லி டிரெஸ்ஸை விட கடவுள் எனக்கு கொடுத்த இறகுகள் எவ்வளவோ அழகு. ஆனால் பாவம், இந்த மன்னர் என்னவோ இவர்தான் உலக அழகன் என்று நினைத்துக் கொண்டு சீட் போட்டுக் கொண்டு இருக்கிறாரே அப்படி என்று சிரிக்குது மன்னா.
1: நிறுத்தும் மந்திரியாரே, நிறுத்தும். எனக்கு இந்த டெக்னாலஜியே வேண்டாம்.
0: ஏன் மன்னா, பறவைகளின் கருத்து சுதந்திரம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா?
1: கருத்து சுதந்திரமாவது கத்தரிக்காயாவது? போனை ஆஃப் செய்துவிட்டு வேலையை பாரு.
0: அப்படியே செய்கிறேன் மன்னா. மனிதர்கள் தான் பின்னால் பேசுகிறார்கள் என்று நினைத்தால் இந்த பறவைகளும் நம்மை வைத்து செய்கின்றன என்று மன்னர் ஒதுங்கிவிட்டார் போல.
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: நேரம் காலை 7:35. ஒரு கப் ஆஃப் காஃபி இல்லைனா ஒரு கப் ஆஃப் டீ, அதோட உங்க ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன் நாகர்கோவில் ரேடியோ ஸ்டேஷன். இது உங்களோட ஹாப்பினஸ் மட்டுமே ஷேர் பண்ற குமரி எஃப்எம் 101. ஒரு ஹாய் சொல்லிக்கலாமா? ஹாய் நேர்களே. மனச பிரைட் ஆக்கவும் மைண்ட ரிலாக்ஸ் ஆக்கவும் தென்குமரி தேனலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே நேர்களே, லெட்ஸ் பிகின். உயரம் அதிகமான இடத்துல மலர்றது ஆல்பைன் மலர், உயர்ந்த மனமான நம் உள்ளங்களில் மலர்வது அன்பு. எப்படி கவிதை? சூப்பர்ல. ஆரம்பமே அவர்களமா ஆல்பைன் மலரோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன கேள்வியும் ஆல்பைன் மலர் பத்தி தானே இருக்கும்னு சொல்றீங்க? எஸ், ஆல்பைன் மலர்கள் உயரமான மலைகள்ல, குறிப்பா மரங்களே வளராத உயர்ந்த இடங்கள்ல, கடுமையான குளிர்ல, பலத்த காற்று, பாறை சூழ்ந்த சூழல்ல பூக்குற ஒரு மலர். இயற்கையோட கடினமான சோதனைகளையும் தாண்டி தங்களோட அழகை வெளிப்படுத்துற இந்த ஆல்பைன் மலர்கள் வெள்ளை, நீலம், ஊதா, இளம் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு அப்படின்னு பல வண்ணத்துல மலரும். இயற்கை தன்னோட வண்ணத்தூரிகையால் மலைகளை ஓவியமாக மாற்றும் அழகின் சின்னங்களே இந்த ஆல்பைன் மலர்கள். சைனந்தஸ் ஹூக்கரி அப்படிங்கிறது ஒரு இளம் ஊதா கலர்ல இருக்கிற ஒரு அரிய வகை ஆல்பைன் மலர். 1867 இந்த மலரை பிரிட்டிஷ் தாவரவியலாளர் டால்டன் ஹூக்கர் தான் இதை கடைசியா சிக்கிம்ல பூத்ததை பார்த்ததா பதிவு பண்றாரு. அதுக்கு பின்னாடி இந்த சைனந்தஸ் ஹூக்கரி இந்தியால தென்படவே இல்லையா, கிட்டத்தட்ட அழிஞ்சு போன ஒரு ஆல்பைன் மலராவே கருதப்பட்டுச்சான். இந்த மலர் நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல்ல பூக்குற, 12 வருஷத்துக்கு அப்புறமா பூக்குற, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும் இல்லையா, குறிஞ்சி மலர் டைப்ல இருக்குமா, அப்படிப்பட்ட இந்த அரிய வகை சைனந்தஸ் ஹூக்கரி ஆல்பைன் மலர் தற்போது 158 ஆண்டுகளுக்கு பின்னாடி நம்ம இந்தியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, சுமார் 158 ஆண்டுகளுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அரிய வகை ஆல்பைன் மலரான சைனந்தஸ் ஹூக்கரி இந்தியாவில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கேள்வியை திரும்ப சொல்றோம், 158 ஆண்டுகளுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அரிய வகை ஆல்பைன் மலரான சைனந்தஸ் ஹூக்கரி இந்தியாவில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான பதில ஸ்னேகன், விவேக், கிருத்திகா நெல்சன் வரிகள்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல, ஆதித்யா ஆர்கே, அலெக்சாண்ட்ரா ஜாய் மனதை மயக்கும் குரல்கள்ல, காதலிக்க நேரம் இல்லை பிலிம் சாங் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாமா? காற்றின் சலசலப்பிலும் மௌனத்திற்கே மொழி கொடுத்த ஏஆர்

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற

0: கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
1: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
0: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
1: வா வா, சீக்கிரம் போகலாம்.
2: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: குட் வைப்ஸ், குட் டைம்ஸ். இது உங்க ஃபேவரட் டைம். காலை 7:44. லைஃப் இஸ் சோ ஸ்வீட், ஃபீல் தி பீட் வித் குமரி எஃப்எம் 101. தேனிலையில பொது அறிவு கேள்விக்கார பதில தெரிஞ்சுக்கலாமா?

0: எங்கே இருந்தோம் அப்படின்னா, சுமார் 158 ஆண்டுகளுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சைனந்தஸ் குக்கரி அப்படிங்கிற அரிய வகை ஆல்பைன் மலர் சமீபத்தில் இந்தியாவில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? இதற்கான பதில் அருணாச்சல பிரதேசத்தில். கேள்வியின் பதிலும் மீண்டும், சுமார் 158 ஆண்டுகளுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சைனந்தஸ் குக்கரி அப்படிங்கிற அரிய வகை ஆல்பைன் மலர் சமீபத்தில் இந்தியாவில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான பதில் அருணாச்சல பிரதேசம். அருணாச்சலோட தவாங் மாவட்டத்தில் உள்ள மாஹோ கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள சுனா அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் சுமார் 3600 மீட்டர் உயரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம் இந்த சைனந்தஸ் குக்கரி அப்படிங்கிற மலர். இது ஒரு மணி வடிவ மலர், அதாவது காம்பானுவேசி குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த மலர். அதுவும் இல்லாமல் காடுகளில் இதோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இதை அருகி வரும் மலர் இனத்தில் வகைப்படுத்துமாறு இந்திய தாவரவியல் ஆய்வு மையம் பரிந்துரைக்கவும் செய்திருக்கு. ஹாப்பியான ஒரு டே, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மைலோட ஆல்வேஸ் ஃபாலோ பண்ணுங்க உங்க நாகர்கோவில் ரேடியோவை. உங்க மொபைல்லையும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மொபைல் செயலியையும் டவுன்லோட் பண்ணி வச்சு எனி டைம் எந்த இடத்துல இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க. நேரம் இப்போது காலை 7:45 ஆயிடுச்சு. இந்த டைம்ல குமரி பண்பலை 101
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று ஜூலை மாதம் 21 தேதி.
3: புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1899 இதே நாளில் பிறந்த ஏர்னஸ்ட் அவர்கள் தனித்துவமான எழுத்து நடையால் 20 புனைக்கதை இலக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ஆவார்.
3: தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ எனும் இவரது புகழ்பெற்ற நாவல் புலிட்சர் பரிசையும் இலக்கியத்திற்கான நோபல் பரிசையும் வென்றுள்ளது.
2: மேலும் அந்நாவலுக்கு தமிழில் 1 மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் வெளிவந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
3: சுமார் 600 படங்களில் 4000 அதிகமான பாடல்களை இயற்றியுள்ள ஹிந்தி திரைப்பட பாடலாசிரியரும் பிரபல பின்னணி பாடகருமான ஆனந்த் பக்ஷி அவர்கள் 1930 இதே நாளில் பிறந்தவராவார்.
2: எக் துஜே கேலியே, தில்வாலே துல்கனியா லே ஜாயங்கே போன்றவை இவர் பாடல் எழுதிய பிரபல திரைப்படங்களுள் சிலவாகும்.
3: இவர் பிலிம்பேர் விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
2: ஜெயம் கொண்டா, கண்டேன் காதலை உள்ளிட்ட பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குநர் ஆர் கண்ணன் அவர்கள் 1971 இதே நாளிலும்,
3: தென்னிந்திய திரைப்பட நடிகர் பரத் அவர்கள் 1983 இதே நாளிலும் பிறந்தவர்களே. இதே நாளில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் அவர்கள் இலங்கையின் பிரதமராக பதவியேற்றார். உலக நாடுகளில் முதலாவது பெண் அரசு தலைவர் இவரே ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: 1969 இதே நாளில் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சந்திரனில் நடந்த முதலாவது மனிதர் என்ற புகழை பெற்றார். எழுத்தாளரும் புலவரும் நீதிபதியுமான மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் நினைவு தினம் இன்று.

0: தமிழில் வெளிவந்த முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் புகழ்பெற்ற புதினத்தை இயற்றிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் முதலில் திருச்சியில் நீதிமன்றத்தில் ஆவண காப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றி பின் மாயவரம் மாவட்ட நீதிபதியாக 13 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார்.
1: அந்த காலகட்டத்திலேயே இவர் 16 புத்தகங்களை எழுதியுள்ளார்.
0: கிபி 1805 ஆண்டு முதல் 1861 ஆண்டு வரை சுமார் 56 ஆண்டுகளாக ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டுள்ளார்.
1: பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி அவர்கள் இவரது கொள்ளுப்பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இவர் 1889 ஆண்டு இதே நாளில் காலமானார்.
1: தினமலர் நாளிதழின் நிறுவனரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்துடன் இணைப்பதற்கான போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவருமான TVR என அழைக்கப்படும் TV ராமசுப்பையர் அவர்கள் 1984 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: நடிகர் திலகம் ஷெவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் நினைவு தினம் இன்று.

0: சிம்மக்குரலோ, நடிப்பு சக்கரவர்த்தி என்றெல்லாம் மக்களால் அன்போடு அழைக்கப்படும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நல்ல குரல் வளம், தெளிவான உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு திறன் ஆகியவற்றிற்காக போற்றப்படுபவர் ஆவார்.
1: நீண்ட வசனங்களை எளிதில் உள்வாங்கிக் கொண்டு அதை உணர்ச்சி பூர்வமாக திரையில் பிரதிபலிக்கும் ஆற்றல் இயல்பாகவே இவருக்கு இருந்தமையால் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் நடிப்பு பல்கலைக்கழகம் என்றெல்லாம் இவர் பாராட்டப்படுகிறார்.
0: சரித்திரம், புராணம், குடும்பம், சமூகம் போன்ற அனைத்து விதமான கதாபாத்திரங்களையும் ஏற்று அதில் திறம்பட நடித்த இவரது நடிப்பாற்றலை போற்றும் வகையில் இவருக்கு நம் நாட்டில் பத்மஸ்ரீ, பத்ம பூஷன் விருதுகளோடு திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருதும் வழங்கப்பட்டுள்ளது.
1: மேலும் இவர் பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான ஷெவாலியர் விருது பெற்ற முதல் நடிகர் எனும் பெருமையையும் பெற்றவராவார்.
0: இவர் 2001 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
4: போன் 233-066.
6: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
4: போன் 233-066.
7: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
8: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
9: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
9: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
11: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும். கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள். கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

என்ன நேர்களே, வீட்டுல செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், திடீர்னு ஒரு நர்சரிக்கு போறோம், செடிகளை வந்து பார்த்த உடனே அழகா இருக்கும், அதை வாங்கி கொண்டு வீட்டுல வச்சா வளரவே வளராது. சில செடிகள் பாக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா, செடி வந்து நலிவுற்ற செடி மாதிரி இருக்கும், ஆனா பூக்கள் நிறைய பூக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை பத்தி எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் நிறைய வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு தோணுதா? தரமான செடிகளை வந்து எங்கே வாங்கலாம், எப்படி தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. அதை பற்றி யாராவது சொன்னால் எனக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய நேர்களே, இன்று இரவு 7:25 நமக்குமரி பண்பலை 101 உழவர் உலகம் நிகழ்ச்சியை கண்டிப்பாக கேளுங்க. இதில் வந்து தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும் பற்றி சொல்கிறாங்க. கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சியில உழவருக்கு ஒரு சிந்தனை இருக்கு, அமுதசுரபி பகுதியில நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல் இருக்கு, நொடிகளில் சில நுட்பங்கள்ல பட்டுப்புழவு புழு வளர்ப்பு கேட்ட மானிய திட்டங்கள் தகவல்களையும் தர்றாங்க கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி இடம்பெறுது இன்று இரவு 7:25 உழவர் உலமாக நமது குமரி பண்பலை 101. அலையோடு இசையோடு ஒரு இனிய பயணத்தில் தென்குமரி தேனலை. இது இனி கார்த்திக் ஹரிணி வாய்ஸ்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல, பீமா பிலிம் சாங் காதல் காற்று கவிதை, மூணையும் மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு சாங் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் நம்ம தேனலைக்கு.

0: குமரி எஃப்எம் 101 இசை உங்களை உற்சாகப்படுத்தும், உங்கள் கனவுகள் உங்களை உயர்த்தும், உங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெற்றியை நோக்கி அமையட்டும். கூடவே நாகர்கோவில் ரேடியோவும் இருக்கட்டும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 MW நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
0: காலை 8:02. இன்னும் அழகாகிறது காலை நேரம். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் நேர்களே. உங்கள் அன்பும் உங்கள் நேரமும் நாகர்கோவில் வானொலிக்கு மிகப்பெரிய பரிசு. தென்குமரி தேனலையை தொடர்வோம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் சூப்பரான ஒரு டிராவல். இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
4: போன் 233-066.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: தென்குமரி தேனிலை, இனி வடசேரி உழுவச்சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரணம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காயும் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 90 ரூபாய், வஜ்ஜி மிளகாய் 240 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 35 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 85 ரூபாய், சவு சவு 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 40 ரூபாய், நாடன் மாங்காய் 40 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 100 ரூபாய், நாத்தங்காயும் காலிஃபிளவரும் தலா 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தேங்காய் குடுமையுடன் 53 ரூபாய், கொப்பரை தேங்காய் குடுமி இல்லாத தேங்காய் 55 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், நெல்லிக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காரமணி பயிறு 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 40 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய். பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 56 ரூபாய்க்கும், பப்பாளி 30 ரூபாய்க்கும், அன்னாசி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
10: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
11: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
10: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்னைக்கு காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 31.52 அடி, பெருஞ்சாணி அணை 64 அடி, சிட்டாறு 1 அணை 12.53 அடி, சிட்டாறு 2 அணை 12.63 அடி, பொய்கை அணை 15.58 அடி 15.80

0: அடி, மாம்பழத்துறையாறு அணை 36.99 அடி.
1: அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில். போன் 233-066.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் ரேடியோவில் இருந்து தென்குமரி தேனிலை. நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 8:09.

நேர்களே, நம்ம குமரி பண்பலை நூற்றாண்டுல காலையில 11:02 தாளக்குடி அபயாரம்மன் திருக்கோவிலிருந்து ஆடி செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு சிறப்பு நேர்களை நிகழ்ச்சி இருக்கு, தவறாமல் கேளுங்கள். 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடர் இருக்கு. தொடர்ல குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். காலையில 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் பகுதியில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் முத்துசுவாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற காத்திருக்கின்றது. 9:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உடலுக்கு வலு சேர்க்கும் உன்னத உணவுகள் அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். 3:02 தேனி நேரத்தில் இன்று பொது அறிவு பாசறை நேரலை கூட இருக்கு. இதற்கான அலைபேசி தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 0462 இணைப்பெண்ணுடன் 260-240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290-722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். தென்குமரி தேனிலையில் இனி ரிச்சர்ட் ஆண்ட்ரியா மெலினாயர் வாய்ஸ் பிளஸ் கார்த்திக் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல பா விஜயோட லைன்ஸ்ல நன்வேண்டா பிலிம் சாங். தென்குமரி தேனிலையே எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபாஸ்ட் பீக் ட்ராக் வந்து இப்போ நம்ம கேட்கலாம்.

ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம். உங்கள் கனவுகளுக்கு சிறகுகளை கொடுங்கள், அவை பறப்பதற்கு முயற்சி செய்யும். சக்சஸ் உங்களை தட்டி எழுப்பும். ஓகே நேர்களே, தென்குமரி தேனிலையில் இதுவரை நிகழ்ச்சியில் நான் கலைமகள் பாலசுப்ரமணி. மனதை திடப்படுத்துவோம், மனதை பலப்படுத்துவோம், மகிழ்ச்சியுடன் உற்சாகமாய் தொடர்வோம். குமரி எஃப்எம் 101.1 நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியும் உங்கள் குமரி எஃப்எம் 101 தொடர்ந்து கேட்டு ரசியுங்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். மீண்டும் காலை 8:30 சந்திப்போம்.

0: again, says football once again demonstrated its unrivaled global appeal, uniting nations, cultures and generations in a way few events can. Cops block protesters, march to Parliament, Nadda meets CJP representatives, says the Times of India. Andy Burnham takes over as Prime Minister, unveils 10-year plan for reset of United Kingdom, informs the Asian Age. And finally, India proves first vaccine against dengue, reports the Hindustan Times. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to address NDA Parliamentary Party meeting at Parliament House this morning. President Draupadi Murmu to hold talks with the North Macedonian counterpart in Skopje today. 4 Indians killed and 1 critically injured in attack on commercial vessel near Odessa port in Ukraine. India condemns attack on the ship. West Bengal government hikes monthly pension for senior citizens, widows and specially abled persons in the state. US launches fresh strikes on Iran as President Donald Trump warns of massive retaliation. And PV Sindhu to lead India's challenge at the China Open badminton tournament beginning today. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
6: ஒருத்தர் இருந்தான், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்கு என்ன வழின்னு 4 பேர்கிட்ட யோசனை கேட்டான். பணம் இருந்தால் மகிழ்ச்சி தானாக வரும், அதனால் பணம் சம்பாதிக்கிற வழியை பார், அதுக்கப்புறம் நீ தேடிட்டு இருக்கிற மகிழ்ச்சி உன்னை தேடிட்டு வந்து சேரும்னாங்க. அப்படின்னா மகிழ்ச்சி இருக்கிற இடம் பணம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டான். அதை சேர்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச நாளில் பெரிய ஆளாயிட்டான், செல்வம் நிறைய சேர்ந்து போச்சு. இப்போவும் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கல. மறுபடியும் நண்பர்கள்கிட்ட யோசனை கேட்டான், பணம் சேர்த்தா மட்டும் இன்பம் வந்துடாது, அதை செலவு பண்ணு, பணம் மூலமாக இன்பத்தை தேடு, கிடைக்கும் அப்படின்னு யோசனை சொன்னாங்க. உடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊர் பூரா சுற்றினான், வெளிநாடுகள்லாம் போனான், சுற்றி பார்த்தான். அப்புறம் அவனுக்கு விருப்பமானதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தான். மது, போதை பழக்கம், இப்படி எது எதுலேயே ஈடுபட்டு பார்த்தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டான், குடும்பம் நடத்தினான். எப்படி இருந்தாலும் அவன் எதிர்பார்க்குற மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்கல. அதனால் மகிழ்ச்சிங்கிறது எங்கே இருக்குங்கிற ரகசியத்தை அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியாக ஒரு பெரியவர்கிட்ட யோசனை கேட்டான். அவர் சொன்னார், இல்லறத்திலேயும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கலன்னா உனக்கு துறவரத்தில் தான் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னார். சரி, அதையும் தான் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இவன் முடிவு பண்ணிக்கிட்டான். துறவரம்னா சும்மாவா, எல்லாத்தையும் துறக்கணுமே. எல்லாத்துக்கும் அவன் துணிஞ்சுட்டான். வீட்டில் இருந்த நகை, பணம், பவுனு, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டான். ஒரு யோகியை தேடிட்டு போனான், அவர் காலடியில் கொண்டுட்டு போய் வச்சான். அவர் நிமிந்து பார்த்தார், என்ன இதெல்லாம்னார். இதெல்லாம் இனிமேல் எனக்கு தேவையில்லைன்னா. சரி அப்படின்னா உனக்கு என்ன தான் தேவைன்னார். எனக்கு மகிழ்ச்சி தேவை, மன அமைதி தேவைன்னா. அந்த யோகி தன்னுடைய காலடியில் இருந்த மூட்டையை பிரித்து பார்த்தார். உள்ளே தங்கம், வைரம், நகை, பணம் எல்லாம் இருக்குது, அவ்வளவுதான். அவசரமாக அதை சுருட்டி எடுத்துக்கிட்டார். தலையில் வச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சுட்டார். இவனுக்கு அதிர்ச்சியாக போயிட்டுது. அடடா, இந்த ஆள் போலி ஆசாமி போல இருக்க, ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினச்சான், வருத்தப்பட்டான். அந்த துக்கம் ஆத்திரமாக மாறிச்சு. உடனே அந்த யோகியை துரத்த ஆரம்பித்தான். அவர் ஒரே ஓட்டமாக ஓடுறார், சந்து பூந்தெல்லாம் நுழைஞ்சி ஓடுறார், இவனும் விடாமல் துரத்துறான். கடைசியாக அந்த யோகி மூச்சு இறக்கி இறக்கி அவர் இடத்துல வந்து நின்னார். அது எந்த இடம்னா அவர் புறப்பட்ட இடம். எங்கேருந்து ஓட ஆரம்பித்தாரோ அங்கே வந்து நின்னார். துரத்திக்கிட்டு வந்தவனும் ஓடி வந்து நின்னான். இப்போ அந்த யோகி சொன்னார், என்னப்பா பயந்துட்டியா, இந்தா உன்னோட

நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மூட்டையை திருப்பி கொடுத்தார். கைவிட்டு போன தங்கமும் வைரமும் பணமும் திரும்ப கிடச்சிட்டுதுங்கிறதுல அவனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. இப்போ மறுபடியும் அந்த யோகி சொல்கிறார், நீ வர்றதுக்கு முன்னாடி கூட இந்த தங்கமும் வைரமும் உங்ககிட்ட தான் இருந்தது, ஆனால் அப்போ உனக்கு மகிழ்ச்சி இல்லை. இப்போ உங்ககிட்ட இருக்கிறதும் அதே தங்கமும் வைரமும் தான், ஆனால் இப்போ உன் மனசில் மகிழ்ச்சி இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுது? மகிழ்ச்சிங்கிறது வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது, அது நம்ம மனசில் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தங்கத்தையும் வைரத்தையும் மூட்டை கட்டி தலையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சானே அவன் மாதிரி தான் நம்மளில் பல பேருக்கும் மகிழ்ச்சி எங்கே இருக்குங்கிற உண்மை புரியறதில்ல. அதனால தான் பல சமயங்களில் நாம் மகிழ்ச்சிக்காக அடுத்தவங்களை சார்ந்துருக்கிறோம். நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் பணம் நகை எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு

0: ஒருத்தன் பணம் நகை எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு வந்தான். ஒருத்தர் காலடியில் வச்சான், இது எனக்கு தேவையில்லைன்னா. உனக்கு என்ன தான் தேவைன்னார் அவர். எனக்கு மன அமைதி தேவைன்னா. உனக்கு மன அமைதி தேவைப்படுகிற அளவுக்கு இப்போ என்ன ஆயிட்டுதுன்னார் அவர். வேறு ஒன்றும் இல்லை, இந்த பணத்தையும் நகையையும் நான் யார் வீட்டில் எடுத்தனோ அந்த வீட்டுக்காரங்க இப்போ என் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நானா. அதனால் மகிழ்ச்சியை தேடுகிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகம், அது எங்கே இருக்குன்னு புரிந்து கொண்டவர்கள் ரொம்ப குறைவு. அதனால் எது உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
8: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்க போற தமிழ் வார்த்தை கொங்கு. கொங்கு அப்படின்னா மகரந்தம், அதாவது பூக்கள்ல காணப்படக்கூடிய மகரந்தத்தை குறிக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை சங்க தமிழ் இலக்கியங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க.
9: இதுக்கு உதாரணமா சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு மங்கள வாழ்த்து பாடலை நம்ம பார்க்கலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாசறு பொண்ணே வலம்பரி முத்தே கொங்கு அலர் தார் சென்னி. இந்த வரியில வரக்கூடிய கொங்கு அலர் தார் சென்னி அப்படின்னா மகரந்தம் நிறைந்த மலர்ந்த மலர்களாகிய மாலையை அணிந்த சோழன் அப்படின்னு அர்த்தம்.
10: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
11: This is the first time Mommy, we're getting together. Oh, baby, I feel so good.
9: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் நர்டில், NURDLE. நர்டில் நர்டில் அப்படின்னா நாம பிரஷ்ல டூத் பேஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, ஒரு அளவா வைப்போம் இல்லையா, அந்த டூத் பேஸ்டோட அளவுக்கு பேர் தான் நர்டில். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நர்டில் அப்படின்னா பிளாஸ்டிக் துகள்கள், சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு நர்டில் அப்படின்னு பேரு.
8: இந்த ரெண்டுக்குமே நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். Nurdle of toothpaste on your brush. அதாவது உன்னுடைய பிரஷ்ஷை சிறிதளவு toothpaste எடுத்து வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இதுக்கு தான் put a nurdle of toothpaste on your brush அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் துகள்கள் நம் பெரும் கடல்களை எல்லாம் மாசுபடுத்துகின்றன அப்படின்னு சொல்லணும்னா nurdles pollute our oceans அப்படின்னு சொல்லலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்து நம்ம எல்லாருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, நம்ம வீட்டுல குட்டி குழந்தைங்க இருப்பாங்க, அந்த பிறந்த குழந்தைங்களோட தலையில உச்சி பகுதி அப்படி நம்ம ஹார்ட் பீட் மாதிரி இதய துடிப்பு மாதிரி அப்பப்போ அப்படி துடிக்கும். இதை நம்ம எல்லாருமே பார்த்து நோட் பண்ணிருப்போம். சில நேரம் இளம் தாய்மார்கள் அதை பார்த்து பயந்து கூட போயிருப்போம், என்னடா குழந்தைக்கு உச்சந்தலையே இப்படி துடிக்குது அப்படின்னு. ஆனா அதே சமயம் அந்த குழந்தைங்க வளர வளர அந்த தலையில அந்த துடிப்பை வந்து நம்மளால பார்க்க முடியாது. இதுக்கு என்ன காரணம், அதை பத்தி தான் இப்போ நாம டீடைலா தெரிஞ்சுக்கிறோம்.
9: அதாவது பிறந்த குழந்தைகளுடைய மண்டை எலும்புகள் வந்து முழுமையாவே இணைஞ்சிருக்காது, தலைப்பகுதியினுடைய நடுவுல ஒரு மென்மையான இடைவெளி இருக்கும். இத தமிழ்ல உச்சிக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஃபவுண்டன் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மென்மையான பகுதிக்கு கீழே பல ரத்த நாளங்கள் ஓடிட்டு இருக்கு. குழந்தையினுடைய இதயம் ரத்தத்தை பம்ப் பண்றப்ப இந்த ரத்த ஓட்டத்தினுடைய துடிப்பு இந்த மென்மையான உச்சி பகுதியில நமக்கு வெளியே துடிக்கிற மாதிரி தெரியும். இந்த துடிப்பு சாதாரணமானது அப்படின்னாலும் இதுல இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கு.
8: இந்த உச்சிக்குழி ரொம்ப குழி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வைக்கு பட்டுச்சுன்னா குழந்தையினுடைய உடம்புல நீர் சத்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே அந்த உச்சிக்குழி வந்து கொஞ்சம் மேல் நோங்கி வீங்கி தடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா உள்ள, அதாவது மூளைக்கு உள்ள அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நம்ம அந்த மாதிரி சமயங்கள்ல டாக்டர் கிட்ட போய் கண்டிப்பா காட்டணும். குழந்தை வந்து சாதாரணமா விளையாடிட்டு பால் குடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாம இந்த உச்சி துடிப்பை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்க வேண்டாம்.
9: குழந்தையினுடைய 1 வயதுல இருந்து 5 வயசுக்குள்ள அந்த எலும்புகள் தானாகவே இணைஞ்சு இந்த

0: துடிப்பு வெளியே தெரியறது மறைஞ்சிரும். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: முதலில் செல்லமே திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். குமரி பண்பலை 101 நேர்கள் கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட பாடல் 5 திரைப்பட பாடல். இனி வருவது படையப்பா.

0: கேட்ட துணிவு திரைப்பட பாடலுடன் இன்றைய கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரம் காலை 9 மணியை தொடும் வேளை. உங்கள் சூப்பரான நேரங்களில் ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட் நாகர்கோவில் ரேடியோவின் குமரியகம் 101. இனி செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெற்றோருடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வனக்கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. அனைவருக்கும் காலை வணக்கம் நேயர்களே. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க வேண்டுமா? அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை 2602 மற்றும் 2907722. முன்னிணைப்பெண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது பிடித்த பாடலை கேட்டு காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
3: வணக்கம். நலம் நலம் அறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: அதாவது இன்னைக்கு சிவாஜி கணேசன் அவங்களோட 25வது நினைவு நாள். நான் கேட்கிற படம் அவர் நடித்த 285வது படத்துல இருந்து 1998 வெளிவந்த என் ராசாவே படத்துல இருந்து. அதாவது இந்த பாடல் காட்சியில வந்து அவர் வந்து 4ஆம் தலைமுறை நடிகர்கள் கூட போட்டி போட்டு கிராமத்து நடனம் அடைப்பாரு, 3ஆம் தலைமுறை பாடகருக்கு வாயக திருப்பு பாடி நடிச்சிருப்பாரு.
0: என்ன பாடல்?
3: தொடங்கு வரிகள் முந்தி முந்தின் தொடங்கும் பாக்கு வித்திலேன்னு பாடல் வரிகள் ஆரம்பிக்கும்.
0: சரி சார், உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
3: நன்றி, வணக்கம்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: நாகர்கோவில்
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க சார்? விட்டு விட்டு கேக்குது. சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்? உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்
4: மாத்திக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
9: குலசேரபுரம் செல்லப்பட்டு பேசுறேன்.
8: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
9: நடிகர்கள் 26
8: சரி சார், உங்களுக்கு பிடித்தமான பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
9: நன்றி அம்மா.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: படம் அன்பாவம் பாட்டு. என்னை பாட சொல்லாதே, நான் ஊமையான சின்ன குயில்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி அம்மா, நன்றி.
2: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
2: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: நேரம் 9:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
3: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: இரணியல் ராஜகுமாரி.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
4: சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் MSC இவர்கள் குரலில் வரக்கூடிய
3: இந்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
4: நன்றி.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
5: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
5: ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலைக்கவசம், அது உயிர் கவசம்.

0: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரெங்கிருந்து?
1: கணேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: வீரம் படத்துல இருந்து.
0: சரி சார், பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
6: நினைவுபடுத்தும் நேர்களே, இன்று முற்பகல்

0: மணி 11 2 தாளக்குடி அப்பையாரம்மன் திருக்கோவில் ஆடி செவ்வாய் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சீலா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: மேடம்? தாய் முகாந்தையில இருந்து ஜனனி ஜனனி இந்த பாட்டு வேணும்.
0: உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேம்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும் கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள். கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலின் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: வட்டத்துக்குள் சாதலம் படத்திலிருந்து ஏதோ ஏதோ என்ன
0: பாட்டு. சரி, பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.

0: இணையப்படுத்துகிறோம் நேயர்களே. இன்று காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் முத்துசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் மவனம் சம்மதம். பாடல் கல்யாணம்.
0: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி.

நினைவுபடுத்தும் நேர்களே, இன்று முற்பகல் மணி 11:02 தாளக்குடி அவ்வையாரம்மன் திருக்கோவில் ஆடி செவ்வாய் சிறப்பு நேரலின் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்று பிற்பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதே, உடலுக்கு வலு சேர்க்கும் உன்னத உணவுகள். இது பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907222. முன்னணி பெண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890-325-7039. குமரிப்பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நமது குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெற்றோருடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் ஒப்பற்ற கலைமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா சிஹாக் தாய்லாந்தின் பூசனனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. உலக அரங்கில் உன்னத தமிழுக்கு உயர்ந்த இடம் பெற்றுத்தந்தவர், ஈடு இணையில்லா இனிய இலக்கியம் எல்லோருக்கும் போற்றும் வண்ணம் ஈந்தவர், உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்ப்பான ஒரே ஒப்பற்ற திருக்குறள் தந்தவர் நம் திருவள்ளுவர் அவர்கள். குமரி பண்பலை 101 ஆரம்பமாவது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
3: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
4: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
3: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
4: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
3: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
4: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.

சொல்லாடல் திருக்குறள் நிகழ்ச்சி மொத்தம் 4 சுற்றுகளை கொண்டது. முதல் சுற்று திருக்குறளும் அதன் பொருளும். நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூற வேண்டும். இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று. மூன்றாவது சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். நான்காவது சுற்று கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிறமொழி.

0: கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் தமிழ் திறமையை வெளிப்படுத்த அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை 260240 மற்றும் 1 2 9 0 7 2 2. முன்னிணைப்பு எண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890-325-7039. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருமா?
1: ஸ்ருதி, பருத்தி விளையிலிருந்து.
0: ம், சொல்லுங்கம்மா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
1: அன்புடைமையில 75வது பாடல்.
0: ம்,
1: அன்பு ஊற்று அமர்ந்த வளர்க்கென்ற வைமகத்தை என்புற்றார் என்றும் சிறப்பு. பொருள், உலகத்தில் இன்பமாக வாழ்பவர் பெரும் சிறப்புகளுக்கு எல்லாம் காரணம் அவர் அன்பு செய்து வாழும் வாழ்க்கை.
0: திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்கம்மா. அடுத்து உங்களுக்கான சுற்று, வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கான வார்த்தை, எட்டு எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து நெடில் பே, கடைசி எழுத்து இம்.
1: பேரார்வம்.
0: எட்டு எழுத்து வார்த்தை. உங்களுக்கு ஒரு குறிப்பு தரலாமா? நிறைய பேருந்துகள்லாம் வந்து நிற்கிற இடம், நிற்கக்கூடிய இடம். முதல் எழுத்து நெடில் பே, பேருந்து நிலையம். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. அடுத்து உங்களுக்கான சுற்று, அழகு தமிழ் சொல் அறிவோம். அம்மா, உங்களுக்கான வார்த்தை, சுங்கி. சுங்கி, சுங்கி, இது ஒரு மரம். சுங்கி, இதுல வந்து நிறைய விழுதுகள்லாம் இருக்கும். ஆலமரம், கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று, கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிற மொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். சாலை விதி. விட்டு விட்டு விட்டு கேக்குதுமா நீங்க பேசுறது?
1: வழிமுறையை பின்பற்றி சொல்லும்போது நம்ம அனைவரும் கடைபிடித்தால் மட்டுமே நல்ல பண்பு வளர முடியும். அதனால எல்லோரும் சாலை விதியை கடைபிடிப்போம்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
1: நன்றி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம்.
9: உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் புதுகுடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
9: 9வது அதிகாரம், அதுல 8வது குறள். 8வது குறள்
0: சொல்லுங்க.
9: புறம் தூய்மை நீரான் அமையும், அகன் தூய்மை வாழ்மையால் காணப்படும். நீரில் குளிப்பதால் உடலில் உள்ள அழுக்கு மட்டுமே நீங்கும், மனம் அழுத்தப்படாமல் தூய்மையுடன் விளங்கிட தொழிலும் செயலும் செயலிலும் வாழ்மை வேண்டும். வள்ளுவர் பிறந்தக மிக அழகா சொல்லிருக்காங்கம்மா.
0: திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்க ஐயா,
9: நன்றி அம்மா.
0: அடுத்து உங்களுக்கான சுற்று, வார்த்தை விளையாட்டு சுற்று.
9: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை, 7 எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து குரில் தா, கடைசி எழுத்து கை.
9: தன்னம்பிக்கை.
0: தன்னம்பிக்கை, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா.
9: நன்றி அம்மா.
0: அடுத்து உங்களுக்கான சுற்று, அழகு தமிழ் சொல் அறிவோம்.
9: சொல்லுங்க.

0: உங்களுக்கான வார்த்தை தடினி.
1: ஆமா, அது ஒரு சின்ன குறிப்பு சொல்லுங்க.
0: இது வந்து நிறைய நிறைய பேர்ல இது வந்து பாயுது.
1: அருவியாமா?
0: இது இன்னும் இரண்டு எழுத்துல சொல்லலாமே.
1: ஏரி, நதி,
0: நதி, தடினி, நதினா, நதி. அடுத்து உங்களுக்கான சுற்று. கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிற மொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும்.
1: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான வார்த்தை கைத்தறி.
1: கைத்தறி உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழருடைய பண்பாட்டிலும் முன்பு கைத்தறி தான் ஒரு பிரபலமாக. முன்பொரு காலத்திலே நமது மாவட்டத்தில் கூட அதிகமான கைத்தறிகள், அதிகமான கைத்தறி தொழிலாளர்கள் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இன்று அது வந்து மின்தறியாக மாறியதினால் அது வந்து ஒரு வகையில் நம்முடைய மாவட்டத்தை பெரிதும் பாதித்துள்ளது. காரணம், கைத்தறியில் நாம் நெய்யும் ஒவ்வொரு உடையும் தரமும் குணமும் நன்றாக இருக்கும். காரணம் என்னவென்றால், கைத்தறி உடைக்கு என்றைக்குமே மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஆனால் இன்றைய தினம் அதனுடைய தேவைகள் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய உற்பத்தி செய்கின்ற தொழிலாளர் குறைவாக இருப்பதனால் கைத்தறியை வந்து மக்கள் அதிகம் விரும்பாமல் அந்த வேறு விதமான விசைத்தறிகளை போட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் கைத்தறியை நாம் ஊக்குவிப்போம். மகாத்மா காந்தி வரை நம்ம கதருடைய கைத்தறியை தான் போட்டு கொடுத்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கைத்தறியை நாம் என்றும் மறக்கக்கூடாது என்று கூறி என்னுடைய உரையை குமரி பண்பலைக்கு நிறைவு செய்கிறேன்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்க ஐயா, நன்றி.
1: நன்றி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMP ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMP பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் அம்மா, நான் அரண்மனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
2: மேடம் கல்லாமை.
1: சொல்லுங்க.
2: 283rd குறள், அளவினால் ஆகி ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கிடம்.
1: இதற்கான பொருள்,
2: வஞ்சித்து வந்தடையும் செல்வம் அளவுக்கு பெருகுவது போல் தோன்றினாலும் அது வந்து எப்படி அதிகமாக வந்து சேருகிறதோ அந்த மாதிரி அது குறைந்து பற்றிவிடும்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்கயா. அடுத்து உங்களுக்கான சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று.
2: சரிம்மா,
1: உங்களுக்கான வார்த்தை ஆறு எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து குறில் கி, கடைசி எழுத்து இல், ஆறு எழுத்து வார்த்தை.

0: முதல்
1: குரில்
0: எழுத்து, முதல் எழுத்து குரில் கி, கடைசி எழுத்து இல்.
1: சரி கொடுத்துதாங்க.
0: இதுக்கு எதிர்ச்சொல் நகரங்கள். இதுக்கு எதிர்ச்சொல் நம்ம சொல்லலாம் நகரங்கள் அப்படின்ட்டு.
1: கிராமங்கள்.
0: கிராமங்கள் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கயா. அடுத்து உங்களுக்கான சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம்.
1: சரி
0: உங்களுக்கான வார்த்தை சுடுகலம்.
1: சுடு
0: சுடுகலம்
1: செங்கல்.
0: செங்கல் உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: ஆமா சுடுறாங்க கல்ல.
0: அதனால கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிற மொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும்.
1: சரிம்மா.
0: வானொலி.
1: ஆஹா வானொலி. இந்த தலைப்பு கேட்கறதுக்கே நான் உண்மையில பாக்கியம் இருக்கிறோட உயிரோட ஒட்டி இருக்கிற மாதிரி நாங்க இருந்துட்டு இருக்கோம். அதனால வானொலி பாருங்க. வானொலி எங்க சாமானிய விஷயமா உலகம் பூரா எல்லாரும் சின்னவங்க முதல் பெரியவங்க முதல் அறிஞர்கள் முதல் எல்லா பாமர எல்லாருமே வானொலியை கேட்டுட்டு இருக்காங்க. வானொலி யார் கேட்கறாங்க? வானொலியே வந்து அறிவு பெற்றதம். அதுல வந்து அறிவு கருத்துக்கள் வானிலை எந்த வித தப்பும் வராது. வானிலையானது வந்து சில தெளிவான காரியங்களை நிகழ்ச்சிகளையும் எல்லா அறிவுபூர்வமான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறது வானொலி. இங்கு மட்டும் இல்ல உலகம் பூரா வானொலி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு செயல்பாடாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வானொலியில் நான் தற்போது பேசுவது மிக பெருமையாக இருக்கிறது. நன்றி.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கய்யா. நன்றி.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
2: phone 233-066.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: ஆடினா ஆஃபர், கே சின்னதுரைனா சூப்பர்.
1: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: நேரம் 10:23. குமரி பண்பலை 101 இது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்குங்க ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஓரங்கல்ல இருந்து முத்தா சார் பேசுறேன், குமரி மாவட்டம்.
2: ம், சொல்லுங்க ஐயா.
3: சொல்றேன்.
2: ம், என்ன திருக்குறள்?
3: 5வது அதிகாரம்.
2: ம்,
3: இந்திய வை குறள்.
2: ம்,
3: அதுல வந்து 95வது குறள் வந்து கேக்குறேன்.
2: ம்,
3: பணியுடைய சோலன் ஆதல் ஒருவர்க்கு அணியன் மச்சு பிறான் திருக்குறள். ஒருவர் பணிவு கொண்டவராகவும் இனிய சொல் பேசுவதாகவும் இருப்பதே அவருக்கு சிறந்த அணிகலன். மற்றதெல்லாம் அணிகலன் அல்ல. அதுக்கு முன்னால ஆடி செவ்வாய் அபயாரம்மன் கோவில் திருவிழா, அபயாரம்மன் என்பதற்கு தாய் பொருள் ஆதிச்சியோடைய மறக்க முடியாது.
2: திருக்குறளும் அதற்கான பொருளும் சொல்லிட்டீங்கயா. அடுத்து உங்களுக்கான சுற்று, வார்த்தை விளையாட்டு சுற்று.
3: சரி,
2: உங்களுக்கான வார்த்தை ஆறு எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து குறில் வே,
3: வே.
2: கடைசி எழுத்து நீ. முதல் எழுத்து குறில் வே, கடைசி எழுத்து நீ, ரெண்டு சுழி நீ. நம்ம வந்து முயற்சிகள் அதிகமா எடுத்து ஒரு செயலை செய்தோம் அப்படின்னா இதை ருசிக்கலாம்.

0: எப்படி எப்படி எப்படி?
1: நம்ம வந்து ஒரு முயற்சி அதிகமாக எடுத்து ஒரு செயலை செய்து முடித்தோம் அப்படின்னா இதை நம்ம ருசிக்கலாம். முயற்சிகள் அதிகமா செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்?
0: அனுபவம் கிடைக்கும்.
1: ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? முயற்சி செய்து நம்ம அதுல வந்து அதுல என்ன பண்ணுவோம்? இப்ப வந்து ஒரு போட்டியில விளையாடுறாங்க அப்படின்னா அதுல என்ன கிடைக்கும்? சரிதா ஐயா, சொல்லுங்க. அது சொல்லுங்க, ஆறு வார்த்தையில கொண்டு வாங்க. வெற்றிக்கனி. வெற்றிக்கனி
0: சொன்னேன்.
1: வார்த்தை கருந்தாது.
0: கருந்தாது
1: கருந்தாது அதுலயே இருக்குது. கருந்தாது
0: நிலக்கரியா?
1: இது வந்து அதிகமாக நம்ம வீட்டுல எல்லாம் பயன்படுத்துவோம். நம்ம வந்து வீடுகள்லாம் வேலை செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். இது வந்து உலோகம். இரும்பு. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கயா. அடுத்து உங்களுக்கான வார்த்தை. கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். உங்களுக்கான வார்த்தை புத்தகம்.
0: புத்தகம் என் உடம்பிலும் உயிரிலும் கலந்து என்னை ஆட்கொண்ட திருக்குறள் தொல்நாடல் நிகழ்ச்சி. இன்று எனக்கு புத்தகம், புத்தகம் என்ற தலைப்பில் இந்த பண்பலையை நீ வாழ்க என்று கொண்டு வருகிறாய். புத்தகம் என்று சொல்லி நினைவுக்கு வருவதில் என்னுடைய பள்ளி பருவம் தான் நினைவுக்கு வருகிறது. இப்பொழுதும் புத்தகத்தை வைத்துதான் படித்துக் கொண்டிருக்கிற திருப்பனவை. புத்தகம் சொல்லும் போது இன்னைக்கு இன்னைக்கு சாயங்காலம் கூட இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, தமிழ் நிகழ்ச்சி. அங்கே கூட புத்தகம் வெளியிட்டு நடக்கிறது. அங்கே புத்தகம் வாங்கிட்டு தான் வருவேன். சாயங்காலம் போச்சுல நம்ம நண்பர்கள் கூட்டங்க போறேன். அதே நம்ம நம்ம அறிவிப்பாளர் புத்தகங்க வருவாங்க. அவர்களெல்லாம் வரவேற்று வாழ்க்கை செஞ்சு வச்சு அவர்களுக்கும் புத்தகம் கண்டியா வாங்கி கொடுத்து சொல்லிக் கொண்டு வாழ்த்துறை புரிகிறேன். நான் செய்ய நான் செய்ய நான்
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கயா, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். மாவட்டம் கட்பட்டிலிருந்து
1: சொல்லுங்கய்யா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
2: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. எப்படி பூமியானது மனிதர்களை தாங்கி எல்லாத்தையும் பொறுத்துக் கொள்கிறதோ அதே போல மனிதர்களும் தங்களுக்கு தீக்கு இழைவித்தவர்களை கூட பொறுத்து கொண்டு அவர்கள் மன்னிச்சு அருள் வேணும்.
1: திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்க ஐயா. அடுத்து உங்களுக்கான சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று.
2: சரி,
1: உங்களுக்கான வார்த்தை ஏழு எழுத்து வார்த்தை.
2: ஏழு எழுத்து வார்த்தை.
1: முதல் எழுத்து குறில் தி.
2: தி.
1: கடைசி எழுத்து இர்.
2: இர், சின்ன இர். ஓகே.
1: ஏழு எழுத்து வார்த்தை.
2: குறிப்பு.
1: இதுக்கு குறிப்பு தேவைப்படுதா உங்களுக்கு?
2: ஆமா தேவைப்படுது.
1: முதல் எழுத்து குறில் தி, கடைசி எழுத்து இரு, ஏழு எழுத்து வார்த்தை. இது வந்து
2: எதிர்ச்சல் சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்.
1: இது வந்து உலகமகா புலவர்.
2: உலகமகா
1: ஒரு புலவர்.
2: திருவள்ளுவர்.
1: திருவள்ளுவர் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம்.
2: சரி,
1: உங்களுக்கான வார்த்தை தில்லம்.
2: என்ன மேம்?
1: தில்லம்.
2: தீலம்.
1: தில்லம், தி குறில் தி, தில்லம். தில்லம்.
2: இதற்கான குறிப்பு?
1: இதற்கான குறிப்பு இங்க வந்து நிறைய விலங்குகள் எல்லாம் வசிக்கிற இடம்.
2: காடுகள். காடு.
1: காடு, சரியா சொல்லிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். உங்களுக்கான வார்த்தை, நீங்க காடு சொன்னதுனால, சிட்டுக்குருவி.
2: அருமை. அருகே வரும் உயிரினங்களில் சிட்டுக்குருவியும் ஒன்று. பறவை இனங்களில் மிக சுறுசுறுப்பான இருக்கக்கூடிய உயிரினம் அப்படின்னா சிட்டுக்குருவிதான். கோபுரங்கள் இருக்கு இல்லையா, அலைபேசி கோபுரங்கள், அதனுடைய கதிர்வீச்சுகள்னால சிட்டுக்குருவி இனம் அப்படிங்கறதும் பாதிக்கப்படுகிறது. அதனுடைய அந்த அற்புதமான உயிர் பறிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் சிட்டுக்குருவி அருமையாக நம்ம வீட்டுக்கு அருகில் வந்து அதனுடைய தீய ஓசையை கேட்கும் பொழுது நம் மனது மிகவும் மகிழ்ச்சி பெறும். பறவைகள் பல இருந்தாலும்

0: பிரதியாக தொட்டிய சிட்டுக்குருவிய நாம் பாதுகாப்பதில் அனைவரும் தன்முனைப்பாக செயல்பட வேண்டும்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கய்யா, நன்றி.
0: வேலூர் சந்திரசேகர், நன்றி, வணக்கம்.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றிகள் பல. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு டி செல்வராணி, கலைமணி.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101. நேரம் 10:32.
6: என்றும் இளமை, தனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
7: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் முத்துசாமி அவர்கள்.
8: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று வந்திருப்பவர் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர். அவருடைய கனிந்த வாழ்வின் அனுபவங்களை நாம் பேசி தெரிந்து கொள்வோம். நேர்களே, வணக்கம் சார்.
9: வணக்கம் மேடம்.
8: நீங்க வந்து ஒரு ஆசிரியர், ஆசிரியரா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாணவரா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா சார்?
9: கண்டிப்பா மேடம். என்னோட பேர் வந்து எஸ் முத்துசாமி, பணி நிறைவு பெற்ற பட்டதாரி ஆசிரியர். என்னுடைய சொந்த ஊர் என்பது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய, அன்றைய காலகட்டத்தில் பின்தங்கிய ஒரு விவசாய கிராமம். அங்கே வாழ்ந்த மக்களும் போட்டி பொறாமை இல்லாத சூழல் உள்ள மக்களாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தனர். பெரும்பாலும் அனைவரும் விவசாயமும் விவசாய கூலிகளாகவும், ஒரு சிலர் தீப்பெட்டி தொழிற்சாலையிலும் பணியாற்றி வரக்கூடிய சூழல் அன்றைய நிலையில் இருந்தது. இப்போ என்னோட குடும்பம் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய அப்பா பேர் எம் செல்லமுத்து, அம்மா பேர் எஸ் ராமலட்சுமி. அவர்களுடைய குடும்பத்தில் சொல்லும்போது, அப்பா கூட பிறந்தவர்கள் 4 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உண்டு. அவர்களும் அதிகமாக படித்தவர்கள் இல்லை. என்னுடைய அப்பா மட்டும் அந்த காலகட்டத்தில் 8th ஸ்டாண்டர்ட் படித்தவர். அம்மா படிக்காத ஒரு குடும்ப பெண் தான். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர்கள், அதில் 4 சகோதரர்களும் ஒரு சகோதரியும். எங்கள் வீட்டிலும் பொதுவாக விவசாயமே முக்கிய தொழிலாக இருந்தது. எங்கள் ஊரை பொறுத்தளவில் அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை அனுப்பு என்பது மிக குறைவாக இருந்தது. கல்வியை பற்றிய ஆர்வமின்மை, விழிப்புணர்வு இல்லாத சூழல். பொதுவாக ஊரில் உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரையும் ஆரம்ப பள்ளிக்கு அனுப்பி விடுவார்கள். அதற்கு ஒரு காரணம், அவர்கள் விவசாய தொழிலுக்கு போகும் பொழுது பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, பராமரிப்பதற்கு வீட்டிலே யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற காரணத்தினால் ஆரம்ப பள்ளி என்பது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் உயர்நிலை மேல்நிலை படிப்பு என்பது அன்றைய காலகட்டத்தில் யாரையும் அதிகம் அனுப்புவதற்கு விரும்ப மாட்டார்கள். அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைகளாக இருந்தால் பள்ளிக்கு அனுப்புவது என்பது மிகவும் குறைவாக இருந்தது. நான் பிரைமரி முடிஞ்சு 6ஆம் கிளாஸ் போகிறது வரைக்கும் ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போனோம் என்றோ வந்தோம் என்றோ தான் இருந்தது. படிப்பில் கொஞ்சம் பின்னாடி தங்கியிருந்தேன். அப்போ எங்கள் அம்மா தான் என்ன வந்து, நீ இப்படி இருக்கிய, நீ ஒரு ஆளாவது படிக்க வேண்டாமா, நம்ம வீட்டில் நீ படித்து ஒரு வேலைக்கு போக வேண்டாமா, நீ நல்லா இருக்க வேண்டாமா

0: அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அம்மா தான் அடிக்கடி என்னை சொல்லி, 6ஆம் கிளாஸில் என்னை வந்து திசை திருப்ப ஒரு அடிப்படை காரணம் எங்கள் அம்மா.
1: மற்ற உங்க சகோதர சகோதரிகள்லாம் அதுக்கு மேல படிக்கல?
0: அவங்க யாரும் படிக்கல, அதுக்கு விரும்பவும் இல்லை. அவங்களும் சொல்லி பார்த்தாங்க, யாரும் கேட்குற மாதிரி இல்லை.
1: ஓஹோ, உங்க அம்மா எல்லாரையும் கம்பல் பண்ணாங்க.
0: ஆமாம், எல்லா அனைவரும் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்து போங்க படிங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிச்சு அவங்க யாரும் அதற்கு உடன்படலை. ஆனால் 6ஆம் கிளாஸில் அம்மாவினுடைய தொடர்ச்சியான ஒரு அறிவுரை, அன்னைக்கு அறிவுரைன்னு தெரியாது, சொல்கிறாங்க சொல்கிறாங்க, அந்த இதை கேட்டுக்கிட்டு நம்ம படிக்கணுங்கிறது. இன்னொரு சைடில் எங்கள் சொந்த கசின் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து அவர் ஒரு சத்துணவு அமைப்பாளர் அன்றைய காலகட்டத்தில். அப்போ நம்ம இதே மாதிரி இதை விட ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் நம்மளும் அவரை மாதிரி இருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் தோன்றியது தான் அன்னைக்கு உள்ள அந்த படிப்பு தொடர்வதற்கான காரணம்.
1: உங்களுடைய உறவினரையும் பார்த்து நாமும் ஒரு அரசு வேலைக்கு போகணும், பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு உங்களுக்கு?
0: ஆமாம் ஆமாம், அது

0: ஒரு அறிவுரை. அன்னைக்கு அறிவுரைன்னு தெரியாது, சொல்றாங்க சொல்றாங்க, அந்த இதை கேட்டுக்கிட்டு நம்ம படிக்கணுங்கிறது. இன்னொரு சைடில் எங்கள் சொந்த கசின் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து அவர் ஒரு சத்துணவு அமைப்பாளர் அன்றைய காலகட்டத்தில். அப்போ நம்ம இதே மாதிரி இதை விட ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் நம்மளும் அவரை மாதிரி இருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் தோன்றியது தான் அன்னைக்கு உள்ள அந்த படிப்பு தொடர்வதற்கான காரணம்.
1: உங்களுடைய உறவினரையும் பார்த்து நாமும் ஒரு அரசு வேலைக்கு போகணும், பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு உங்களுக்கு.
0: ஆமாம் ஆமாம், அது நம்ம மறுக்கவே முடியாது. நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காலை மாலை நேரங்களில் இப்போ வந்தாங்கச்சுன்னா அம்மா காட்டிலேருந்து வந்தோடனே டே நாங்கள் புல்லு கட்டி அங்கே வச்சுட்டு வந்துருக்கோம், காட்டில் போய் புல் எடுத்துகிட்டு வா, மாட்டுக்கு போடணும். அல்லது சாயங்காலம் வயலுக்கு போய் எங்கள் அப்பா தண்ணி அதில் திறந்து விட்டு நிரப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பாய்ச்சிட்டு வரணும் வயலுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி என்னால் முடிந்த அளவுக்கு நினைச்சேன். அப்பா அம்மாவுக்கு அந்த விவசாயத்திலையும் கொஞ்சம் அதிக ஈடுபாடாட்டாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் அதில் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கேன். ரெண்டாவது, அந்த நேரங்களில் வீட்டில் கரண்டோ பவரோ இல்லை, கிடையாது. படிப்பு என்பது அரிக்கன் விளையத்தில் அல்லது தெரு விளக்கு மட்டும்தான் அப்போ உண்டு.
1: படிக்கிறது
0: அரிக்கன் விளக்குலையும் படிப்பேன், தெரு விளக்குலையும் படிப்பேன். அப்போ அந்த மாதிரி நமக்கு தொடங்கியது தான் அந்த படிப்பு. அதே போல் என்னோட வில்லேஜிலிருந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களில் நிறைய பேர் உயர்நிலை பள்ளி வரைக்கும் வந்தாங்க. அதில் இருந்து கல்லூரிக்கு போகும்போது என்பது குறைஞ்சிது. ஆனால் பள்ளி படிப்பு படிக்கும்போது உள்ள அனுபவங்கள் என்பது காலை மாலை வேலைகள் அல்லது சனி ஞாயிறில் வரும்போது அப்பா அம்மா கூட அந்த காட்டுக்கு போகிறது அல்லது வயலுக்கு போகிறது. இப்போ நாம் உண்ணக்கூடிய உணவுகள் என்பது ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு நாம் அனைத்து விவசாயத்தில் உருவாக்கக்கூடிய கம்பு, கேழ்வரகு, குதிரைவழி, பயிர் வகைகள் அனைத்தும், அதே மாதிரி கம்பெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா பகலில் வந்து அம்மா கூட போகும்போது காட்டில் யாரோட விலையில விளைஞ்சிருந்தாலும் அதை நினைச்சுவாங்க, கதிரை கட் பண்ணி எடுத்து லேசாக தீ உருவாக்கி அதில் லேசாக வாட்டின்னு சொல்லுவாங்க. அதை தீயில காமிச்சு சாப்பிட்டா அதனுடைய டேஸ்ட் என்பது, இப்ப நாம வந்து விலை உயர்ந்த பானங்களையோ அல்லது சத்துமிக்க உணவுகளையோ நம்ம வாங்கி சாப்பிட்றோன்னு சொல்றோம், இதனை காட்டிலும் அதற்கு ஈடாக இப்போ இருக்கக்கூடிய பவுடர் என்பது நமக்கு அமையாது. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்,
1: காட்டுல சாப்பிட்ட அந்த மாதிரி உணவுகள் டேஸ்டும் அதிகமா இருக்கும், சத்தும் அதிகமானதுன்னு சொல்றீங்க இல்லையா?
0: ஆமா உண்மையா, ஏன்னா எந்த வித கலப்படம் கிடையாது. அப்படியே பயிரில இருந்து கட் பண்ணி எடுத்து தீயில வாட்டி சாப்பிடும் பொழுது அதனுடைய சுவையே வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு சுவைதான் அது.
1: இப்பதான் வந்து நமக்கு சிறுதானியங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்திருக்கு, அதோட சிறுதானியங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. நாங்க பாத்துட்டு இருக்கோம், அதுலயும் இந்த கேழ்வரகு ஓரளவு எல்லாருக்கும் தெரியும், கம்பு குதிரைவாலி எல்லாம் இப்பதான் நாங்க அறிஞ்சிட்டு வரோம். அதுவும் நான் முதல் முதல்ல கம்பு கேழ்வரகு குதிரைவாலி சாகுபடி பண்ண ஒரு விவசாயி, அந்த விவசாய குடும்பத்துல உள்ள ஒருவரிடம் இப்பதான் நாங்க பேசுறோம். சாப்பிட்ட அனுபவத்தை சொன்னீங்கல்ல, இப்போ வந்து நெற்கதிர் வந்து இப்படி இருக்கும், அதை வந்து நம்ம கட் பண்றது மாதிரி நீங்க கம்பு கதிரை அப்படியே கட் பண்ணி சும்மா காட்டுல தீயில சுட்டு சாப்பிடுவீங்க.
0: ஆமா, அதே மாதிரி இப்போ அவள் என்று நம்ம நினைச்சிடறோம், கடையில வாங்கி சாப்பிடுறோம். ஆனா உண்மையிலேயே இப்ப சாப்பிடக்கூடிய அவளை காட்டிலும் அதிக டேஸ்ட் உள்ளது நாற்றுக்கு ரெடி பண்ணுவோம். நெல் வந்து ஒரு மூட்டையை நினைச்சு இரண்டு நாள் மூன்று நாள் தண்ணியில வச்சு அதை வளர வச்சு அது முளைத்து வந்தவுடன் கொண்டு போய் நினைச்சோம் வயல்ல வந்து நாற்றா பாவிட்டு வருவோம். பாவிட்டு எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான ரெண்டு படி மூன்று படி அந்த முளைத்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதை ஒரு சட்டியில அடுப்புல போட்டு வறுத்து உரல்ல போட்டு குத்தி அதுல இருந்து எடுத்து தின்ன அந்த அவள் தான் உண்மையான டேஸ்ட். அதுக்கு சத்து அதிகமானது, எந்த கலப்படம் இல்லாது, அதற்கு இணை வந்து என்று அவள் வந்து இப்போ உள்ள அவளை நம்ம சொல்ல முடியாது.
1: அதாவது முளைப்பயிர்கள்னு சொல்றோம் இல்லையா, அதுல நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் முளைவிட்ட அந்த நெல்லை நீங்க வந்து அவளா செய்து சாப்பிடும் போது அதிக சத்து அதிக சுவைன்னு சொல்றீங்க.
0: ஆமா கண்டிப்பா, அதுக்கு இணை வந்து வேற ஒண்ணும் கிடையாது. அந்த டேஸ்ட நீங்க சாப்பிட்டு பார்த்தாதான் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு ஒரு சத்தானது. அதே மாதிரி இப்ப காட்டுக்கு போறோம்னா போற வழியிலேயே பல காடுகளையும் யாருன்னு பாக்கட்டும், எடுத்து பிடிங்கினாலும் யாரும் பறிச்சாலும் ஒண்ணும் சொல்ல போறாங்க. பயிர் வகைகள், சிறுபயிறு, வன்பயிறு, அதே மாதிரி உளுந்து. சிறுபயிரும் வன்பயிரும் நினைச்சாங்கன்னா காய பறிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை அவிச்சு சாப்பிடும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து எந்த வித கலப்படம் இல்லாத சுத்தமான சத்து நிறைந்த பயிர் வகைகள்னா அது அது அப்படியே சாப்பிடும் போது நமக்கு பசியே வராது.
1: வன் பயிர்னா நாங்க கேள்விப்பட்டது இல்லையே,
0: சட்டப்பயிர். உளுந்து சிறுபயிர் என்பது காடுக்குள்ள போடுவாங்க, இந்த வன்பயிர் எல்லாம் இடையில இடையில வரப்புகள்ல போடக்கூடியது, அது வீட்டுகளுக்கு எடுப்பாங்க. உளுந்து என்பது விற்பனைக்காக போடக்கூடிய ஒரு பயிர்.
1: நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, உளுந்து சிறுபயிறு இந்த பயிர் வகைகள் எல்லாம் அந்த நெத்தோட, அதாவது அதை வந்து பிரிச்சு எடுக்காம அப்படியே அந்த காம்பா எடுத்து அதுல வந்து வேக வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்ல ருசியா இருக்கும்.
0: ஆமா அப்படிதான் நாங்க சாப்பிடுவோம். நாங்க போட்டாலும் அம்மா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கணக்கு பறிச்சுட்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்தோடனே அவிச்சு சாயங்காலம் வந்தோடனே அது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அதை கொடுப்பாங்க. அப்ப அதை உரிச்சு சாப்பிடும் போது உள்ள டேஸ்ட் வந்து நமக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு டேஸ்ட்.

0: பிரிச்சு தான். ரெண்டாவது அதில் இன்னும் பிரிச்சு தான் சாப்பிடணும் கிடையாது, அதில் உள்ள நரம்பை மட்டும் எடுத்துட்டு அந்த தோலோடைய வாயில வச்சு கம்ப்ளீட் நம்ம உறிஞ்சி எடுக்கும் பொழுது அத்தனை
1: நார் சத்து ரொம்ப அதிகம் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதாவது நம்ம வந்து இப்போ ஸ்நாக்ஸ் அப்படி நிறைய சாப்பிட்றோம் வச்சுக்கிறோம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறோம், ஆனால் நீங்கள் காட்டுக்கு போகும்போது பக்கத்து வேலையில் ரெண்டு கிள்ளு கிள்ளி வாயில் போட்டுக்கலாம் இல்லை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அது வாட்டுக்கு பறந்து விரிஞ்சு கிடக்கும் இல்லையா காட்டு.
0: ஆமாம், எது வேணாலும் எந்த இதுனாலும் சரி சாப்பிடுவதற்கு பறிப்பதற்கு அங்கே ஒன்றும் தடங்கள் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது நம்ம இந்த பருத்தி போடுவாங்க, பருத்தியில் நம்ம பருத்தி பால்னு வெளியே வாங்கி குடிக்கும், வீட்டில் செய்தது கிடையாது. ஆனால் அந்த பருத்தி பாலை காட்டிலும் பருத்தியினுடைய இளம் பருத்தி பிஞ்சுன்னு சொல்லுவோம், அதை எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு சிறப்பான டேஸ்ட்.
1: பெரும்பாலுமே இந்த பயறு வகைகளில் கூட அந்த பிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி பருத்தியில் உள்ள அந்த பிஞ்சு காயையும் நீங்கள்
0: சாப்பிட்ருக்கீங்க, நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். கேப்பை என்ன செய்வாங்கன்னா பச்சையாக இருக்கும்போது நல்லா இருக்கும், அதை எடுத்து கையில் கசைக்கு எடுத்து ஊதிட்டு அதை அப்படியே சாப்பிடுவாங்க.
1: அது என்ன கலர்ல இருக்கும் சார்?
0: பச்சையா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பச்சையா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது கலர் இந்த ப்ரௌன் கலரு மெரூன் கலரா மாறுறது.
1: கேழ்வரகு சாகுபடியும் பண்ணிருக்கீங்க?
0: ஆமா, குதிரைவாளியும் சாகுபடி பண்ணிருக்கோம். அதை வந்து வெறுமனையா சாப்பிட முடியாது, அறுவடை பண்ணிட்டு தான் அதை கொண்டு வந்து என்ன செய்யணும், நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவிச்சு அதை குரல்ல போட்டோ அல்லது மிஷின்ல கொடுத்தோ அந்த உமியெல்லாம் நீக்கிட்டு அதை சாப்பாடு வச்சு சாப்பிடும் பொழுது அதனுடைய டேஸ்ட் ஒரு தனி டேஸ்ட் தான்.
1: ரெண்டா உடைச்சி அந்த ரவை மாதிரி பண்ணி,
0: ரெண்டா எல்லாம் உடைக்க வேண்டாம், முழுசாவே நினைச்சலாம் உடைச்சிடலாம்.
1: முழு தானியமாவே
0: அதனுடைய தொழிலை மட்டும் களைஞ்சலாம், சோறாவும் வடிக்கலாம் கஞ்சாவும் பண்ணலாம், ரெண்டுமே நல்ல டேஸ்டா இருக்கு.
1: 50 வருடங்களுக்கு முன்னமே சிறுதானியத்தை சாகுபடி பண்ணி அதை வந்து பிஞ்சி பருவத்திலேயே சாப்பிட்டுருக்கீங்க, அப்புறமா அதை வேக வச்சு சமைச்சு கூட சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்திருக்கீங்க இல்லையா?
0: கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம ஈவினிங்லயே இல்லை காலையிலயே வீட்டுல இருந்து அப்பா அம்மா நினைச்சுக்கிறான் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபான்னு ஸ்நாக்ஸ் வாங்குறது கொடுக்கும். நான் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பருவத்துல பைசா ஒன்றும் தரமாட்டாங்க, விவசாயத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பருத்தியை கொண்டு போய் கடையில கொடுத்துதான் திங்கக்கூடிய தீன்பண்டங்கள் அந்த காலத்துல நாங்க வாங்கி சாப்பிட்டுருக்கோம்.
1: வரலாற்றுல எல்லாம் படிச்சிருக்கோம் பண்ட மாட்டு முறை. அதே மாதிரி வீட்டுல விளைஞ்ச பொருட்களை கடையில கொடுத்து அதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்குவீங்க.
0: ஆமா, இப்ப சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்துல ஸ்நாக்ஸ் என்று சொல்லக்கூடிய கடலை மிட்டாயோ அல்லது சீனி கிழங்கு அவிச்சோ அல்லது ஏதாவது பயர் அவிச்சோ அல்லது நம்ம இப்ப இந்த பலாப்பழத்துல இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்து அவிச்சோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் அந்த காலகட்டத்தில் அதிகமாக எங்களுக்கு கிடைச்சது. அதுவே வாங்குறதுக்கு நெல்லை கொண்டு போய் கொடுத்து வாங்கி தான் நாங்கள் சாப்பிடுவோம்.
1: ஒரு கைப்பிடி நெல் கொண்டு கொடுத்து வாங்குவீங்க?
0: ஆமாம், அந்த சின்ன உலக்குன்னு தருவாங்க, அதை கொடுத்தா அதுக்கு தக்கன தருவாங்க. பருத்தினா கொண்டு போய் பருத்தியை ஒரு சைடில் கிழங்கு ஒரு சைடில் வச்சுட்டு ஈக்குவலாக ஒரு பங்கு ரெண்டு பங்கு அப்படி தருவாங்க. அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ட உணவு வந்து நிறைய. பைசா என்பது அதிகமாக கொடுக்க மாட்டாங்க,
1: பைசா பரிமாற்றங்களும்
0: குறைவு தான் அந்த காலகட்டத்தில்.
1: அதுவும் வந்து வாங்குறது இப்ப மாதிரி எண்ணெய் பலகாரம் அதுவும் கிடையாது இல்ல, அவித்த வகைகள் தான், சத்தான உணவுகள் தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸா இருக்கு.
0: இப்பதான் நம்ம கடையில பார்த்தா என்னென்ன பாக்கெட்டோ என்னென்னமோ சேர்த்து தொங்க விட்டுருக்கேன். இது அனைத்தும் வந்து இப்ப நிறைய நோய்களுக்கான, அன்னைக்கு உள்ளவங்கிட்ட குறிப்பா எங்க பாட்டி தாத்தா பத்தி சொல்லியாங்கண்ணே, ஏன்னா என்னோட அம்மாவுடைய அப்பாவும் அம்மாவும் தான் எங்களை அதிகமா பாத்துக்குருவாங்க. அப்ப அவங்க அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு பழக்கம்னா வெத்தலை போடுறது, பொதுவாக ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம். இப்போ வெத்தலை போடுறதுனால வெத்தலை வந்து அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா அவங்க பயன்படுத்துகிற அது ஒரு பொருள் தான். ஆனால் அவங்களும் 98 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்தது தான். அதற்கு காரணம் அன்னைக்கு நாங்களா விளைய வச்சு நாங்களா எனது எங்கள் விலையில விளைஞ்ச நெல்லோ அல்லது தானியங்களோ பருப்பு வகைகளோ பயன்படுத்தினால வேற ஒரு மாயம் சேர்க்கலை, அதனால வந்து யாருக்கும் அதிகமான நோய் என்பது கிடையாது. அந்த மாதிரி வந்து உள்ள ஆரோக்கியத்திற்கு காரணம் அன்னைக்கு உள்ள விவசாய முறைகள் அந்த விவசாய பொருட்கள். ஆனால் அது இப்போ வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு என்பது கிடைக்குதாங்கிறது கிடையாது.
1: பிள்ளைங்களுக்கு சிறுதானியங்கள் பற்றி தெரியுமா எப்படி சார்?
0: சொல்லி கொடுத்துருக்கோம், காமிச்சு கொடுத்துருக்கோம், ஊருக்கு போகும்போது நெல் பயிர் வகைகள்லாம் காமிச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் விவசாயம் எப்படி பண்ணுறாங்கிற போய் அங்கே இருந்து காண்பிச்சு கொடுப்பதற்கான சூழல் வந்து அமையல. இருந்தாலும் எல்லா தானியங்களும் தெரியும். இங்கே ஊர் சாத்தூராக இருந்தாலும் இப்பயும் பாட்டி வரும்பொழுது எங்கள் அம்மா வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா பயிர் வகைகளை பச்சையாக கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து அவித்து அதையும் இந்த பேரனும் பேத்திக்கும் என்ன கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்றளவும் எங்கள் வீட்டில் நடைமுறையில் இருக்கு.
1: இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க சார்?
0: 2007 முதல் நாகர்கோயிலில் தான் வசித்துட்டு இருக்கேன்.
1: உங்கள் ஊரில் இப்போ வந்து சிறுதானியங்கள்லாம் சாகுபடி பண்ணுறாங்களா எப்படி சார்?
0: இல்லை, இப்போ வந்து சிறுதானியத்தினுடைய விவசாயம் என்பது மிக மிக குறைந்து விட்டது. குறிப்பாக சொல்ல போனால் நான் இப்போ ஊருக்கு போனாலும் காடுகரையில் அப்படியே வெளியே போய் பச்சைகளை பார்க்க போகிறது உண்டு. போகும்போது அந்த சோளம் என்பதோ குதிரவாளி என்பதோ கேழ்வரகு என்பதோ ஒன்றுமே இப்போ வந்து கிடையாது. இப்போ மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா மழை பெய்யும் பொழுது உளுந்தும் மக்காச்சோளம் நெல் விளைஞ்ச இடத்துல எல்லாம் இப்போ வந்து மானாவாரி இது மழை பெய்யும் பொழுது குளத்தில் கண்மாயின்னு சொல்லுவாங்க, அங்கே அந்த கண்மாய்

0: நீர் வருகும், அதை வச்சு தான் நாங்கள் நெல் விவசாயம் பண்ணியிருக்கோம். இப்போ மழையினுடைய அளவு குறைவு அல்லது மழை தண்ணி வந்து சேரக்கூடிய வழி என்பது ரொம்ப சிக்கலான மாறி இருக்கிறதுனால குளத்தில் தண்ணி நிறையது கிடையாது. அதனால இப்போ எனக்கு தெரிஞ்சே எங்கள் வயல்லையே நெல் விவசாயம் பண்ணி பல வருஷம் ஆச்சு.
1: சாத்தூர்ல வந்து என் மேட்டுப்பட்டியில நீங்க பிறந்து வளர்ந்தவங்கன்னு சொன்னீங்க. விருதுநகர் மதுரை மாவட்டங்கள்ல நிறைய ஊர்கள் வந்து இன்சியலோட தான் இருக்கும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன் டீ கல்லுப்பட்டி அப்படின்னு. அதே மாதிரி உங்க ஊருக்கு ஒரு இன்சியல் எண் இருக்கு, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்?
0: எண் என்பது நெண்மேனி என்பதை குறிக்கும். அந்த நெண்மேனி என்பது எங்க கிராமத்தை காட்டிலும் வசதிகள் நிறைந்த தபால் நிலையம், கூட்டுறவு வங்கிகள் போன்ற சில மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்குள்ள முக்கியமான அலுவலகங்களும் வசதிகளும் இருக்குதுனால அந்த பேரை வந்து இணைத்து உங்க ஊரை வந்து அழைப்பார்கள்.
1: பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஊர்களை மையப்படுத்தி உங்க ஊர் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு அடையாளமா எண்ணுங்கிற
0: வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய மேட்டுப்பட்டி என்று சொன்னா தமிழ்நாட்டில் என்னது ஆயிரக்கணக்கான மேட்டுப்பட்டிகள் உண்டு. அதுல வந்து நமக்கு அருகில் உள்ள முக்கியமான ஊர் எதையோ அதைய கூடுதல் வச்சு அந்த ஊரை அழைக்கிறாங்க.
1: நெண்மேனி மேட்டுப்பட்டி ஒரு அழகான கிராமத்துல பிறந்து வளர்ந்த நீங்க, அப்புறம் ஆசிரியர் பணிக்கு வந்த வழிவகைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் சந்திக்கலாம் சார். நன்றி.
0: நன்றி.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் முத்துசாமி அவர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. அமைப்பு எஸ் நவரத்னா.

0: ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் தனுஷ் அறிவு, ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் சுப்லாக்ஷ்லினி குரல்களில் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும் கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி, நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள், கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: திரை செயல் எடுத்து கேட்கலாம் தக் லைஃப் திரைப்பட பாடல்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழியர்களுக்கான தலைப்பு, உடலுக்கு வலு சேர்க்கும் உன்னத உணவுகள். உடலுக்கு வலு சேர்க்கும் உன்னத உணவுகள். தோழியரே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2909072722. முன்னிணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் 890 325 70 39.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம். தாளக்குடி அபயாரம்மன் திருக்கோவில் ஆடி செவ்வாய் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு

0: ரிஜிஜு விவசாயிகளின் நலனுக்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் கூறியதாக தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றாட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா ஷிஹாக் தாய்லாந்தின் புஜானனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் முற்பகல் 11:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஆடி மாத சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. தாளக்குடி அவ்வையாரம்மன் திருக்கோவிலிலிருந்து ஆடி செவ்வாய் சிறப்பு நேரலை. நேரலை நிகழ்ச்சியை ஆலய வளாகத்திலிருந்து தருவதற்கு தயாராக நமது நிலைய அறிவிப்பாளர்கள் ஐ மணிகண்ட பிரபு மற்றும் ஆர் வதனஸ்ரீ பரமேஷ் ஆகியோர். இப்போது அவர்களை இணைப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் நேர்களே. ஆடி செவ்வாய் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய திருக்கோயில் தாளக்குடி அருகே இருக்கக்கூடிய அவ்வையாரம்மன் திருக்கோவில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தாளக்குடி அருகே உள்ள எழில் சூழ்ந்த மலைப்பகுதியின் அருகே சங்க புலவரான அவ்வையாரை அம்மனாக வழிபடும் 500 ஆண்டுகள் பழமையான அவ்வையாரம்மன் கோவில் அமைந்திருக்கு. தமிழ் இலக்கியத்திற்கும் பெருந்தொண்டாற்றிய அவ்வையார் ஒரு தெய்வமாக மக்கள் வழிபடுவது ஒரு தனித்துவமான மரபாகும். முப்பந்தல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அவ்வையார் முக்தி அடைந்ததாக ஐதீகம். கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையவும் சுமங்கலி பெண்கள் நீண்ட ஆயுள் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த திருக்கோவில் விசேஷ பூஜைகள் பண்றாங்க. இப்ப நம்ம கோயில நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. நிறைய பக்தர்கள் திரளா இருந்து கூழு கொழுக்கட்டை எல்லாம் பண்ணக்கூடிய காட்சி நம்ம பாக்குறோம். நம்ம ஒரு பக்தியை சந்திக்கலாம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். வணக்கம்.
2: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
3: நாங்க நாகர்கோயில இருந்து வரோம்.
2: எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க?
3: நாங்க நிறைய வருஷமா வந்துட்டே தான் இருக்கோம்.
2: ஏதாவது வேண்டுதல் இருக்கா இல்ல வருஷம் தோறும்?
3: வேண்டுதல் கிடையாது, ஆனா வருஷம் தோறும் வருவோம். அது ஒரு நேர்ச்ச மாதிரியே இருக்கும்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் வசந்தா.
2: நான் நேர்ச்ச மாதிரியே இருக்கும்.
3: ஆமா, நேர்ச்ச மாதிரியே இருக்கும். வரணும்னு உள்ள ஒரு ஆசை வருஷம் வருஷம் இருக்கும்.
2: அந்த ஆசைனால வரீங்க? ஒரு வருஷம் வந்தா எல்லா வருஷம் வரணும்?
3: வரணும். ஒரு வருஷம் வந்தா எல்லா வருஷமும் வரணும் போல இருக்கும்.
2: சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப இன்னொரு பத்தி சொல்லிக்கலாம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க. சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: வணக்கம், என் பேரு முத்து ஈஸ்வரி.
2: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: நாங்க வல்லநாடுங்கிற கிராமத்துல இருந்து வரோம்.
2: வல்லநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை சொல்லிய
4: ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்துட்டு இருக்காங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்.
2: இதான் வருஷம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு வந்திருக்கீங்களா?
4: எல்லாம் குழந்தைங்க படிப்பெல்லாம் நல்லா இருக்கும், வியாபாரம் வித்தியாகும் அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால வேண்டுதலுக்காக வந்திருக்கோம்.
2: காலையில அதிகாலையில வந்துட்டீங்களா?
4: ஆ, வந்துட்டோம். ஊர்ல இருந்து
2: வல்லநாட்டுல இருந்து வரணும்னா?
4: ஆமா, காலைல 5:30 அங்க இருந்து கிளம்பிட்டோம். நீங்க அப்பதே வந்துட்டோம். நேரம்
2: சின்ன குழந்தைங்க எல்லாம் வர இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.

0: பார்வதி.
1: எந்த ஊர்ல இருந்து வெள்ளநாடு தான் நீங்க?
0: வெள்ளநாடு தான்.
1: நீங்க எத்தனை வருஷமா வரீங்க?
2: நன்றிமா.
1: இப்ப வதனாசி தொடர்பு.
0: வணக்கம் நேர்களே. ஆடி மாசம்க்குரிய மாதம் அம்மன் சொல்லலாம் இல்லையா, வெற்றியையும் சுபிஷத்தையும் தரும் ஆடி மாசத்தோட செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து அம்மனை வழிபடுறது ஒரு சிறப்பு அம்சம். ஆடி மாசத்தோட முதல் செவ்வாயில இன்னைக்கு வந்து நாம வந்து குமரி பண்டிகை நூற்றின் வழியாக தாழக்குடி அவ்வையார் அம்மனை தான் தரிசிச்சுட்டு இருக்கோம். சுமார் 300 ஆண்டுகளுக்கும் பழமையான கோவில் அப்படின்னே சொல்லலாம். இங்க வந்து கேரள மாநிலத்தில இருந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில இருந்து பெண்கள் விரதம் இருந்து இங்க வந்து கொழுக்கட்டை கூழ் எல்லாம் வைக்கிறாங்க, அவ்வையாரம் வழிபட்டு போறாங்க. கேரளாவில வந்து ஆடி மாசத்தை ராமாயண மாதம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப ஆடி மாசத்துக்கு அப்படின்னு பல சிறப்புகள் இருந்தாலும் அப்படின்னா ஆடி கிருத்திகை, ஆடி தபசு, ஆடி பூரம், ஆடிப்பெருக்கு, இன்னும் எத்தனை விசேஷங்கள் இல்லையா. பல ஊர்கள்ல இருந்து அம்மனுக்கு பலவித காய்கறிகளா ராதத்தை வந்து படைப்பது வந்து இந்த மாதத்துலதான். நிறைய பக்தர்கள் வந்து வந்து கூட்டம் கூட்டமாக இப்ப சொன்னாங்க இல்லையா, திருநெல்வேலி ஒரு கூட்டமாகவே நிறைய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து வந்து அம்மனை வழிபட்டு செல்றாங்க. இப்ப நிறைய பக்தர்கள் இருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி ஆகணும். உங்க பேர் என்னம்மா?
3: பரிமலா.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாடு.
0: நீங்க அந்த கூட்டமா வந்ததுல நீங்களும் இல்ல, நீங்க எத்தனை பேர் இப்ப ஒரு ஒவ்வொரு குடும்ப குடும்பமா இருந்து பண்றீங்க?
3: ஆமா, 200 பேர். ஒரு பஸ் ஒரு வேனு எல்லாம் வந்திருக்கும்.
0: எப்ப காலில அங்க இருந்து எப்ப புறப்பட்டீங்க?
3: காலையில ஒரு 6 மணிக்கு கிளம்பணும். 30 சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு அந்தனைக்கு உலகட்டா வைக்கிறது மொத்தமா.
0: இது கொழுக்கட்டை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அது என்ன?
3: இது வந்து ஒண்ணு வெள்ளை கொழக்கட்டை, இன்னொன்னு வந்துட்டு இனிப்பு கொழக்கட்டைன்னு சொல்லுவோம்.
0: அதாவது நேர்களே, இங்க நம்ம பண்ணும்போது கொழுக்கட்டை செய்யறது ரவுண்டா பண்ணுவாங்க இல்லையா, இவங்க வந்து இந்த ஷேப் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க.
3: அது குழந்தை இல்லாதவங்களுக்கு ஊஞ்சல் மாதிரி பண்றது, அடுத்தது வந்துட்டு அம்மி மாதிரி பண்றது, அடுத்து வந்துட்டு விளக்கு வந்து பிடிச்சு அன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுல எடுத்துட்டு போனோம்னா வீட்டுல நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம்.
0: அதுதான் அந்த அம்மி குழவி வந்து நீ குறியாவே பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ரவுண்டா குட்டியா வச்சிருக்கு சாதா கொழுக்கட்டைக்காக பண்ணிருக்கேன். இது வந்து விளக்குல பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. திருநெல்வேலி வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இவ கூட வந்திருக்கு. உங்க பேரையும் கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க பேரு சொல்லுங்கம்மா. பேரு சொல்லுங்க.
4: பேரு உச்சிமா வாலிமா.
0: உங்க பேரு?
4: சிவா.
0: சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புங்களாம்மா? இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தீங்களா? எப்படி?
3: நாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்துகிட்டு தான் இருக்கோம். நல்லா இருக்கு.
0: தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க, 6 வருஷமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம்மா. இன்னொரு பக்தே, உங்க பேர் சொல்லுங்க.
5: ஜெயா.
0: எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க?
5: இரணியல்.
0: யாரெல்லாம் வந்திருக்கீங்க? கூட்டமா வந்திருக்கீங்களா? குடும்பமா வந்திருக்கீங்க?
5: கூட்டமாட்டு வந்திருக்கோம், ஃபேமிலியோட வந்திருக்கோம்.
0: குடும்பமா வந்திருக்கீங்க இல்ல, சொல்லுங்கம்மா இந்த கோவில பத்தி சொல்லுங்க. எத்தனை வருஷமா வரீங்க?
5: அவ்வையாரம்மன் கோவில் வந்து பழங்காலத்துள்ள கோவில். ஆனா வந்து அவங்க நம்ம கேட்ட வரம் தருவாங்க, குழந்தை பாக்கியம் தருவாங்க. இது நம்ம என்ன மனசுல நினைச்சு கொழக்கட்டை எல்லாம் அவிக்கமோ அந்த இது நமக்கு நிறைவேற்றி தருவாங்க. அப்படிப்பட்ட அம்மா, நல்ல பக்தியோட அம்மா. நம்ம பக்தியோட கும்பிட்டா நல்ல வரம் தருவாங்க, அப்புறம் வந்து எல்லா சௌபாகியங்களும் தருவாங்க.
0: சரி, நீங்க கொழுக்கட்டை எல்லாம் வச்சுட்டீங்களா? இங்க வைக்க போறீங்க?
5: வச்சு
0: வச்சுட்டீங்க. அம்மனை வழிபட்டாச்சா?
5: இன்னும் போறோம்.
0: ரொம்ப சந்தோஷம்.
5: அந்த மாவு கொழுக்கட்டை எல்லாமும் கொடுத்தாச்சு. இனிமேல் சாமியை கும்பிட வண்டி போறோம். மருமக கையில கொடுத்து விட்டாச்சு.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. படைப்பிரசாதம் ஆடி பௌர்ணமி தினத்தின் சயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்ததால வந்து இது ஆடி பௌர்ணமியில வைணவ திருத்தங்கள்ல சிறப்பு வழிபாடுகள் கூட இருக்கு. அடுத்ததாக மணிகண்டன் சார் தொடர்றாங்க.
1: வணக்கம் நேர்களே. அது அவ்வையாரம்மன் கோவில் பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் தான் ரொம்ப கொழுக்கட்டை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த கோவில்ல நிறைவேறக்கூடிய ஆடி மாத செவ்வாய் சிறப்பு வழிபாடும் கொடை விழாவும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு பெண்கள் நடத்தக்கூடிய அவ்வையார் அப்படின்னு சொல்றாங்க. திருமணத்திற்கு 8 நாட்களுக்கு முன்பு இந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபாடு நடத்துவாங்க. அந்த காட்சியை நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம ஒரு பக்தியை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வருங்க? கேரளத்துல இருந்தானோ? எத்தனை வருஷம் இடம் வரணும்?
6: எந்தெங்கிலும்
1: பிரத்யேகிச்சு நேரம் வழிபாடுல கொண்டோ இல்ல

0: തൊഴാൻ വേണ്ടി വന്നതാണ്. എന്ത് നിർച്ചയാണ്?
1: മനസ്സിലായി, എന്നെ മനസ്സിലുള്ള സങ്കല്പിച്ചിട്ടോ നാം എല്ലാം നടത്താൻ വരുതാണ്ട്.
0: അപ്പൊ നിങ്ങൾ ഇത് ഇതിനുള്ളതൊക്കെ നടത്തി
1: കാര്യം അമ്മ എല്ലാം നടത്തിച്ചാങ്ക. വർഷം നമ്മൾ വന്നുകിട്ടേ ഇരിക്കും.
0: എല്ലാ വർഷവും കേരളത്തിൽ എവിടെയാ?
1: നമ്മൾ കേരളം
0: തിരുവനന്തപുരം. എത്ര വർഷമായിട്ട് നമ്മൾ ഇവിടെ? അപ്പം കൊറേ വർഷങ്ങളായിട്ട് ഇവിടെ വരാറുണ്ടല്ലേ?
1: ചെറുപ്രായം
0: കൊണ്ട് ഇവിടെ വരാറുണ്ട്. ഓക്കെ, അറിവേ സുണ്ണി അമ്മ നമ്മ ഒരു കേളം വണക്കം. ഉങ്ക പേര് സൊല്ലുങ്ക.
2: തമ്പിരാട്ടിയും പേരെ.
0: നീ എന്ത് ഊർജ്ജം തുടങ്ങി?
2: വല്ലനാട്ടിലെന്ന്
0: തുടങ്ങി. എത്ര വർഷം
2: ഇന്ത്യ വർഷം തന്നെ ഫസ്റ്റ് വന്നിരിക്കാം.
0: കൊഴുക്കട്ട വന്ന് ഒരു വിധവിധമാ പണിയിരിക്കീങ്കിലും അതൊക്കെ ഏതാവും സ്പെഷ്യാലിറ്റി ഇരിക്കാ, ഏതാ സിറപ്പ് കാരണം ഏതാ ഇരിക്കാ?
2: അത് വന്ന് അവയാർക്ക് വന്ന് അന്ന മറിച്ച് പങ്കു പോണാങ്ക.
0: വിധവിധമാ പണിപ്പോ കൊഴുക്കട്ട തനിയാ ഇരിക്കു, സത്യലിംഗ മാതിരി ഇരിക്കു, ദീപം മാതിരി എല്ലാം
2: പണി. അത് വന്ന് നാങ്ക വന്ന് ആടി മാസം വന്ന് ചെവ്വാക്കിഴമ ഒരു വീട്ടിലെ വെറുതെ ഇരിപ്പം. നൈറ്റ്ല നൈറ്റ് വെറുതെ ഇരുന്ന് ഇന്ന മാതിരി വിധവിധമാ പണി സ്വാമി കുമ്പിടുവോം.
0: இது உப்பு இல்லாம கொடுக்கிட்ட பண்ணுவானா? அப்படிதானா?
2: உப்பு இல்லாம வைப்போம். அது வந்து பெண்கள் மட்டும்தான்,
0: அனுமதி இல்லை.
2: அனுமதி கிடையாது,
0: பெண்கள் மட்டும்தான் தயார் பண்ணி சாப்பிட்டோம்.
2: ஆமா, நைட்டு சாமி கும்பிட்டு ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை நைட்டு செய்யறத வந்து நாங்க பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும்.
0: ஏன்னா மாவசைக்கு அவதாரம் கூட இந்த வேரம்ம கோயில உள்ள கொழுக்கட்டைய சாப்பிட்டனாலதான் பிறந்தான் சொல்லுவாங்க. அதான் மாவசைக்கு. ஆமா, அது ஒரு இது இருக்கு, அது வந்து ஒரு இது இருக்கு, அது ஒரு இன்னொரு வக்கீல் சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: எங்களுக்கு வல்லநாடு வருஷம் தூரம் வரோம், 10 வருஷமா போல வரோம் இந்த கோயில்.
0: 10 வருஷமா வரீங்க. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு ஏதாவது நடந்திருக்கா?
3: நாங்க வந்து சாமி கொண்டு ஏதாவது நல்ல மாதிரி அவ்வளவுதான்.
0: சரி, அருமையா சொன்னீங்க. இப்ப இன்னொரு வக்கீல், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: நேம் வந்து காளி ஜோதி, தூத்துக்குடி மாவட்டம் கலியாவூர்ல இருந்து வர்றோம். என்னோட பொண்ணு கல்யாணிக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகி அவ வந்து கன்சீவ் ஆயிருக்கா. அப்புறம் அப்படி இல்ல, நினைச்சது ஃபுல்லா அம்பாள் அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா.
0: நினைச்ச காரியம் நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில?
4: கண்டிப்பா கண்டிப்பா நடந்திருக்கு.
0: அம்பாளுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கீங்க.
4: மிக்க நன்றி ஆத்தாளுக்கு.
0: உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம், நாங்க வல்லநாடு பகுதியில இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். இந்த அம்மா நம்ம ஒரு 4-5 வருஷமா தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மொதல் வருஷம் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டத்துல வந்தேன். இப்ப நல்ல நிறைவா சாமி கும்பிட வந்திருக்கோம். இன்னும் வருஷம் இது மாதிரி நான் நினைந்திருக்கேன். வருஷம் வருஷம் வந்து அம்மனுக்கு என்னால ஏன்றதை செய்த சாமி கும்பிடுதான் நினைந்திருக்கோம். குடும்பத்தோட அனைவரும் வந்திருக்கோம். இதோட வேஷ வாய்ப்புகளுக்கு நன்றி.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய பக்தர்கள் வந்து அவங்களுடைய சொந்த அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து வழிபட்டு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: விஜயம்.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: திருவட்டாரில இருந்து வரோம்.
0: திருவட்டாரில இருந்து எத்தனை வருஷம் வரீங்க?
6: இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல வரேன்.
0: இதான் மாதிரி
6: வைஃப் வந்திருக்காங்க.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: நாங்க நதா.
0: நீங்க திருவட்டாரில
7: இருந்து? நான் திருவட்டாரம்.
0: இதான் முதல் வருஷம் வரீங்க?
7: இல்ல, நான் 4-5 வருஷம் வந்தேன்.
0: சரி, நீங்க ஏதாவது சிறப்பு வேண்டுதல் இருக்கா இல்ல அம்பாளை கும்பிட்டு போலாங்கிறதுக்கு?
7: அம்பாளை கும்பிட்டு போலான்னு தான் வந்தோம்.
0: கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணிக்கீங்களா இல்ல சாமி
7: கும்பிட? சாமி கும்பிட தான் வந்தோம்.
0: சரிம்மா, நன்றி நன்றி. இப்ப நம்ம ஒரு பக்தியை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: முத்துமாரி, நாங்க வல்லநாடுல இருந்து வரோம், தூத்துக்குடி மாவட்டம்.
0: எத்தனை வருஷமா வரீங்க?
8: இங்க ஒரு 7 வருஷமா வரும்.
0: உங்களுக்கு ஏதாவது அம்பாள் கிட்ட வேண்டுதல் வச்சு நடந்திருக்கா? உங்களுடைய சொந்த அனுபவம் அதை பத்தி சொல்லலாம்.
8: கூட வந்தவங்கதான்.
0: ரொம்ப நன்றிமா. நிறைய பக்தர்கள் இருக்காங்க, அதாவது ஒவ்வொருத்தங்களும் குளத்தோட தயார் பண்ணக்கூடிய காட்சி பகிர்வு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: என் பேர் சுரேந்திரகுமார்.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
9: புதுமடம் பக்கத்துல, கணபதிபுரம் பக்கத்துல புதுமடம் இருந்து வரேன்.
0: எத்தனை வருஷமா வரீங்க இல்ல இதான் மதுரையா?
9: இப்போ முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன், 10-15 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்திருக்கோம், 15 வருஷத்துக்கு.
0: நன்றி நன்றி. அதாவது நிறைய பக்தர்கள் பார்த்துட்டுதான் இருக்கும், ரொம்ப கூட்டமா இருக்கு. எவ்வளவு வெயிலையும் பொருட்படுத்தாம அம்பாளுக்கு நிறைய பெண் பக்தர்கள் வந்து கொழுக்கட்டை கூழு எல்லாம் தயார் போயிட்டு இருக்காங்க. அந்த கட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுல அதாவது பக்தர்களுடைய கூட்டத்தில் இருக்க அருள வந்து அவங்களுடைய சொந்த அனுபவமா ஒருத்தங்க சக்கமா. உங்க பேர் சொல்லுங்க.
10: மாரியம்மாள்.
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
10: நாங்க திருநெல்வேலி மாவட்டம் வல்லநாடு.
0: நீங்க எத்தனை வருஷமா வரீங்க?
10: தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம்.
0: எத்தனை வருஷமா வரீங்க?
10: நாங்க 10 வருஷமா வரோம். போன வருஷம் முந்தின வருஷம் என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சது. போன வருஷம் என் மருமகளோட வந்தேன். இந்த குளக்கட்டை சாத்து கூழு குடிச்சா இப்ப பேத்தி இருக்கா 3 மாசம். போன வருஷம் சும்மா வந்தா இப்ப பேயிருக்கா கையில.
0: நடக்கும், அது நடக்கும்.
10: அதுக்கு முந்தின வருஷம் மருமா வேண்டுனே கல்யாணம் முடிஞ்சு. போன வருஷம் மருமகளோட வந்தா இந்த வருஷம் பேத்தி இருக்கா.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க.

0: விரோதமா குளக்கட்ட பண்ணிருக்கீங்க, இதுக்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா? ஒவ்வொரு மாதிரியான
1: பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச குளக்கட்டை இப்படி விதவிதமா பிடிக்கதான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நாங்க இப்ப திருப்தியா சாமி எல்லாத்துக்கும் செலவு
0: தீபம் மாதிரி பண்ணிருக்கீங்க.
1: அதுல விளக்கு போடுவோம், நெய் ஊத்தி திரி போட்டு பூ வச்சு
0: எப்படி வேக வச்சு குளக்கட்டை ஆக்கி
1: விதவிதமா
0: பண்ணாதான் மண்ணு பிடிக்குங்க. சரிம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. பக்தர்கள் வந்து நிறைய பக்தர்கள் வந்து வந்துடக்கூடிய காட்சி பேர் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: கலா என்னோட பேரு.
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: அய்யனார் குளம் பட்டி.
0: அய்யனார் குளம்
1: பட்டி
0: மாவட்டமா?
1: ஆமா, தூத்துக்குடி மாவட்டம்.
0: எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப 2 வருஷம் வந்திருக்கேன். எங்க ஊர்ல இருந்து வேண்ட மத்தி வருஷம் வந்துட்டு இருக்காங்க. நான் 2வது தடவை வந்திருக்கேன்.
0: நீங்க 2 வருஷம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது அம்பாள்ட வேண்டுதல் விஷயம் நடந்திருக்கா?
1: ஆமா, போன தடவைக்கு முந்தின வருஷம் வந்தேன், கட்டி முடிச்சிட்டேன்.
0: இந்த வீடு கட்டியே முடிச்சிட்டீங்க. சரி, உங்க வேண்டுதல் நிறைய பேர சந்தோஷப்படி வந்திருக்கீங்க.
1: ஆமா சார்.
2: கொஞ்சம் மலை அடிவாரத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். ஆடி மாசம் அப்படி தோன்ற அளவுக்கு கோவில் அப்படி ஒரு இங்க வந்து செல்பவங்க வந்து அடுத்த கொல்லியாகணும். இங்க வந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைறதுக்கு, குழந்தை குடும்பத்தின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக பெண்கள் வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை சிறப்பு வழிபாடு செய்யறாங்க. சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய், சுக்கு, பச்சரி கலந்து அது வந்து ஆலய வளாகத்திலேயே கொழுக்கட்டையை செய்து அது அம்மனுக்கு வந்து படைச்சு வழிபாடு வந்து ஆவியில வேக வைக்காம தண்ணியில போட்டு வேக தொடர்ந்து நிறைய பக்தர்கள் இருக்காங்க. நம்ம பேசலாம். வணக்கம்மா, உங்க பேரு சொல்லுங்கம்மா.
1: எங்க பேரு அக்மணி.
2: எந்த
1: நாங்க கன்னியாகுமரியில இருந்து வர்றேன்.
2: யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: எங்க நாங்க நிறைய பேர் ஒரு வேன்ல ஒரு 10-12 பேர்கிட்ட வந்திருக்கோம்.
2: சொல்லுங்க.
1: ஆனா வருஷம் தூரம் வரலாம், வந்து நல்ல குளக்கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க குளிக்கலாம். சாமிக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கிடைக்கும், பாக்கி எல்லாம் உண்டு, எல்லாம் பண்ணலாம். நாங்க எப்ப வந்து அடிக்கடி வருஷம் தூரம் வந்து குளக்கட்டையெல்லாம் வச்சுட்டு போவோம். வேற என்ன பிரச்சனை?
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கஜலட்சுமி மேடம்.
2: சொல்லுங்கம்மா, இந்த கோவில்ல எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
3: நாங்க வடிவசரத்துல இருந்து வரோம், உங்க சுப்பையா காலனி. அதுல இருந்து நாங்க சேர்ந்து ஒரு 10-13 பேர் சேர்ந்து
2: வந்து கொழுக்கட்டெல்லாம் பண்றீங்களா இன்னைக்கு?
3: ஆமா, இன்னைக்கு கொழுக்கடை பண்றோம். அப்புறம் இந்த தண்ணியில போட்டு ஒரு கொழுக்கடை அது பண்றோம். ஹாப்பியா இருக்கு, எல்லாம் சேர்ந்து வரும்போது சந்தோஷமா வந்து சாமி கும்பல்.
2: அனுபவம் எப்படி இருக்கு? எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு?
3: எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி என்ஜாய் பண்றோம்.
2: அதாவது இந்த கோவில வந்து காலை 10 மணில இருந்து 4 மணி வரை வந்து அம்மனை வந்து வழிபட போயும், ஆடி மாசம் வெள்ளி ஞாயிறு இருந்து காலை 5 மணிக்கே நடை திறக்கப்பட்டு 8 மணி வரை வந்து பூஜைகள் நடைபெறும். முற்பகல் 11:30 அப்புறம் 3 மணிக்கு வெண்பொங்கல் வந்து நிவர்த்தி. தமிழ் புத்தாண்டு அந்த கனிகாலி நிகழ்ச்சி கூட இந்த கோவில நடைபெறுது. தொடர்ந்து ஒரு பக்தையை கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: நான் கன்னியாகுமரில இருந்து வரேன்.
2: சொல்லுங்க, இந்த கோவிலை பத்தி சொல்லுங்க.
3: அவையாரம்மன் வந்து கோயில் வந்து விரதம் இருக்கணும். அதாவது ஒரு இதுல அவையாரம்மன் வந்து ஒரு கதை இருக்குது. ஒரு அண்ணன் தம்பி கூட பிறந்த ஒரு 7 பொண்ணும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு வருமானம் இல்லாத போது அவையாரம்மன் கனவுல வந்து எனக்கு வந்து நீ கொளக்கட்டை பண்ணி இப்பெல்லாம் செல்வம் பொங்குன்னு சொன்னாங்க. சொல்லும் போது அவன் என்ன பண்ணா, நம்ம அண்ணன் தம்பி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கொளக்கட்டை அவிச்சு நல்ல ஒரு நல்ல செல்வ செழிப்பா இருந்தான். அப்ப அவளை கெட்டி கொடுக்கும் போது அவ சொல்லுவான், அண்ணா இந்த செல்வ செழிப்பு நமக்கும் வர்றதுக்கு விரதம் இருந்து அவையாரம்மனுக்கு விரதம் இருந்து நம்ம கொளக்கட்டை அவிச்சா நம்ம வீட்டுல பணம் எல்லாம் நல்ல செல்வ செழிப்பா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த முறை இந்த விரதம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அவையாரம்மனுக்கு கொளக்கட்டை வச்சு வீட்லயே அனுசரிக்கப்படுது. அப்போ அவங்க சொன்ன மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒய்ஃபெல்லாம் என்ன பண்ணாங்க, ஏதோ தெரியாம சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருப்பியும் வறுமையில அந்த வீடு குடும்பம் ரொம்ப அவன் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அண்ணன்லாம் திருப்பியும் வறுமையில வாடும்போது சொன்னாங்க, இந்த விரதத்தை நியாயம் நீங்க ஏன் பண்ணல, திருப்பி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நைட்டு முடிச்சு இருந்து அவையாரம்மன் விரதம் கொளக்கட்டை வச்சு செல்வங்கள் வந்து திருப்பியும் பொங்குச்சு. இதுதான் இந்த கதையோட இது. நம்மளும் இதே மாதிரி செல்வ செழிப்பும் ஆரோக்கியம் வர்றதுக்கு இந்த அம்மனை நினைச்சு நம்ம விரதம் இருக்கிறதுதான் ரொம்ப சரியான முறை.
2: ரொம்ப சந்தோஷமா. இங்க அவையாரம்மன் கோவில்ல அந்த கொழுக்கட்டை ஏன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொன்னாங்க. ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து பெண்கள் வந்து கடைபிடிக்கும் சிறப்பு வாய்ந்த விரதம் தான் இந்த அவையாரம்மன் விரதம்னு சொல்றாங்க. திருமணம் நடைபெறதுக்கு, மாங்கல்ய பலம் கூடுறதுக்கு, குடும்பம் செழிக்கிறதுக்கு, குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. கூடையும் கொழுக்கட்டையும் செய்து அம்மனுக்கு நிவேதனம் செய்யறாங்க. இந்த நோன்போட சிறப்பு அம்சம் அப்படின்னாலே ஒற்றுமை அப்படின்னு சொல்லி ஆகணுங்கிறீர்கள். ஏன்னா எல்லாருமே வந்து குடும்பம் குடும்பமாக கூட சேர்ந்து அப்படி ஒற்றுமையாக தான் வந்து இந்த வழிபாட்டை செய்துட்டு இருக்காங்க.

0: வணக்கம் நேர்களே. அதாவது பாத்தீங்கன்னா, இல்லறம் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கணவனுடைய ஆயுள்வளம் அதிகரிக்கணுங்கிறதுக்காக தான் காலங்காலமாக பெண்கள் அவையார் நோன்பை கடைபிடிக்கிறாங்க. அதுலயும் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆடி மாதம் பெண்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய அவையார் நோன்பு பிரசித்தி பெற்ற ஒண்ணுங்க. தோவாளை பகுதியில ஆண் பெண் வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவையார் அப்படிங்கிறப்பாம். அதாவது அவையார் நோன்பு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவையார் நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில மூத்த சுமங்கிலி பெண் ஒரு ஒரு வீட்டுல ஒன்னா கூடுவாங்க. அரிசி மாவை உப்பு இல்லாம பிசைஞ்சு கொழுக்கட்டை செய்து வேப்பிலை புளி இலை குங்க இலைகள் வழிபாடு பண்ணிட்டு தலைமையற்ற வயதான சுமங்கிலி பெண் ஔவையாரின் பிள்ளையார் வழிபாட்டு கதையை எல்லாருக்குமே எடுத்து சொல்லுவாங்க. ஔவையார் மற்றும் அம்மன் கதைகளை மூத்த சுமங்கலிகள் கூட நோன்பில் கலந்து கொள்ளும் பெண்கள் அனைவரும் அதை பயபக்தியுடன் கேட்பாங்க. அதுக்கப்புறமா கொழுக்கட்டைகளை நிவேதனம் செய்து இறைவனை வழிபட்டதுக்கு அப்புறமா அதை மீதம் இல்லாம பெண்கள் அனைவருமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இந்த நோன்புல ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாம பெரும் கொழுக்கட்டை இல்லாம கொழுக்கட்டையோட கூழ் படைத்து வழிபடக்கூடிய பெண்களும் இருக்காங்க. அதாவது தெய்வமாகவே மாறி கூழையும் கொழுக்கட்டைகளையும் படையலாக ஏற்றுக்கொள்ளும் ஔவையாரை கூழுக்கு கவிபாடிய குணக்கிழவி அப்படின்னு சொல்லிதான் அவனுக்கு வழிபடுறாங்க. அதாவது ஆடி மாதம் நான்காவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஔவையார்மன் கோவில்கள்ல சிறப்பு வழிபாடு நடைபெறுது. திருமண குழந்தை வரம் கிடைக்கிறதுக்காகவும் கொழுக்கட்டைகளை படைத்து ஔவையார் அம்மனுக்கு பூஜை செய்து வழிபடுறாங்க. இதுல நெல்லை மட்டும் இல்லாம தூத்துக்குடி கேரளா இருந்து கூட ஏராளமான பெண்கள் வந்து ஔவையாரனுடைய அருளை பெற்று சில அருமையான காட்சி நம்ம நம்ம ஒரு பக்தரை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு சுப்பிரமணியன். ஆண்டவரம் நல்ல வருஷம் வந்துருவீங்க. ஏதாவது உங்களோட நன்றி.
2: சுதா,
0: எந்த ஊர்ல இருந்து வருவீங்க?
2: அருமநல்லூர்ல இருந்து.
0: வந்திருக்கீங்க.
2: புராண கால முக்கியத்துவம் பெற்றவர் தான் அவ்வை பிராட்டி. அவ்வையரை பற்றி சொல்லும் போது சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவ்வையாரிடம் திருவிளையாடல் புரிந்த முருக பெருமானின் நினைவு சேர்ந்தே தாங்க வருது. ஆம் நேர்களே, இங்கே அவ்வையாரம்மன் வணங்குவதற்கு வரும் பக்தர்களுக்கு தானும் அருள் பார்வை வழங்குவதற்காக இந்த கோவிலுக்கு மேலே மயிலாடுங்குன்றத்துல வந்து குமர குருபர சுவாமி கோவில் கூட இருக்கு. இங்க வரும் பக்தர்கள் வந்து அங்க போய் வழிபட்டுட்டு தான் போறாங்க. இருங்கதலி கண்டுக்கு நானும் பெருங்கானில் காரருமே மேகின்ற காளைக்கு நான் தோற்றது இரவு துஞ்சாது எண்கள் என்று மண்மையில் விழுந்த நாவல் பழத்தை ஊறி சாப்பிட்ட அவ்வையிடம் நாவல் பழம் சுடுகிறதா என்று மரக்கொம்பில் அவர்கள் நகையாடிய சின்னஞ்சிறு பாலகரின் மதிநுட்பத்தை வியந்து பாடினார் அவ்வையார். இப்ப வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, காற்று ரொம்ப வேகமா வீசுது. அது மட்டும் இல்லாம இந்த தீ புகை இருக்கு இல்லையா, அந்த புகையை மூட்டத்துல கண்கள் எல்லாம் அப்படி தண்ணீர் வருது. அந்த கூட்டத்துல அப்படி நின்று அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா சகிதம் பெண்கள் ஒற்றுமை அப்படிங்கிற இதுல வந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து ஒரு பக்தை. வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க.
3: வளர்மதி.
2: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: பண்டைக்காடு.
2: சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் வந்துருக்கீங்க?
3: நானும் என்ன பிள்ளையும் வந்திருக்கோம். நாங்க ஒரு 5 வருஷமா வந்துட்டு இருக்கோம்.
2: சொல்லுங்கம்மா, நீங்க கொழுக்கட்டை எல்லாம் வச்சாச்சா? கூழ் வச்சு
3: இந்த வர கொழுக்கட்டை இந்த வருஷம் வைக்கணும்னு இருந்தோம். நிறைய பேர் சேர்ந்து வண்டி பிடிச்சு வரணும்னு இருந்தோம். அப்புறம் அவங்களுக்கு வர முடியல, ஒரு மரண வீடு ஆகி போச்சு. அதனால நாங்க ரெண்டு.
2: சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது திரும்ப தொடர்ந்து வரும் வருஷங்கள்ல நீங்க உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டியோம். அடுத்ததாக ஒரு பக்தை. வணக்கம், உங்க பேர்?
4: வணக்கம்மா, என் பேர் அங்குல் லட்சுமி.
2: நாங்க ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
4: நாங்க வீராண்டல்லூர்ல இருந்து வரோம். தூத்துக்குடி மாவட்டத்து பிள்ளைகளோட வரோம். அந்த கன்னியாகுமரியில இருக்க இந்த அவையரமங்கல வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வந்து வேண்டுதல் வைக்கோம். ஆனால் வாரவங்களுக்கு குழந்தை பாய்க்குவோம், கல்யாணம் பாய்க்குவோம், வேலை பாய்க்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரிலாம் வருஷ வருஷம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கு. அதனால வருஷ வருஷம் வந்து கோயிலில் வந்து நாங்கள் கொலக்கட்டை வச்சு இந்த அம்மனுக்கு வந்து கொலக்கட்டையும் கூழும் முக்கியம். ஆனால் இந்த அம்மன் வந்தது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரியில் வந்ததுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மன் வந்தது அம்மன் இது இருந்து.

0: படபாதியா வந்து எனக்கு வருஷம் சொல்ல தெரியல. அந்த வருஷம் வந்து திருமல மன்னர் நாயக்கர் காலத்துல திருமல மன்னருக்கு வந்து என்ன இது ஒரு உதவிகள செஞ்சிருக்கா, அதுல உள்ள வரலாறு கொஞ்சம் மறந்துட்டேன். திருமல மன்னருக்கு அவ்வளவு உதவி பண்ணிட்டு அம்மா வந்து இங்க வந்து இருந்தாங்க. இங்க இருக்கும்போது ஒரே பாலைவனம், தண்ணி கிடையாது, வெண்ணி கிடையாது, மக்கள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா வேண்டி வந்து இந்த கொஞ்சம் கதை கொஞ்சம் எனக்கு கோர்வையா சொல்ல தெரியல, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நீங்க
1: அருமையா பேசுனீங்க, குரல் தழுதழுக்கா உணர்ச்சி பூர்வமா பேசினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எத்தனை வருஷம்
0: கூட்டுட்டு வந்தது? சரிம்மா சரிம்மா,
1: தொடர்ந்து பக்தர்கள் இருக்காங்க. உங்க பேரு சொல்லுங்கம்மா.
2: என் பேரு செல்வமாரி, நாங்க புதியமுத்தூர்ல தூத்துக்குடியில இருந்து பக்கத்துல புதியமுத்தூர்ல இருந்து வரோம்.
1: சொல்லுங்கம்மா, இந்த கோவிலை பத்தி சொல்லுங்க.
2: நாங்க போன வருஷம் முந்தின வருஷம் வந்தேன். போன வருஷம் என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த வருஷம் பேட்டியா பிறந்திருக்கா, அதனால இப்ப வந்திருக்கோம். நல்லாதான் இருக்கு. வந்தது
1: என்ன வச்சிருக்கீங்க இன்னைக்கு?
2: இன்னைக்கு வெள்ளக்கிழக்கட்டையும் கருப்பட்டி குளக்கட்டையும் வச்சிருக்கோம்.
1: சரி, அடுத்த ஒரு இருக்காங்க. வணக்கம் சார், உங்க பேரு சொல்லுங்க.
3: திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஒரு அஞ்சு ஆண்டு காலமா அந்த இவங்க மூலமா ஒரு குரூப்பா நாங்க மொரப்பு நாட்டுல இருந்து வெளிநாடு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஆமா, இவங்க கூட நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அவையார் கோயிலுக்கு. நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளவுதான்.
1: ரொம்ப சந்தோஷம். அதாவது பெண்கள் கூட்டமா இருக்கும்போது எப்படி இருக்கு? கூட்டம் கூட்டமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இருக்கு?
3: எல்லாருக்கும் எல்லா காரியம் நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகுறதுனாலதான் திரும்ப திரும்ப அந்த ஊருக்கு வராங்க. அம்மனுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் அம்மன்.
4: இப்ப நம்ம கோயில பாத்தீங்கன்னா நிறைய பெண் பக்தர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஆண் பக்தர்களோட எல்லாருமே ரொம்ப பக்தி சிரத்தையோட அம்பாளுக்கு கூழும் கொழுக்கட்டையும் பண்ணக்கூடியதையும் பாக்குறோம். விதவிதமான கொழுக்கட்டைகள் படைத்து அம்பாளை நினைச்சு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியரமாகும். அவ்வளவு கூட்டமா இருக்கு. அவ்வளவு கூட்டமா இருந்தாலுமே எல்லா பக்தர்களுமே, அதாவது முக்கியமா எல்லா பெண் பக்தர்களுமே அவையாரம்மனுக்காக குளக்கட்டை படைத்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தான் பார்த்துட்டே இருக்கும். நிறைய பெண் பக்தர்கள் வந்திருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
5: விளம்பரம்.
4: எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
5: ஆறு மாசம் வரும்.
4: சரி மேடம். அதாவது இப்ப நிறைய பெண் பக்தர்கள் வந்து அம்மனை போய் வழிபட்டுட்டு, அதாவது குளக்கட்டை படைத்தா, அதாவது நிறைய விஷயங்கள் நடந்தது அவங்களுடைய சொந்த அனுபவம் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய காட்சி தரமாக இப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லக்கூடிய காட்சி தரம பார்த்து கேட்கிறோம். அதெல்லாம் சொல்லி தருவோம்.
1: ரொம்ப அருமையா போயிருக்கு. அதாவது பார்க்கும் போதே ரொம்ப நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கூட வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு அடுத்த ஒரு பக்தை. வணக்கம், உங்க பேரு சொல்லுங்கம்மா.
6: கோமதி.
1: எந்த ஊர்ல நீங்க?
6: வள்ளநாட்டுல இருந்து வரோம்.
1: வள்ளநாட்டுல?
6: வள்ளநாட்டுல.
1: சொல்லுங்க, இந்த கோவிலை பத்தி சொல்லுங்க. என்ன இன்னைக்கு என்ன சிறப்பு வழிபாடுகள் இருக்கா?
6: ஆமா, ஆடி ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். நல்லா இருக்கு பாக்க, நல்லா இருக்கு. கும்பிட சாமி நல்ல கூட்டம். நான் சாமி இன்னைக்குதான் வந்து தரிசனம் பண்ணி
1: இன்னைக்குதான் முதல் முறையா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்.
6: வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு கூட்டத்தை பாக்குறதுக்கு நிறைவா இருக்கு, நல்லா இருக்கு.
1: யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
6: அங்க எங்க ஊர்ல இருந்து ஒரு பெரிய பஸ் மினி பஸ் ஒரு மினி வேனு ரெண்டு வண்டிக்கு வந்திருக்கோம். போன வாட்டி ஒரு பஸ் வந்துச்சு, இந்த வாட்டி ரெண்டு வாட்டி, இன்னும் அடுத்த வாட்டி நல்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்டா நிறைய பேர் வரும்.
1: சரி, இங்க வந்து வழிபாடுலாம் வச்சுட்டு வேற எங்கேயாவது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான்
6: இருக்கு? ஒரு நாலு கோயிலுக்கு போகணும்னு இருக்காங்க. இதை முடிச்சுட்டு இன்னொரு நாலு ஊருக்கு போகணும்.
1: ரொம்ப சந்தோஷம். முதல் முறையா வந்த ஒரு பக்தியை சந்திச்சிருக்கோம்.
6: சிக்கம்மன் கோயில்ல ஃபர்ஸ்ட் அங்க இறங்கி சாப்பிட்டுட்டு அங்க வழிபாடு பண்ணிட்டு சுடல கோயில் சாமி கும்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு அவ்வையாரம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம்.
1: ரொம்ப சந்தோஷமா சந்தேஷதுல. சகல செல்வங்களும் தரம் இமய கிரிதாச தனியை மாதேவி நேனை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் இறங்கி மிகவும் அகிலமதில் நோய் இன்றி கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிவு துணை வாழ்நாள் வெற்றி ஆகினால் ஊழும் தந்தரளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் என அம்மையிடம் வேண்டி குமரி பண்மலை நூற்றுவதின் ஆடி செவ் தாழக்குடி அபயாரம்மன் கோவிலில் இருந்து நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
7: ஆடி மாத சிறப்பு நேரலை நிகழ்ச்சி குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நேயர்கள் இதுவரை தாழக்குடி அபயாரம்மன் திருக்கோவிலிருந்து ஆடி செவ்வாய் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேரலை நிகழ்ச்சியை ஆலய வளாகத்திலிருந்து

எக்ஸூர் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது முற்பகல் 11:37. காற்றின் அலையோடு இசையோடு ஓர் இனிய பயணம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. தொடர்வது குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். கையில் பேனா, மனதில் அன்பு, அப்படித்தான் பிறக்கிறது ஒரு நேயர் கடிதம். அந்த அன்பை இசையாக்கும் நேரம் இது. இது கடித வழி நேயர் விருப்ப பாடல். முதல் பாடல் தாமரையோட வரிகள்ல ஜேம்ஸ் வசந்தன் இசையில, எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்ல, நாணயம் திரைப்பட பாடல். இந்த திரைப்பட பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளிச்சந்தை ரூபா கிறிஸ்டோபர்.

0: நாகர்கோவில்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையாக

0: முறையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: நேரம் முற்பகல் 11:46. குமரி பண்பலையுடன் கடித வழி நேர் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். சில வார்த்தைகள் படிக்கப்படும், சில வார்த்தைகள் உணரப்படும். நேர்களோட கடிதங்கள் அந்த ரெண்டையுமே செய்கின்றன. அந்த உணர்வுகளோடு அடுத்த விருப்ப பாடல் யாருடையது அப்படின்னு பார்க்கலாமா? அடுத்த விருப்ப பாடல் நாகர்கோவில் இருந்த எஸ் அகிலா இந்த நேரோட விருப்ப பாடல். இவங்க கேட்டுள்ள பாடல் படகோட்டி திரைப்படத்தில் இருந்து.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 2330066

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-6458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-6458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
4: ஏறினேர்களே, வாழ்றது எதுக்காக அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பாட்டுக்காக அப்படின்னு கூட விளையாட்டாக சொல்லுவோம். அதுதான் உண்மையும் கூட. நம்ம உழைக்கிறது எதுக்காக, நம்முடைய ஒரு ஜான் வயிற்றுக்காக அப்படின்னு போல்டாக சொல்லுவோம் இல்லையா. அப்படி சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம உடலுக்கு வந்து வலு சேர்க்குதா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கமா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடலுக்கு ஏற்ற உணவு தானா, அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி சாப்பிடக்கூடிய டைம்லேயே இருக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய நேர்களும் இருக்கீங்க. இருந்தாலும் நாம் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சத்தானதாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும், அப்படி தானே. நம்மளுடைய குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினச்சி உணவுகளை தயார் பண்ணுறவங்க யாரு நம்ம பெண்கள் தான். பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சிக்கான தலைப்பை இப்போ சொல்கிறோம். 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி உடலுக்கு வலு சேர்க்கும் உன்னத உணவுகள். உங்களுக்கு தான் தெரியும் என்னத உணவுகள்னா, யாருக்கு யார் எப்பப்போ கொடுக்கலாம், நாம் என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதை வந்து நீங்கள் புட்டு வைக்கலாம், வந்து அதுக்குன்னு ரொம்ப நேரம் புட்டு வைக்கக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கான நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான ஒரு விளக்கத்தோடு வாங்க, சரியா. இதற்கான தொலைபேசி எண்களை புதுசாக வரக்கூடிய நேர்களுக்காக சொல்கிறோம், நினைவுபடுத்துகின்றோம். 0465-2 இணைப்பெண்ணுடன் 260-240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290-722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்கள் வரலாம். என்னுடைய குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா, அவளுடைய பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், வந்த உடனே பேச வைக்கிறது கூட நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரிலே இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கண்டிப்பா இருக்கு நம்ம குமரி எஃப்எம் 101ல. வாங்க வந்து கலக்குங்க, உங்களுடைய பாயிண்ட்ஸ் அள்ளி அள்ளி வீசுங்க. அதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. மேலும் உங்களுடைய மொபைலில் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியும் டவுன்லோட் பண்ணி வச்சு எங்கே போனாலும் எந்த நேரத்திலையும் நம்ம குமரி எஃப்எம் 101 கூடவே வச்சுக்கலாம்.

கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான். ஆனால் வந்து எனக்கான பாடல் அதில் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதில் ஒரு நேயருடைய பாடல் அடுத்ததாக வரப்போகுது. அந்த பாடல் என்ன படத்தில் அப்படின்னா சின்னத்தாயி திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் லீபுரம் பி பொன்குமார்.

0: குமரி பண்பலை நூற்றுவஞ்சில் நேயர்கள் குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில இதுவரை கடித வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். கடிதம் எழுத நேரம் எடுத்த நேயர்களுக்கும் அந்த அன்பை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் சார்பாக நன்றிகள். நேர்களே, இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. நேரம் நண்பகல் 12 மணி. இசையோடு ஒரு இனிய பயணம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: திருநெல்வேலி
1: உலக தரமாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
1: போன் 233-066.
3: குமரி பண்பலை நூற்றாண்டில் இனி தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது நிகழ்ச்சி நேரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை, 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, உடலுக்கு வலு சேர்க்கும் உன்னத உணவுகள் நேரலை நிகழ்ச்சி, 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுகிறது பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி, மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து திரைசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி, 5:30 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம், மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 இனிசை நேரம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்கள், அமுத சுரபி நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள் தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:30 திரை இசை, 9:15 திரை இசை, 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, 04652 இணைப்பு எண்ணுடன் 260-240-290-722 இந்த இரண்டு எண்களிலும், 890-32-570-39 இந்த எண்ணிலும் நேரலை நிகழ்ச்சிகளில் தொடர்பு கொள்ளலாம். நேரலை நிகழ்ச்சி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியில உடலுக்கு வலு சேர்க்கும் உன்னத உணவுகள் அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். 3:00 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி கூட இருக்கு. 12:50 நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் இருக்கு. தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க உங்கள் மொபைல் போன்லையும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மொபைல் செயலியும் டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம நாகர்கோவில் வானொலியை உங்க கூடவே வச்சுக்கலாம். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து. இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. The National Democratic Alliance NDA Parliamentary Party meeting, now known as Mangal Milan, was held at GMC Balayogi Auditorium in Parliament House today. During the meeting, NDA Alliance partners passed congratulatory motion honouring Prime Minister Narendra Modi for becoming the longest-serving elected Prime Minister of India. Talking to media, Parliamentary Affairs Minister Kiran Rijiju said, during the meeting, Prime Minister Modi called for coordinated efforts by all stakeholders to prevent paper leaks in future examinations across the country. He said Mr. Modi reiterated the government's commitment to ensuring strict action against those involved in examination paper leaks and safeguarding the interests of the country's youth. The Prime Minister said all those involved in the recent NET paper leak case have been arrested.

நேரம் 12:10. ஓல்ட் இஸ் கோல்டு, நினைவுகளை திரும்பி அளிக்கும் மனசு புத்துணர்வாகும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை நூற்றாண்டின் கோல்டன் மெமரிஸ் எவர் கிரீன் மெலடிஸ். பண்பலை நூற்றாண்டின் மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. இப்போதிலிருந்து 12:40 வரை '71 வெளிவந்த குமரி கோட்டம் திரைப்பட பாடலுக்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில் கவிஞர் வாலியின் வரிகள்.

எம் சௌந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி குரல்களில். சில பாடல்கள் செவிக்கு விருந்தாகும், சில பாடல்கள் மனதுக்கு நினைவாகும். அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத ஒரு பொன்மெட்டு இது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: குமரி பண்பலை நூற்றொண்டிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இந்த நேரத்தில் நேயர்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம், இன்று மதியம் 12:50 நலமாய்வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேளுங்க நேர்களே. நம்முடைய குழந்தைகள் உணவு சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம். நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். மனம் நினையும் மதுரமலையில் 1966 வெளிவந்த குமரிப்பெண் திரைப்பட பாடல். கவியரசு கண்ணதாசனின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசை, பி பி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில். வார்த்தைகளால் பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கு பார்வையே பதில் சொல்லும். அழகான காதல் உரையாடலை இனிய மெட்டில் இந்த பாடல் மூலம் கேட்கலாம்.
1: நீயே சொல்லு,
2: நீயே சொல்லு,
1: நீயே சொல்லு,

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும் கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி, நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள், கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

பண்பலை நூற்றொன்றின் நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் 12:22. அறிவே அழியாத செல்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இல்லையா? அது ஒரு கேள்வி அப்படின்னா அதுக்கு ஒரு பதில், அந்த பதில் வந்து எப்படியா இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கையில் உள்ள மொபைல்லே வந்து தேடி கண்டுபிடிச்சிருவோம். அதில் வந்து நம்ம சிறந்தவங்களாக இருக்கணும், பொது அறிவில் சிறந்தவங்களாக இருக்கணும்னு ரொம்ப ஆர்வமுள்ளவங்க நம்முடைய நேர்கள். அறிவை வளர்க்கவும் ஆர்வத்தை தூண்டவும் சிந்தனையை விரிவாக்கவும் ஒரு நிகழ்ச்சி நமக்குமரி பண்பலை நூற்றொன்றில் வாரந்தோறும் 2 நாட்களில் ஒலிபரப்பாகுது. ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு, இன்னொன்று செவ்வாய்க்கிழமை மதியம் 3:00 இணைக்கும் இருக்கு பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பொது அறிவு திறனை வெளிக்காட்டலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 04652 இணைப்பு எண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும், 290 722 இந்த எண்ணையும் வரலாம். 890 32 570 39 இது ஒரு மொபைல் எண், இந்த எண்ணையும் நீங்கள் வரலாம். நம்ம பண்பலையின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த 3 அலைபேசி தொலைபேசி எண்கள் இருக்கு. இன்று மதியம் 3:00 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி, உங்கள் குமரி பண்பலை 101.

0: மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 1968 வெளிவந்த குடியிருந்த கோவிலிலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையாலும் வாலியின் வரிகளாலும் குரல் மூலம் உயிர் கொடுத்துள்ளனர் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா ஆகியோர். அன்பின் நம்பிக்கையையும் வாழ்வின் கனவுகளையும் மென்மையாக சொல்லும் ஒரு மெலடி இது குடியிருந்த கோவில் திரைப்பட பாடல்.
1: நீயே தான் எனக்கு மனவாய்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: குமரிப்பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேயர்களோடு இணைந்துள்ளது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சபையில் சாரலிசை. கோல்டன் மெமரிஸ் இது எவர்கிரீன் மெலடிஸ். 1969 வெளிவந்த சிவந்தமன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் அரேபிய இசைத்தாக்கம் கொண்ட தனித்துவமான மெட்டில் அமைந்த திரையில் கம்பீரமும் இசையில் பிரம்மாண்டமும் கொண்ட கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் எல் ஆர் ஈஸ்வரி குரல். இன்றும் நம் மனம் கவரும் பாடலில் இதுவும் ஒன்று.

நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை

குமரி பண்பலை நூற்றாண்டில் மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலசையில் நிறைவான பாடலாக 1967 வெளிவந்த கந்தன் கருணை திரைப்பட பாடல். பி சுஷீலா குரலில், கே வி மகாதேவன் இசையில், கவியரசரின் அற்புதமான வரிகளில் குறிஞ்சி நில அழகும் தமிழின் இனிமையும் பக்தியின் உணர்வும் ஒன்றாக கலந்த பாடல்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை குமரி பண்பலை நூற்று ஒன்று.
1: வணக்கம். ஆகாஷவாணி

வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல்

0: செயல்பாடுகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1,695 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களைக் கொண்டு புதிய ஆலோசனைக்குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப்பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப்பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரிசெய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்று வழிப்பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு

தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடி

0: பேர் விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அபுதாபி, துபாய், சார்ஜா, பக்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 தேதியிலிருந்து 30 தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15 தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
4: நலமாய் வாழ்வோம்.
5: குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
6: குடற்புழு வந்து இன்றைய காலகட்டத்தில் சிறு குழந்தைங்களுக்கு பெரிதும் பாதிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. போதிய சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறாங்க, சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுனால அவங்களுடைய உடல்ல இருக்க ஊட்டச்சத்தும் பெரிதும் பாதிக்கப்படுது. தேவையான ஊட்டச்சத்து அவங்களுக்கு இல்லாம பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆயுர்வேதத்துல இந்த குடற்புழு பிரச்சனைகளை வந்து கிருமிஜ ரோகாஸ்ன்னு சொல்லுவாங்க. கிருமி என்பது அனைத்து நுண்ணுயிரிகள், ஒட்டுண்ணிகள் மற்றும் புழுக்களை குறிக்க பயன்படுத்தும் ஒரு பரந்த சொல்லாகும். இது வந்து கண்ணுக்கு தெரிகிற குடற்புழுக்கள் மற்றும் இல்லாம கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிரிகளும் இதுல அடங்கும். இதோட சிம்டம்ஸ் பாக்குறப்போ போதிய பசி இல்லாம இருக்கிறது, சாப்பிட மாட்டாங்க, இனிப்பு ஆகாரங்கள் மேல ஈர்ப்பு உண்டாகிறது, தூக்கத்தின் போது ஆசனவாய் பகுதியில வந்து அவங்களுக்கு அரிப்பு உண்டாகிறது, குமட்டல், வாந்தி, வயிறு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களிடத்துல காணப்படும். இது ஆயுர்வேதத்துல கிருமிஜ ரோகச வந்து 3 வெரைட்டிஸா சொல்றாங்க.

0: புருஷஜம், கஃபஜம் அண்ட் ரத்தஜம். புருஷஜம் வருங்கிற கிருமி வெரைட்டிஸ்ல வந்து அவங்க வந்து மலம் கழிக்கிறப்போ அதுல வந்து வயிற்று வலியோடு கூடிய மலம் கழிப்பாங்க. ஆசன வாயில வந்து அரிப்பு இருக்கும். பெருங்குடல் பகுதியில வந்து அந்த குடற்புழுக்கள் வந்து இருக்கும். இதனால அவங்களுக்கு எடை இழப்பெல்லாம் இருக்கும். கஃபஜமான வெரைட்டியில பாக்குறப்போ இது வந்து சளியால உண்டாகிறது. வயிற்றில் மற்றும் குடலில் சளி அதிகமாக இருக்கும் போது இவை உருவாகும். செரிமான கோளாறு இருக்கும், குமட்டல், அப்புறம் பசி இல்லாத தன்மை இருக்கும் குழந்தைகளுக்கு. ரத்தஜம்னு பாக்குறப்போ இந்த மாதிரி ரத்தத்துல கிருமி இருக்கிறனால அவங்களுக்கு தோல் நோய்கள்னால அது வெளிப்படும். ஒட்டுண்ணிகள் வந்து உடல் முழுவதும் பரவும். அப்புறம் தொற்றுக்கள் தொடர்பான கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிரிகள் வந்து இருக்கும். அப்புறம் ஆயுர்வேதத்துல இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா மூணு வெரைட்டிஸா சொல்லுவாங்க. அப்பகர்ஷனம், பிரகிருதி விகாதம், நிதான பரிவர்ஜனம் சொல்லுவாங்க. அப்பகர்ஷனா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஒட்டுண்ணிகள், அந்த பூச்சிகளை வந்து முற்றிலுமாக வெளியேற்றுதல். இதை வந்து விரைச்சலம், பேதி மூலமா இலக்கி வெளியேற்றுவாங்க, இல்லைன்னா எனிமா, இல்லைன்னா வமனம், வாந்தி மூலமா வெளியில ஏற்றுவாங்க. பிரகிருதி விகாடம் தான் அது வந்து தங்குறதுக்கு, நம்ம உடல்ல அது வந்து வாழ்றதுக்கு ஏதுவான சூழ்நிலையை வந்து இல்லாம பண்றது. இப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிடுறோம், நிறைய ஆயில் கண்டென்டான ஃபுட்டு சாப்பிடுறோம், இதெல்லாமே அது வந்து நம்ம உடம்புல வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இதெல்லாம் இல்லாம பண்றதுதான் பிரகிருதி விகாதம். நிதான பரிவர்ஜனம்ங்கிறது வந்து இது எதனால வருது, இப்போ ப்ராப்பரான ஹைஜீன் ஃபாலோ பண்ணாதனால, குழந்தைங்க வந்து கை கால்களை ஒழுங்கா கழுவாம அவங்க சாப்பாடு சாப்பிடுறது, சுத்தம் இல்லாம இருக்கிறது, ஸ்ட்ரீட்ல கிடைக்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிடுறது, இது வழியாவும் அந்த பூச்சிகள் குடற்புழுக்கள் உருவாக காரணமா இருக்கு. மத்தபடி ஹோம் ரெமடிஸ் நம்ம சொல்லி பார்த்தோம்னா இனிப்பு கஷாயங்கள் கொடுக்கறான் வீட்டுல குழந்தைங்களுக்கு. உணவுல வந்து கசப்பு தன்மை உள்ள உணவுகளை அதிகம் செய்கிறான். பாவக்காய், பின்ன பல வகைகள்ல பார்த்தோம்னா பப்பாளி, அன்னாசி, இந்த மாதிரி பல வகைகள் நம்ம எடுக்கிறப்போ உடம்புல நமக்கு பூச்சி தங்காது, டீடாக்சிஃபை பண்ணும், உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேறும், பூச்சிகள் எல்லாம் வெளியேறும். அப்புறம் வெளி உணவுகள் எல்லாம் அவங்களுக்கு முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு ஜூஸ், சோடாஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா வீட்டிலேயே நம்ம கொடுக்கற ஃப்ரூட் ஜூசஸ், மோர், அன்னாசி பழ ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், பப்பாயா, இதெல்லாமே உணவுல அதிகமா சேர்க்கறதால இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். துவர்ப்பு சுவையும் உணவுல அதிகமா ஏற்றுக்கொள்ளணும். வாழைத்தண்டு, வாழைப்பூ, சுண்டக்காய் இதெல்லாம் அதிகமா உணவுல ஏற்கிறப்போ இந்த மாதிரி பூச்சி தொந்தரவுகள் பெரிதும் நம்மளே பாதிக்காது. இங்க தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா ஸ்வீட்ஸ், அப்புறம் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இரவு நேரங்கள்ல அசைவம் சாப்பிடுறது, தனுப்பான ஆகாரங்கள், தயிர் முதலியவற்றை இரவுல சாப்பிடுறதை தவிர்க்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நமக்கு மீட்டரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் நமக்கு வராதவனும் நம்ம காத்துக்கொள்ளலாம்.
1: குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு, தகவல்களை தந்தவர் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
2: போன் 233-066.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:55. திரை இசை கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டிராகன்.
1: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
1: என்னதான்
2: இருக்கு?
3: சனிக்கிழமை
2: தோறும் காலை 10:00
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? இயற்கை தந்த அதிசயங்களில் ஒன்றுதான் குறிஞ்சி மலர். இந்த குறிஞ்சி மலரின் நிறைய தகவல்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில. இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் குறிஞ்சி செடிகள் காணப்படுகின்றன. இவை பெரும்பாலும் நீல நிறத்தில் பூத்து குலுங்கும். இதனால் இதை நீலக்குறிஞ்சி அப்படின்னு அழைக்கிறாங்க. நீல நிறத்தில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்கள் மலைப்பகுதி நீல கம்பளம் விரித்திருப்பது போன்று காட்சியளிக்கும். இதனாலேயே மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதிக்கு நீலகிரி என்றே பெயர் வந்துவிட்டதாம். புதர் இனத்தை சேர்ந்த குறிஞ்சி செடிகளில் சுமார் 200 வகை உள்ளனவாம். இவை அனைத்தும் ஆசிய நாடுகளில் மட்டுமே காணப்படுகின்றன. அதில் 150 வகைகள் இந்தியாவில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது.

தமிழர்களின் நிலவகை பகுப்பில் மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி திணையாக குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் மலை சார்ந்த நிலத்துக்கும் குறிஞ்சி செடிகளுக்கும் இடையிலான பிணைப்பை காண முடிகிறது. இங்கு மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே குறிஞ்சி செடிகள் வளர்கின்றனவாம். பிரகாசமான அதன் நீல நிற மலர்கள் கோவில் மணிகளின் உருவம் கொண்டவை. தென்னிந்தியாவின் உயரமான சிகரமாக கருதப்படும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஆனைமுடி மலை சிகரத்தையொட்டி இரவிக்குளம் தேசிய பூங்கா உள்ளது. இது குறிஞ்சி செடிகள் செழித்து வளர ஏற்ற இடமாக கருதப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து 1300 மீட்டர் முதல் 2400 மீட்டர் உயரத்தில் வளரும் இந்த வகை செடிகளின் உயரம் 30 சென்டிமீட்டர் முதல் 60 சென்டிமீட்டர் வரை இருக்குமாம். இதற்கு ஏற்ற தட்ப வெப்பநிலை இருந்தால் 180 சென்டிமீட்டர் உயரம் வரை இது வளரக்கூடுமாம். குறிஞ்சி மலர்கள் பொதுவாக 3 மாதத்துக்கு ஒரு முறை, 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 17 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மற்றும் 36 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என வகைக்கு ஏற்ப பூக்கும் தன்மை கொண்டவை. உயிர் தப்பி பிழைப்பதற்கான ஒரு வழியாகவே இவை நீண்ட காலம் கழித்து பூப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த மலரில் கிடைக்கும் இயற்கையான தேன் மிகவும் இனிமையானது. இதனால் அந்த மலர்களை தேடி பூக்கள், பறவைகள், விலங்குகள் வருகின்றனவாம். அவற்றிடமிருந்து தப்பி பிழைப்பதற்கு இந்த காலதாமதத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிஞ்சி செடிகள் ஒருமுறை பூத்த பிறகு விதைகளை மண்ணில் விட்டுவிட்டு மடிந்து விடுகின்றன. அதன் பிறகு விதைகளிலிருந்து மீண்டும் புது செடிகள் உருவாகி குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பூக்கின்றன. பூக்கக்கூடிய நாட்காட்டி அதன் மரபணுவிலேயே அமைந்திருப்பதால் அவை ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பூக்கின்றன. அவை பூக்கும் சுழற்சியை கொண்டு அங்குள்ள மலைவாழ் மக்கள் தங்களது வயதை கணக்கிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் 2 வகையான குறிஞ்சி செடிகள் உள்ளன. கொடைக்கானல் மூணாறு பகுதிகளில் வளரும் குறிஞ்சி செடியின் அறிவியல் பெயர் ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானஸ் ஆகும். நீலகிரி மலைப்பகுதியில் காணப்படும் குறிஞ்சி மலரின் அறிவியல் பெயர் ஸ்ட்ரோபிலாந்தஸ் நீலகரியன்சிஸ் ஆகும். ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்களை காண்பதே பிரமிப்பாக இருக்குமாம். பூத்து குலுங்க தொடங்கியதும் அந்த மலர்களை தேனீக்கள் மொய்க்க தொடங்கி விடுகின்றனவாம். ஒரு குறிஞ்சி செடியில் சராசரியாக 82 மஞ்சரிகளும் அந்த ஒவ்வொரு மஞ்சரியிலும் சராசரியாக 1768 பூக்கள் பூப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஒவ்வொரு பூவிலும் ஏறத்தாழ 4 மில்லி லிட்டர் தேன் உள்ளதாம். அதன்படி ஒரு செடியிலிருந்து 7072 மில்லி லிட்டர் தேன் உருவாக்கப்படுகிறதாம். இதனால் குறிஞ்சி மலர்கள் ஒருமித்து பூக்கும் காலத்தில் தேனீக்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறதாம். ஆனால் தற்போது தென்னிந்திய மலைப்பகுதியில் எழில்மிகு குறிஞ்சி மலர்களின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல குறைந்துவிட்டே வருகிறது. காரணம், குறிஞ்சி மலர்கள் பூத்ததும் சிலர் செடியோடு பறித்து சென்று விடுகிறார்களாம். எனவே மலைப்பகுதிக்கு அழகு சேர்க்கும் அரிய வகை குறிஞ்சி செடிகளை பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த எதிர்பார்ப்பை அனைவரும் நிறைவேற்றுவோம், இயற்கையை பாதுகாப்போம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டாக்டர் சிவா. நினைவுபடுத்தும் நேர்களே, இன்று பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது பொது அறிவு திறமையை வெளிப்படுத்தலாம். அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 2909072. முன்னிணைப்பெண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890 325 7039.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலை நூற்று ஒண்ணு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:10.

உடலை வலிமையாகவும் கவர்ச்சியாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பது அனைவரின் ஆசை, ஏன் கனவாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்காகவே பலர் உடற்பயிற்சி கூடங்களை நோக்கி செல்கின்றனர். சிலர் நேர காலம் பார்க்காமல் வியர்க்க விறுவிறுக்க உடற்பயிற்சியும் செய்கிறார்கள். உடற்பயிற்சிகள் ஒருவரும் இருக்க உடல் வலிமையாக வேண்டும் என்றால் உடல் தசைகள் மேம்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம். இங்கே இயற்கை உணவில் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்க செயற்கை ஊட்டச்சத்துக்களைத்தான் நம்மில் பலர் விரும்பி சாப்பிடுகிறார்கள். சரி, நம்ம இயற்கை உணவுகள் அப்படின்னா என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நீங்க

0: நிகழ்ச்சியில தோழியர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு உடலுக்கு வலு சேர்க்கும் உன்னத உணவுகள். தோழியர்கள் தங்களது கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-7222 முன்னிணைப்பெண்ணாக 04652 அலைபேசி எண் 890-325-7039. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் தோழி, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா.
1: பெரும்பாலும் எல்லாருமே இந்த டீ காப்பிய தவிர்த்து இந்த கருத்திய போட்டு காப்பி போட்டு குடிக்கிறது முதலாவது அது உடம்புக்கு
0: நல்லது. அதை ஃபாலோ பண்ணணும்.
1: கேட்காமா?
0: நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா. நீங்க வந்து டவர் இருக்கிற இடமா கொஞ்சம் வந்து நின்னு பேசுறீங்களா? அம்மா நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு அருமையா பேசுனீங்கம்மா. நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க, ஆனா இடையிடையே கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சு. நன்றிமா. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம், கிளியர் குறைச்சல் இருந்து சுதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: அதாவது சிறுதானிய உணவு வகைகள், அதாவது கேழ்வரகு, நமக்கு வந்து கேழ்வரகு எலும்புக்கு வந்து நல்ல பலம் படுத்தக்கூடியது கேழ்வரகு. அது நமக்கு வந்து புட்டு, உருண்டை, தோசை இந்த மாதிரி எல்லாம் சுட்டு அது பண்ணி செஞ்சு சாப்பிட்டாச்சுன்னா உடம்புக்கு நல்ல வலிமை தருது. அப்புறமா வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து நம்ம வேக வச்சு தேங்காய் எல்லாம் துருவி போட்டு சாப்பிட்டாச்சுன்னா அதுவும் வந்து நமக்கு உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம். அப்புறம் இந்த முருங்கைக்கீரை, முதுகு வலி வந்தாச்சுன்னாக்கா முருங்கைக்கீரை வாரத்துல ஒரு 2-3 சூப்பு போட்டு வச்சு கொடுத்தாச்சுன்னா உடம்புக்கு ஒரு நல்லது. போதிய அளவு தண்ணீர் குடிக்கணும். அப்புறமா வந்து கீரை, எவ்வளவு மணத்தக்காளி கீரை வந்து குடல் புண்ணு ஆறுறதுக்கு கூட நல்ல ஒரு இதா இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண் பார்வைக்கு நமக்கு நல்லது. அதே மாதிரி பிரண்ட தவையல் இருக்குல்ல, பரண்ட தவையல் வந்து துவையல் தீயல் எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சுனாக்கா உடம்புக்கு நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கு. அப்புறமா வந்து முட்டை, மீன் வகைகள், முட்டை அதுல வந்து கால்சியம் புரதச்சத்து இருக்கிறதுனால உடம்புகளுக்கு வந்து நல்லது. குழம்பு வச்சு சாப்பிடுறது நல்லது. அப்புறமா போதிய அளவு தண்ணீர் குடிக்கணும். ஆனா மண்பானையில வந்து சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்டாச்சுனாக்கா இன்னும் உடம்பு வந்து நமக்கு கொஞ்சம் கூட ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறமா வந்து பழ வகைகள் எல்லாம், பப்பாளி, மாதுளம்பழம், கொய்யா அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் தம்பு நிறைய சாப்பிட முடியாம இருந்தாலும் தினசரி ஒரு பழ வகை ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிட்டாச்சுன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் மேடம்.
0: நீங்க உங்க வீட்டுல எடுத்துக்கிறீங்களா இதெல்லாம்?
2: ஆமாமா, எடுப்பேன். கேழ்வரகு, தோசை, புட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். முதுகு வெளியே சேர்ந்து முருங்கைக்கீரை சூப் பண்ணி வச்சு சாப்பிட்டுருக்கோம். அப்புறமா பிரண்ட நிக்கிது, துவையல் வைப்போம், தீயெல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கோம். இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுதான் இருக்கோம். அதாவது பொரித்த எண்ணெயில வந்து வேக வச்சு ரொம்ப எடுக்கிறது கிடையாது. மீன் எல்லாம் வச்சேன்னா குழம்பு வச்சுதான் சாப்பிடுவோம். அந்த மாதிரிதான் இருக்கும். டெய்லி ஒரு நெல்லிக்காய் டெய்லி ஒண்ணு சாப்பிட்டு சாப்பிடுவோம்.
0: சரிம்மா, சூப்பர். நல்ல நல்ல நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றிமா.
2: நன்றிமா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
5: வணக்கம் குமரி பண்பலை.
4: குமரி பண்பலையே தான், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: அந்த வடிவு கட்டி அப்படியே கொடுப்பாங்க மேம், காட்சி அதுல பனங்கற்கண்டு போட்டு கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் பசி தாங்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படி சொல்லுவாங்க மேம். பழம் திருப்பி குட்டை வச்சுருவாங்க, அப்ப வந்து சர்க்கரைனா கருப்பட்டி அந்த மாதிரிதான் ஏதாவது கொடுத்து தருவாங்க. ஆனா அதே மாதிரிதான் நாங்க இப்ப எங்க பிள்ளைங்களுக்கு கூறவு கூட கொஞ்சம் சிறுபேரு கொஞ்சம் உளுந்து முழு உளுந்து எல்லாம் சேர்த்து திருப்பி அதை புட்டு மாதிரி அவிச்சு கொடுப்போம் மேம். நாட்டு சக்கரை வச்சு புட்டு மாதிரி அவிச்சு கொடுப்போம். அப்படி சாப்பிடலன்னு சொன்னீங்க, அடை தட்டியும் கொடுப்போம் மேம். அது ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லுவாங்க மேம்.
4: கேழ்வரகு மட்டும் தான் எடுத்துக்கிறீங்களா?
5: இல்ல மேம், அது கூட தான், சிறுதானி தான், சிறுபேரு அப்புறமா உங்களுக்கு உளுந்து முழு உளுந்து தோலோடு உள்ளது, ஏலக்காய் அது கூட சேர்த்துக்கணும், சுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து வாசனைக்கு எல்லாம் சேர்த்து தான் சாப்பிடுவோம் மேம்.
4: சூப்பர், இதையே கண்டினியூ பண்ணுங்கம்மா. நன்றி
5: நன்றி.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே.
6: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
4: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
4: சொல்லுங்கம்மா.
6: நம்ம அந்த சிறு தானியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ எல்லாரும் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உளுந்தங்கஞ்சி எல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. உளுந்தங்கஞ்சி, உளுந்த களி, பச்சரிசி, உளுந்து, சதக்கொப்பை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சு காலையிலே அதை கிண்டி தேங்காய் பால் ஊற்றி ரெண்டு முட்டையும் அவிச்சு கொடுத்துருவாங்க. இந்த குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது. அவர் சோளா திங்கலாம், சோளன்னா பொறிச்சு கொடுத்தாலே போதும் பிள்ளைகளுக்கு. திங்க திங்கலாம் அது சின்ன பாப்கார்ன், சின்ன அனுப்புற சின்ன பாப்கார்ன் சொல்லி கொடுத்தா போதும் எல்லா பிள்ளைகளுமே. அது சென்னால பொருள் பொருந்து இருக்குமா? எங்க ஊர்ல அந்த சோளா பொரியெல்லாம் அந்த காலத்துல சோளா பொரியே தான் காரில பசியா இருக்குது. ஆமா, பொறிக்கடலையே புள்ள சேர்த்துக்கிடலாம். பொறிக்கடல அவ்வளவு இப்ப சத்து இருக்குன்னு சொல்றாங்க. கருப்பு கவுனி, நம்ம வயசானவங்களுக்கு ஒரு கருப்பு கவுனி வாங்கி அத நம்ம ஒரு ராத்திரியே தண்ணில போட்டு காலையில ஒரு மிக்சர ஒரு சுற்று சுற்றி அஞ்சு காய்ச்சி அதுல ரெண்டு வெந்தயம் சீரகம்
4: ரெண்டு வெந்தயம் ரெண்டு வெந்தயம் போட்டா போதுமா?
6: ரெண்டு ரெண்டு இல்ல,
4: கொஞ்சமா வெந்தயம்
6: கொஞ்சம் வெந்தயம் அது அந்த அப்படியே சொல்லி சொல்லி பழகுது. சீரகம் கொஞ்சம் கண்ணு வைனா கொஞ்சம் கண்ணு வைக்க முடியுமா? அப்படி சீரமா வெந்தயம் வெள்ளப்பூடு எல்லாம் போட்டு அத கஞ்சி காய்ச்சி கொஞ்சம் தேங்காய் மட்டும் பால் எடுத்து நம்ம அந்த தண்ணீர் அரைக்க கூடாது. என்னைக்குமே வெண்ணி ஆற வச்சு வீட்டுல இருக்கும், அந்த வெண்ணியை ஊத்தி அரைக்கும் போது அந்த தேங்காய் பால் வந்து தெரியாது. நம்ம கஞ்சில காய்ச்சி ஊத்தி அதை குடிக்கலாம். எங்கிட்ட சிறுதானியம் கூறவும் கேழ்வரகுங்கம் அதுல புட்டு ரொட்டி இந்த கையால அப்படி தட்டுற ரொட்டி கையாலதான் தட்டுறோம். தேங்காய் போட்டு தேங்காய் போட்டு பிணைஞ்சி அதுல கொஞ்சம் வெந்நிய ஊற்றி அதுல பிணைஞ்சி கையால அப்படி போட்டு ஒவ்வொரு ரொட்டி தின்னாலும் போதும். அந்த கேழ்வரகு கேழ்வரகு புட்டு

0: இப்ப நான் என்ன செய்தேன்னா, கொஞ்ச காணு அரை கிலோ கேழ்வரகுனா அரை கிலோ கருப்பு உளுந்து, அரை கிலோ இந்த இது இந்த பார்லி, பார்லி இருக்கு பத்தியலா,
1: ஆமா கொஞ்சம் சீக்கிரமா சொல்றீங்களாமா,
0: அதை போட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சு சாயங்காலம் பதிவா காப்பிக்கு போயிடலாம். அதுல ஒரு 7 மணிக்கு காய்ச்சி குடிச்சாவும் தேங்காய் பால் அப்படி வெண்ணில தான் அரைக்கணும். அப்ப நல்ல மனக்கு நீங்க ஒரு நாள் குடிச்சு பாருங்க.
1: கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
0: குடிக்கணும், ஆமா அப்படி நான் பதிவா கொடுக்குவேன்.
1: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
0: நன்றி நன்றி மேடம்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கு திறந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: சிநேகன் வரிகளில் பரத்வாஜ் இசை அமைத்து பாடிய அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாண்டவர் பூமி. நேரம் 1:28. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதி, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் குளத்தலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம், பெரியவங்க சொல்லுவாங்க, இளச்சவனுக்கு எள்ளு கொடுக்கணும், கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடுக்கணும். இல்ல, இங்க வந்து இளைச்சிருக்கோம், இளைச்சாலும் ஆகாரம் அவங்க உடம்புலயே பத்தாது. அந்த பிள்ளைங்களுக்கு எள்ளு கொடுக்கணும்னு சொல்லி இருந்த காரணம், எள்ளு இருக்கையா எள்ள வாங்கி அதாவது இங்க கொழுப்பு சத்தெல்லாம் வந்து பெரியவங்க சாப்பிட வேண்டியது. முன்னால அந்த சமயம் எனக்கா அம்மைக்கு அம்மா சாப்பிட்டது காலமே ஆயிரம் வருஷம் எடுத்து குடிப்பாங்க. இந்த கஞ்சி தண்ணி, அந்த கஞ்சி தண்ணிக்கு ஒரு உருண்டை கருப்பட்டியை வெட்டி அதுல கால் துண்டு கருப்பட்டியும் அந்த பிள்ளையும் குடிப்பாங்க. அவங்க 95 இருந்தாங்க. அதே போல எனக்கு வந்து சித்தி அவங்க இருந்து ரிட்டையர் அவங்களுக்கு 97 ஆகுது. அவங்க வேலை அவங்களே செய்யாங்க. அப்ப அவங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க? இப்ப உள்ள பாத்து குட்டு அந்த புத்தகத்துல கிழங்கு வகைகள், வர்க்கினி கிழங்கு, கணக்கிழங்கு, கிராம்பு கிழங்கு, கூவ கிழங்கு, இதுல எல்லாம் கூவ கிழங்கு விசேஷமா உள்ளது. சின்ன பிள்ளைகளுக்கே கொடுக்கலாம் அந்த கூவ கிழங்கு. அவ்வளவு எலும்புக்கும் நம்ம உடம்புக்கும் நம்ம தேவைக்கு உள்ள மருந்து வகையை போல உள்ள பூ கிழங்கு, அதுல புளிக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு உண்டு. அதே போல பயறு வகைகள். அதுக்கப்புறம் வந்து விருந்துல மாவு செய்து விருந்து மாவு புட்டு நோய்ப்பாவ சோளம் புட்டு, இதெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் எங்க அந்த சமயங்கள் செய்து வந்திருக்கு. இப்ப வந்து அந்த சோளம் புட்டு நீங்க விருந்து மாவும் வாங்கணும்,
0: நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய கருத்துக்கள் சொல்லிருக்கீங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரை, நான் சூப்பர் கே சின்னதுரை என்கோ.

0: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: பெரியவளை இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
5: சொல்லுங்கம்மா.
6: அது உடலுக்கு வலு சேர்க்கும் உணவுகள். அப்படி பாக்கும்போது ரொம்ப களைப்பா, உழைச்சி களைப்பு வரவங்களுக்கு நல்ல உளுந்து போட்ட சாப்பாடு.
5: நிறைய பேர் உளுந்துதான் சொல்றீங்க.
6: ஆமா, அந்த இதை சாப்பிடும் போது எப்படின்னா, அதுல சுக்கு எல்லாமே நம்ம திட்டு சாதம் மட்டும் பண்ணும் போது அந்த வலியே உடம்புல இருக்க வலி தீருது. அதே போல நம்ம வயிறு உப்புசமா இருக்கு அப்படின்னு இருக்க வீடுக்கு அத பச்சை பயிறு, முருங்கைக்கீரை, வெள்ளை பூண்டு இவ்வளவு சேர்த்து, எந்த அரிசியா இருக்கட்டும், சிறுதானியமா இருக்கட்டும், சில சாதா நம்ம நல்ல அரிசியா இருந்தாலும் இதுவும் எடுத்து ஒரு கஞ்சி செய்து சாப்பிட்டா அந்த வயிறு ரொம்ப ஆத்தலா கொடுத்து இருக்கும். அதே போல முளைக்கட்டிய தானியங்கள் பிள்ளைகளுக்கு பண்டோன்னு நம்ம குடுக்கறதை விட, கடையில இருக்கிறத வாங்குறத விட முளைக்கட்டிய பயறு வகைகளை சேர்த்து, தேங்காய் சேர்த்து, அதுல சர்க்கரையும் சேர்த்து கலந்து அதை கிண்டி கொடுக்கும்போது, பச்சை பயறு, கொண்டா கடலை, இந்த மாதிரி எல்லாமே முளைக்கட்டை வச்சு அதோட கொடுக்கும்போது அது அப்படி ஒரு உடல் வலு பெறும். அது போல தெளிவு சின்ன வெங்காயம் அதிகம் நம்ம வந்து குழந்தையிலே பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். இது நினைவாற்றல் சக்தியை அதிகப்படுத்தும். அப்ப என்னன்னா, நம்ம எந்த ஒரு சாப்பாடுல சேர்க்கும் போதும் வேலைக்கு ஆற்றல பாக்கத விட இது வந்து பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியம் நினைச்சி அதை பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு நோய்க்கும் வாடிமை ஆகாம அவங்க இருப்பாங்க.
5: மொத்தத்துல இயற்கை உணவுகள் எடுத்துக்கணும். சரிம்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
6: நன்றி மேடம்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
9: நல்லது.
5: சரி,
9: தேன் இருக்குல்ல, தேன்ல சேத்தம்பழத்தை ஊற வச்சு சாப்பிட்டு அது ஒரு நீர் தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு.
5: நீங்க ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்க போலயே.
9: ஆமா மேடம், எங்க வீட்டுல இந்த தொடர்ந்து எடுப்போம்.
5: சூப்பர்.
9: அதாவது களி, களி கிண்டி, முந்தைய அரிசி வெந்தயம் எல்லாம் போட்டு களி கிண்டி நைட்டு ஒரு உருண்டை, ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு கேப்ப கூழ் குடிச்சுதான் படுப்போம்.
10: சொல்லுங்கம்மா. உடம்புக்கு சத்தான காய்கறி கீரைகள் தான் வேற. அது நம்ம வந்து இறைச்சி மீன் எல்லாம் அதுக்கு
5: பிறகுதான்.
10: இட்லி புட்டு இடியாப்ப அந்த ஆட்டில வேகிறதும் நல்லது. அப்படி பார்த்தா எல்லாமே அந்த கொஞ்சம் ஆவில வேகிறது மாதிரி உள்ளதுதான்.
5: பழைய காலத்துக்கு நம்ம திரும்பி செல்ல வேண்டியதுதான்.
10: என்னமா,
5: பழைய காலத்துக்கு எல்லாரும் போக வேண்டியதுதான், அதுதான் ஃபாலோ பண்ணணும்.
10: நிகழ்ச்சியில்
5: பங்கேற்று அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.

0: கேட்ட பாடல் வானத்தை போல திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அருண்மொழி சுஜாதா மோகன் ஆகியோர் பாடியது. ஹாய் சிநேகிதே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. என்னமா
1: பாதமா இப்ப யாரும் தவிர்க்க முழுமையா தவிர்க்க மாட்டாங்க. காலையில எழுந்துட்டு
0: அம்மா டவர் டவர் இல்ல நினைக்கிறேன், நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது.
1: இதுக்கெல்லாம் பொடி கொட்டு வரைக்கும் அத ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிக்கணும். அது முதல் ரொம்ப ரொம்ப உடம்புறேன். அதுக்கு பிறகு சிறுதானியங்கள்லாம் ஏதாவது ஒரு உணவுகள், அடியோ இல்ல ஆடுத்த
0: அம்மா நீங்க பேசுறத விட்டு விட்டு கேக்குதுமா?
1: விட்டு விட்டு கேக்குதா?
0: ஆமாம்மா.
1: சரி
0: சரி,
1: இப்ப கேக்குதா மேடம்?
0: சொல்லுங்க.
1: அப்புறம் கால்

0: காய்கறிகள் ரொம்ப எடுத்துக்கணும்.
1: சரி,
0: சாதம் கொஞ்சம் மட்டும் காய்கறி நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் பழங்கள் எடுத்துக்கலாம். மீன் நல்ல சத்து.
1: சரிம்மா.
0: ஒரு ஒரு சத்து சமாக மீன் அந்த ரொம்ப சத்து இருக்கு. காய்கறி நமக்கு ரொம்ப முக்கியம். மீன் ரொம்ப முக்கியம்.
1: சரிம்மா, நீங்க பேசுறத விட்டு விட்டு கேக்குது. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கம்மா, நன்றி.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
1: வணக்கம்,
4: குமாரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
4: காலையில வந்து கோதுமை எடுக்கலாம், அதுல ஒரு நாள் கஞ்சி, ஒரு நாள் புட்டு, ஒரு நாள் கொழுக்கட்டை எடுப்போம் விதவிதமா. அப்புறம் உளுந்து போட்டு அரிசி வச்சு இட்லி தோசை தான் ரெடி பண்ணுவோம். அப்புறம் மதியம் வந்து காய்கறி சேர்த்து மீன் வச்சு குழம்பு. அப்போ தேங்கி வந்து மாம்பழம், அப்புறம் வந்து உல திராட்சை, அப்புறம் நவல் பழம், அப்படியே வந்து பழங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும் சத்து வரது. அப்புறம் பால் சாயங்காலானதும், அப்புறம் நைட்டுக்கு வந்து சிம்பிளா சாப்பாடு அப்படி கேட்டா சப்பாத்தி, அப்படியே இட்லியோ தோசை அப்படி எடுத்துக்கிட்டோம் சத்துவானதுல. தேவையான பழங்கள் காய்கறிலாம் அந்த நமக்கு உடம்புக்கு தேவையானதெல்லாம் என்ன சத்து போட்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறோம்.
1: சரிம்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி நன்றி
4: நன்றி.
1: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் வந்து நிறைய தோழிகள் பங்கேற்று நிறைய நல்ல நல்ல கருத்துக்களையும் தகவல்களையும் நமக்காக சொன்னாங்க. அனைத்து தோழியர்களுக்கும் நன்றி. மண்ணில் விளைந்த காய்கறிகள், மரங்கள் தந்த பழ வகைகள், கண்ணுக்கு இனிய கீரைகள் காக்கும் உடலின் நோய்களை, அரிசி கம்பு கேழ்வரகு ஆரோக்கியத்தை தரும் திணைவகை, வரிசையாய் தினமும் உண்போம் வலிய உடலை பெறுவோம், பசியறிந்து நாம் உண்போம் பண்போடு அதை உண்போம், சுவைக்காக உண்ணாமல் சத்துக்காக உண்போம், உணவே மருந்து என உணர்ந்திடுவோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என வாழ்ந்திடுவோம். குமரி பண்பலை 121 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஹாய் ஸ்நேகிதியை, பெண்கள் மட்டும் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று நல்ல பயனுள்ள கருத்துக்களை நமது குமரி பண்பலை 121 பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய தோழியர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த தோழியர்களுக்கும், கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் மாநில செய்திகள்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதோடு இளையோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசியுள்ள பிரதமர், நம் நாட்டின் விவசாயிகளுக்கு இதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியதையும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு

0: குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சினை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு ராகுல்காந்தி, மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவாதம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், உரிய நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வேலை உருவாக்குபவர்களாக வலுப்பெற்று ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து சுயசார்பு பாரதம் கட்டமைக்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கோர்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக மேசிடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமருடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்.
0: தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றி அமைக்கப்படும் என்றார். கதைகளின் வடிவில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார்.
2: பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையனுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்புலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது.
0: மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் நலனுக்கும் எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறிய அவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். காவிரியின் குறுக்கே

0: கர்நாடக மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாடு மக்களின் பிரச்சனை என்பதால் அதனை தடுத்து நிறுத்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுதொடர்பாக முதலமைச்சர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும் கோரினார். சம்பா குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை செய்யலாம் என்றும், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி குறிப்பிட்டார். இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியினருக்கான நேர்முக தேர்வினை நடத்த உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ள பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ, 12வது மற்றும் 10வது வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்துடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்கிட கிருடாழ்வார் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று துவக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. திரை இசை கேட்கலாம்.

காற்றில் கானம் பாடி நம் காதுகளில் இனிமை ஊட்ட வருகிறது திரை இசை. இன்னைக்கு திரை இசை கூடவே நம்ம வந்து வானத்திலையும் கடல்லையும் நீந்தும் ஒரு அயன் பறவை, இது வந்து புதுசாக அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த பறவையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் திரை இசையில். அதற்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாம். எஸ் ஏ ராஜ்குமார் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஹரிஹரன் குரலில், கண்ணுப்பட போகுதையா திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: பறவைகளைப் போலவே வானில் பறக்கவும் அதே இறக்கைகளுடன் கடலுக்குள் மூழ்கி நீந்தவும் கூடிய அசாத்திய திறன் கொண்ட புதிய இருவாழ்வி ரோபோவை அமெரிக்காவின் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளும் சுவிட்சர்லாந்தின் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளும் இணைந்து உருவாக்கியிருக்காங்களாம. பறவைகளைப் போல வாயில் ஜாலியாக பறந்துட்டே திடீர்னு கடலுக்குள் டைவ் அடித்து மீன் பிடிக்குமாம் இந்த பறவை. இது வந்து அட்லாண்டிக் பஃபின் பறவை போலவே இருக்குமாம். காற்று

நீர் என முற்றிலும் வெவ்வேறான இரண்டு உலகங்களிலும் இந்த பறவைகள் எப்படி இவ்வளவு அசால்ட்டாக வலம் வருகிறது என்பது விண்வெளி மற்றும் கடல் ஆராய்ச்சியாளர்களுக்கு நீண்ட கால கனவாகவே இது இருக்குதுங்க. திரையிசையில் கேட்கலாம் சிம்மராசி திரைப்படத்திற்காக கலைக்குமார் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா குரல்களில்.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066
2: மற்றும்
3: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 திரை இசை கூடவே நம்ம வந்து அயன் ரோபோட் பறவை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. காற்றை விட தண்ணீர் 1000 மடங்கு அதிக அடர்த்தி கொண்டது. அதனால் காற்றில் பறக்கும் இறக்கைகள் தண்ணீருக்குள் போனால் உடைந்துவிடும். ஆனால் இந்த விதியை உடைத்து ஒரே ஒரு ஜோடி இறக்கைகளை மட்டுமே வைத்து வானில் பறக்கும் கடலிலும் நீந்தும் ஒரு அசாத்திய இருவாழ்வி ரோபோவை தான் உருவாக்கி உலகையே அதிர வைத்துள்ளார்கள் அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து விஞ்ஞானிகள். திரைசை ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம அடுத்து தகவல் தெரிஞ்சுக்கலாம். வாலிபரிகளில் இளையராஜா, இசையில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில். உள்ளே வெளியே திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: நேரம் 2:35. காற்றில் கானம் பாடி நம் காதுகளில் இனிமையூட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரையிசை. திரைசை கூடவே நம்ம வந்து அயன் ரோபோ பறவை பத்தி தான் தகவல் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த பறவையின் எடை வெறும் 300 கிராம் தாங்க. அதாவது ஒரு பெரிய ஆப்பிள் பழத்தின் எடை. இதில் கூடுதல் என்ஜின்களோ ப்ரோப்பல்லர்களோ கிடையாது. கிட்டத்தட்ட 100 நீரில் மூழ்கும் பறவைகளை அக்குவேறு ஆணி உயிராக ஆராய்ச்சி செய்து ஒரே ஒரு ஜோடி இறக்கைகளை மட்டுமே கொண்டு காற்றில் பறக்கவும் நீருக்குள் நீந்தவும் செய்யும் ஃபாவ் என்ற அசாத்திய இயந்திரத்தை உருவாக்கியுள்ளனர். இதில் ஒரு பாடல் கேட்டுட்டு மற்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம். புலமை பித்தன் வரிகளில் இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் ஆபாரம் பூ திரைப்பட பாடல் கேட்கலாம்.

0: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

இந்த அயன் பறவைக்கு வந்து தண்ணீருக்குள் இறக்கைகள் உடையாமல் இருக்க விஞ்ஞானிகள் ஒரு செம ட்ரிக் செய்திருக்காங்களாங்க. இந்த ரோபோவின் இறக்கைகள் கார்பன் ஃபைபரால் பலப்படுத்தப்பட்ட நெகிழ்வான சவ்வு போன்றது. இது காற்றில் இருக்கும்போது பறப்பதற்கு ஏதுவாக ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஆனால் தண்ணீருக்குள் நுழைந்த அடுத்த நொடி நீரில் அழுத்தத்தால் இந்த இறக்கைகள் தானாகவே 90 டிகிரி வரை வளைந்து கொள்ளுமா. ஒரு பாடல் கேட்கலாம். கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா, இசையில் மனோஸ் வர்ணலதா, குரல்களில் சின்ன மாப்பிள்ளை. திரைப்பட பாடல்

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

ரோபோக்களின் உடலில் வந்து தண்ணீர்கள் தேங்கி நிற்காமல் இருப்பதற்காக ஓப்பன் பாடி அமைப்பை உருவாக்கியிருக்காங்களாம். அதற்கேற்ப மோட்டார், பேட்டரி, சென்சார்கள் என எல்லாவற்றையுமே சிலிக்கான் கொண்டு தனித்தனியாக வாட்டர் ப்ரூஃப் செய்திருக்காங்களாங்க. இதனால் ரோபோ வந்து தண்ணீரில் மூழ்காமலேயே தானாக மிதக்காமலோ ஒரே இடத்தில் நிலையாக இருக்குமா, மிதப்பதை தவிர்க்க போராட வேண்டிய அவசியம் இல்லாததால் பேட்டரி பவர் தாறுமாறாக மிச்சமாகிறதாம். திரை இசையில் கேட்கலாம் வாலிபரிகளில் இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். மாப்பிள்ளை திரைப்பட பாடல்.

0: கொக்கமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டு ரசித்தீர்கள். கூடவே அயன் ரூபோ பறவை பற்றிய தகவலும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, சென்னை சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சென்னை மாதவரம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, அம்மூர், சேலம், நீலகிரி மாவட்டம் பார்வுட், சென்னை அம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தாமரபாக்கம், சென்னை பேசின் பாலம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், பள்ளிக்கரணை, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர், அண்ணாநகர் மேற்கு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, மிமிசல், புதுக்கோட்டை, சின்கொனா, திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், திருநெல்வேலி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. 3.1-5 டிகிரி செல்சியஸ் வரை. மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 23 தேதியன்று மணிக்கு 40-50 கிலோ

0: மற்றும் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழியக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 24ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் கடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்பு உண்டு. 25ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 27ஆம் தேதியன்று தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். மழை லேசானது முதல் மிதமான அளவில் பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை, அதாவது நாளை மறுநாள் வரை, தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெரம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப பூங்காவை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா பள்ளி மாணவர்களுடன் பார்வையிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான சூழல் நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு
3: தென்பாண்டி இசையோடு
2: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
3: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. தேநீர் நேரம்,
5: பொது அறிவு பாசறை,
4: நேரலை நிகழ்ச்சி.

0: நேயர்களே, உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல பொதறிவு கேள்விகளும் அதற்கான பதில்களும் அது சார்ந்த நிறைய தகவல்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை
1: 04562 நம் குமரி மாவட்டத்தின் முன்னிணைப்பு. இதற்காக நீங்கள் இதோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 206024 மற்றொரு 209072. இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 809-3752-709 நீங்கள் டயல் பண்ணுங்க. உங்கள் பொது அறிவு கேள்விக்கான ஆன்சரை சொல்லுங்க, வின் பண்ணுங்க, ஜாலியா குமரி எஃப்எம் கேட்டு வைப் பண்ணுங்க.
0: தேநீர் நேரம் பொதறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. நேயர்கள் வந்து என்ன கேள்வி முதலாவதாக வரப்போகுது அப்படின்னு ஆர்வமா இருப்பாங்க.
1: யோசிச்சே இருப்பாங்க, கேள்வியை கேட்டு ஆன்சர் பண்ணிடலாம், கேள்வியை சீக்கிரமா கேளுங்க அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேக்குது. சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேள்வி இடம்பெறப்போகுது? முதலாவது
0: கேள்வி, இந்தியாவில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது?
1: எது, எந்த மாநிலம்? அது தெரிஞ்சா நீங்க டயல் பண்ணலாம். டயல் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை நீங்க சொல்லலாம். ஒருத்தர் கூட கேள்வி கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாம். இந்தியாவில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்டுடலாம்.
1: வணக்கம், தேநீர் நேரம் பொதறி பாசறை, யாருங்கன்னு பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம், சுரேஷ், கிருஷ்ணன்
1: கோயில். கிருஷ்ணன் கோயில் இருந்து சுரேஷ் ஐயா, கேள்வி கேட்டீங்களா?
0: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேள்வி கேட்டீங்களா, பதில் தெரியுமா? இந்தியாவில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம்.
1: முதலீடுக்கு முதலிடம், அதுதான் முக்கியமான கேள்வி. ஆனா வேற வேற துறைகள்ல எல்லாரும் நேயர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கரெக்டான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க.
0: வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், பொதறிவு பாசறை.
3: நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் கற்படி.
0: சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா?
3: இன்னும் வரலையே.
0: இன்னும் வரலையா? தெரியுமே வரல அப்படின்ட்டு. இந்தியாவில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது?
1: எந்த மாநிலம்?
3: இது வந்து நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு.
0: நீங்க நினைக்கிறீங்களா? சரி, அத வந்து உறுதியான பதிலா எடுக்கலாமா இல்ல?
1: நினைச்சேன்
0: முதல் நேரே வந்து பதில் சொல்லிருவாங்க
1: அப்படின்ட்டு. கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம். வணக்கம், பொதறிவு பாசறை.
2: ஹலோ, பாம்பே.
1: பாம்பே, கேள்வி கேட்கல, ஆன்சரே சொல்லிட்டாங்க, கரெக்டா சொல்லிருங்க.
0: இல்லையே, நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம். யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லலையே.
1: ஓகே, நாங்க ஆன்சர் மட்டும் தான் சொல்றோம், பேர் சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்கிறீங்களா? உங்க பேர் ஊர் சொல்லிடலாமா? ஓகே, அவங்க இனிப்பு சரியா இல்ல, நம்ம அடுத்த நேர்த்த ஆன்சரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: கேள்வி இன்னொரு முறை நம்ம சொல்லிடலாம்.
1: கண்டிப்பாக.
0: இந்தியாவில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது?
1: எது? ஆன்சர் தெரிஞ்சா சொல்லலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா, தென் தாமரகுளத்திலிருந்து எஸ் பி செல்வன்.
0: சொல்லுங்க ஐயா, கேள்வி கேட்டீங்களா, பதில் தெரியுமா?
2: ஆமாமா, குஜராத்.
0: குஜராத், சரியா பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, நன்றி. அழகா ஆன்சர் சொல்லிட்டாங்கல்ல, ஐந்தாவது நேரா வந்தாலும்
0: சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க.
1: ஆமா, கண்டிப்பாக. ஓகே, நம்ம இப்போ அதனால கூடுதல் தகவலையும் நீங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: இந்தியாவில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? குஜராத். முதலீட்டுக்கு உகந்த மாநிலங்களை தரவரிசைப்படுத்தி சமீபத்தில் நிதி ஆயோக் தலைவர் அசோக் குமார் லகிரி அவர்கள் வந்து பட்டியல் வெளியிட்டிருக்காரு. அதுல பெரிய மாநிலங்கள் பட்டியலில் 56.6 புள்ளிகளுடன் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாம். மகாராஷ்டிரா மாநிலம் வந்து 53.7 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், 53.3 புள்ளிகளுடன் தமிழ்நாடு மூன்றாவது இடத்திலும் உள்ளது. மகாராஷ்டிரா சொன்னாங்க, தமிழ்நாடு சொன்னாங்க, கடைசியா குஜராத். தொடர்ந்து ஒடிசா 4வது இடத்திலும், மத்திய பிரதேசம் 5வது இடத்திலும், ஆந்திரா 6வது இடத்திலும் உள்ளது. மலைப்பகுதிகள் வடகிழக்கு மாநிலங்களுக்கான பட்டியலில் உத்தரகாண்ட் முதலிடத்திலும், அஸ்ஸாம் இமாச்சல பிரதேசம் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. ஒரு மாநிலத்தின் உட்கட்டமைப்பு, வணிக சூழல், வளங்கள், அரசுகளின் கொள்கை, எளிமையான ஒழுங்குமுறை, நிதி வளம் உள்ளிட்ட 8 அம்சங்களின் அடிப்படையில் நிதி ஆயோக் இப்பட்டியலை வெளியிட்டுள்ளதாம். கேள்வி பதில் இன்னொரு முறை சொல்லிடலாம். இந்தியாவில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? குஜராத்.
1: ஓகே, சூப்பரான ஒரு கேள்வி. 5 நேயர்கள் வந்து 5 மாநிலங்களை சொல்லி 5வது மாநிலம் கரெக்டான மாநிலமா
0: இருந்திருக்கு. 5 நேயர்கள் 5 மாநிலம் சொல்லிருக்காங்க.
1: ஆமா, ஏன்னா கரெக்டான ஒரே ஆள் ஒன்று சொல்ல மாட்டாங்கல்ல, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாநிலம் சொன்னாங்க. 5வது மாநிலம் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இப்ப அப்படி ஒரு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஆமா, தற்பொழுது இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடைபெற உள்ளது. நம்ம எல்லாருக்கும் இது தெரியும் தான், இது ரிலேட்டடான ஒரு கேள்விதான். அதாவது இந்தியாவில் முதன் முதலில் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுதான் இரண்டாவது கேள்வி.
0: கேள்வி இன்னொரு முறை சொல்லிடலாம்.
1: கண்டிப்பாக. இந்தியாவில் முதன் முதலில் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
0: இதுதான் கேள்வி. நேர்களை கேள்விக்கான பதில் தெரிந்தால் அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை 2602240 மற்றும் 2907722. முன்னிணைப்பினாக 04652. அலைபேசியின் 890-325-7039.
1: நேர்கள் ஆன்சரை யோசிச்சுட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். நேரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: லட்சுமி.
1: அதிகாரப்பூர்வமாக முதல்ல தொடங்கின வருஷம் மாறி மாறி வருது, எதை ஃபிக்ஸ் பண்ணலாம்? 81 72
0: தெரிஞ்சுக்கலாம்.
1: கூடுதல் தகவலும் வந்துட்டே இருக்கு. இந்தியாவில் முதன் முதலில் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 நடைபெற்றது. அதாவது அவங்க சொன்ன மாதிரி 1881 வந்து முதல் முறையாக நாடு முழுவதும் ஒரே காலகட்டத்தில் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டது. அததான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. சோ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தான் நடைபெற்றது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த கணக்கெடுப்பு நடைபெறும். ஆனா இந்த 16வது கணக்கெடுப்பு வந்து 16 ஆண்டுகளுக்கு ஒரு அடுத்ததாக நடைபெறுது. ஏன் அப்படின்னா, கொரோனா பெருந்தொற்று இருந்த காரணத்தால 2021 நடைபெறல. இப்போ 16 ஆண்டுகளுக்கு பிறகு 16வது கணக்கெடுப்பு நம்ம இந்தியாவில நடைபெற இருக்கிறது. ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை முதல் கட்டமாக வீடுகளுக்கு சென்று களப்பணியாளர்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பார்கள். அதனை தொடர்ந்து 2வது கட்டம் 3வது கட்டம்னு கணக்கெடுப்பு போயிட்டே இருக்கும். இந்த 2ஆம் கேள்விக்கான ஆன்சரையும் பதிலையும் ஒருக்கா கூட தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் முதன் முதலில் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் முதன் முதலில் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன்.

0: பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தேநீர் நேரம் பொதறி பாசறை நேரலை நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக 2 கேள்வியில் கேட்டோம். நேயர்கள் சரியா பதில் சொல்லிட்டாங்க.
4: என்ன
3: கேள்வி நம்ம கேட்கவே இல்லை, நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க.
4: சொல்லிடுறோம்
3: அப்படின்னு நம்பிக்கையா வந்துட்டு இருக்காங்க. சரி, கேள்வி கேட்டலாம். இது உடனே சொல்லிடுவாங்க. சமீபத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட முதல் தனியார் ராக்கெட்டின் பெயர் என்ன?
4: பெயர் என்ன தெரிந்தால் நீங்கள் சொல்லிடலாம். நேர்களும் வர தொடங்கிட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்.
3: சமீபத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட முதல் தனியார் ராக்கெட்டின் பெயர் என்ன?
4: என்ன சொல்ல வரும் நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம்.
3: வணக்கம்.
4: அவங்க இணைப்பு கரெக்டா இல்ல, அதனால லைன் துண்டிக்கப்பட்டது. அடுத்த நேர் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்
4: சார். வணக்கம். யார் பேசுறீங்க?
5: சபரிமலை
4: வடக்கு கோணம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: ஆமா சார். விக்ரம் 1.
3: என்ன
5: விக்ரம்? 1
3: விக்ரம் 1ஆ? நான் கேட்ட கேள்வி சரியா கேட்டீங்களா? சமீபத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட முதல் தனியார் ராக்கெட்டின் பெயர்.
4: ஆமா, முதல்.
3: அடிச்சு சொல்ல வேண்டாமா? விக்ரம் 1 சரியான பதில். சூப்பர், சரியா சொல்லிட்டீங்கம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். சமீபத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட முதல் தனியார் ராக்கெட்டின் பெயர் என்ன? விக்ரம் 1. அமெரிக்கா சீனாவை அடுத்து இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து சாதனை படைத்துள்ளது.
4: கண்டிப்பா.
3: இந்தியாவில் விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பையும் அனுமதிக்கும் உத்தரவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2020 பிறப்பித்தார். இதையடுத்து 2022 நவம்பர் 18 ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்போஸ்ட் என்ற தனியார் நிறுவனம் விக்ரம் எஸ் என்ற சப் ஆர்டிகல் வகை சிறிய ராக்கெட்டை தயாரித்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதாம். அது வந்து ரொம்ப சிறியது. இதைத் தொடர்ந்து அதே நிறுவனம் தனது முதல் ஆர்பிட்டல் வகை ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான திட்டத்தை வடிவமைத்தது. அதன்படி விக்ரம் 1 ராக்கெட்டை வடிவமைக்கப்பட்டது. 22 மீட்டர் உயரமும் 1.7 மீட்டர் விட்டம் கொண்ட இந்த ராக்கெட்டில் முதல் முறையாக உள்நாட்டிலேயே முப்பரிமாணம் அதாவது 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட இன்ஜின், அதிக உந்துவிசை கொண்ட திட எரிபொருள்கள், பூஸ்டர்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டுள்ளனவாம். ராக்கெட் ஏவுதலுக்கான இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து இன்ஸ்பேஸ் மற்றும் இஸ்ரோவின் ஒருங்கிணைப்புடன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து கடந்த 18 இப்போ ரீசெண்டா தான் பிற்பகல் 12:05 விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த பயணத்திற்கு மிஷன் ஆகமன் என பெயரும் இடப்பட்டிருக்கு. இதன் மூலம் அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து புவி சுற்று வட்டப்பாதையில் தனியார் ஆர்பிட்டல் ஏவுதிறன் கொண்ட உலகின் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.
4: சூப்பர்ல.
3: விக்ரம் 1 திட்டத்தின் வெற்றி இந்திய இளைஞர்களின் மிகப்பெரிய வெற்றி என ஸ்கைரூட் தனியார் நிறுவன குழுவினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் வாழ்த்தியது மட்டுமல்லாமல் தம்மை நேரில் சந்திக்க வரும்படி அழைப்பும் விடுத்துள்ளாராம்.

0: சூப்பரான ஒரு கேள்வியும் ஆன்சரும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: கேள்வியும் பதில் இன்னொரு முறை சொல்லிடலாம். சமீபத்தில் ஸ்ரீஹரி கோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட முதல் தனியார் ராக்கெட்டின் பெயர் என்ன? விக்ரம் 1. ஒரு பாடல் கேட்டலாமா?
0: கண்டிப்பா குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கீங்க. தேனியர் நேரம் பொதறிவு பாசறை இப்போ உங்களுக்கு ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஏகன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டாச்சு.
1: கண்டிப்பா, நம்ம பொதறிவு பாசறை தேநீர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம்.
0: நேரம் 3:22 ஆயாச்சு.
1: நேயர்கள் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு

0: விழுந்து அவங்களோட முயற்சி கைவிடவே இல்ல. அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க.
1: நம்பர்ஸ் சொல்லிட்டீங்க, நாங்க ட்ரை பண்ணிட்டே இருப்போம், லைன் கிடைச்சிச்சுன்னா கேள்வியை கேட்டு ஆன்சர் பண்ணிடுவோம் ஸ்ட்ரைட்டா அப்படின்னு தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு
0: கேள்வி கேட்கலாம்.
1: ஆமா, அடுத்ததா பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பா பிடிச்ச மாதிரி ஒரு க்வெஸ்சன் தான் தங்கம். அப்படி ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சன் தான். ஓகேவா, நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? இதுதான் இன்றைக்கான இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியை கேட்டுட்டோம்.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா, பதில் தெரியுமா?
2: விக்ரம் கேட்டாங்களா?
0: விக்ரம் ஒன்னு அது சொல்லியாச்சு சார். அடுத்து க்வெஸ்சன் கேட்டாச்சு, க்வெஸ்சன் இன்னொரு சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
1: நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது எது?
2: எது மேடம்?
0: நீலத்தங்கம், நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது எது?
1: இது வந்து
0: எல்லாத்துக்கும் அவசியம், கண்டிப்பா இது தேவை, உயிர் வாழ்றதுக்கே இது தேவை அப்படி சொல்லலாம். கடல் நீரா?
1: சரியா, நல்ல முயற்சி தானே, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஓகே, மீன்களா? ஆன்சர் கிட்டத்தட்ட கரெக்ட் தான். அப்படினா என்னவா இருக்கும்?
0: நீலம்.
1: கரெக்டான ஆன்சரா சொல்லிரலாமா?
0: கடல் நீர் சொன்னீங்க, அதுலதான் ஆன்சரே ஒளிஞ்சிருக்குது.
1: ஆமா,
0: நம்ம வந்து நம்மளுக்கு தேவைப்படுது,
1: அது எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒண்ணு. நீங்க ஆன்சர் கிட்டத்தட்ட வந்தனால உங்களுக்கு நிறைய குளோ கொடுத்துட்டு இருக்கோம்.
0: தாகத்தை தணிக்க கூடியது
1: தண்ணீர். இதை விட யாராலும் குளோ கொடுக்க முடியாது. சண்முகசுந்தரம் கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார்.
1: ஓகே, ஏன் இந்த தண்ணீர்? அவங்க கடல் நீர் சொன்னாங்க, ஏன்னா அது நீளமா இருக்கும், அதனால நீலத்தங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூமியின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருப்பதால் விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது, பூமியை பார்க்கும்போது நீல நிறத்தில் தெரியும். தண்ணீர் இல்லாம நம்மளால கண்டிப்பா உயிர் வாழவே முடியாததான் குழுவாகவும் கொடுத்திருந்தோம். சுத்தமான குடிநீர் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. எதிர்காலத்தில் தண்ணீரின் மதிப்பு தங்கத்தை விட அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கறத குறிப்பிட்டுதான்
0: நீலத்தங்கம்
1: என்று தண்ணீரை இப்ப நம்ம அழைக்கிறோம். அதாவது நம்ம உலகத்துல நிறைய தண்ணீர் இருந்தாலும், அதாவது 71% பகுதி நீரால் மூடப்பட்டிருக்கிறது. அதுல அந்த 71%ல 97% உப்பு நீர், அதுல 3% மட்டும்தான் நன்னீர். அந்த 3% நன்னீர் பெரும் பகுதி வந்து பனிப்பாறைகள் மற்றும் நிலத்தடி நீராகவே இருக்கு. நம்மளால டைரக்டா மனிதர்களாலேயோ மிருகங்களாலேயோ டைரக்டா பயன்படுத்த முடியாது. தண்ணீரை நம்ம ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணும். தண்ணீர் வருங்காலத்துல பெரும் மதிப்பை அடையும் அப்படிங்கறதுக்காக தான்,
0: மதிப்பை
1: அதிகமா எடுக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நீலத்தங்கம் அப்படின்னு தண்ணீரை அழைக்கிறாங்க. நம்ம இந்த தண்ணீரை கண்டிப்பா பாதுகாக்கணும். அதுக்காக மழை நீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கலாம், நீர் வீணாகாம தடுக்கலாம். எப்படி தடுக்கலாம் அப்படின்னா கூட, நம்ம ரோட்டோரத்துல போயிட்டு இருப்போம், அப்போ பைப்ல இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டா வடிஞ்சிட்டு இருக்கும். அந்த சின்ன டேப க்ளோஸ் பண்றதுனால கூட நிறைய தண்ணீர் வந்து சேவ் ஆகும். சோ நீலத்தங்கத்தை எல்லோரும் ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க. இந்த கேள்வியும் மதிப்பு மிக்க நீலத்தங்கத்தை சேஃபா பாத்துக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நமக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கண்டிப்பா யூஸ் ஆகும். நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? எதற்கான பதில், நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது தண்ணீர்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
7: கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
8: வா வா, சீக்கிரம் போகலாம் கமலா ஜுவல்லர்ஸ் திங்கள்.

0: குழந்தை.
1: தேநீர் நிறம் பதறி ப்ரோக்ராம்ல நம்ம வந்து அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
2: கண்டிப்பா நேயர்கள் எல்லாம் எங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் சொல்லுங்க, நாங்க ஆன்சர் பண்ண காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது நமக்கு இங்க கேக்குது. அதனால டக்குன்னு ஆன்சரை சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்டுடலாம்.
1: இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்தில் ஒரு நாள் போட்டியில் சதம் அடித்த முதல் இந்திய வீரர், இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்?
2: யார் அவர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சா நீங்க டயல் பண்ணி டக்குன்னு ஆன்சரை சொல்லிடலாம்.
1: டயல் பண்ணக்கூடிய நம்பரை இன்னொரு அடி சொல்லிடலாமா?
2: கண்டிப்பா. நீங்க நமது குமரியின் முன்னிணைப்பனான 04652 பயன்படுத்தி 2602440 என்ற எண்ணிலோ அழைக்கலாம், அல்லது 2907722 என்ற போன் நம்பரிலும் நீங்கள் அழைக்கலாம், அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைத்து நீங்கள் உங்கள் பதில்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.
1: கேள்வி இன்னொரு முறை சொல்லிடலாம். இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்தில் ஒரு நாள் போட்டியில் சதம் அடித்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற சாதனை படைத்தவர் யார்? வணக்கம். வணக்கம் புதறிவு பாசறை.
2: உங்க லைன் இணைப்பு சரியா இல்லையா? எந்த ஊரு என்ன பேருன்னு ஒருக்கா கூட சொல்லிடலாமா?
3: மனோகரன்.
2: ஐயா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: வாழ்த்துக்கள். நன்றி.
2: அடுத்த நேர்களுக்கு வாய்ப்பு எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்தில் ஒரு நாள் போட்டியில் சதம் அடித்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் ரோஹித் சர்மாவே தான். இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று முன்தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்காக சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைச்சிருக்காரு. இது இவருக்கு 34வது சதம். முன்னாள் இந்திய கேப்டனாக அவர் பவுண்டரிகள் மற்றும் 11 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்சர்களுடன் 84 பந்துகளில் இந்த மைல்கல்லை எட்டியுள்ளார். அத்துடன் இந்திய அணிக்காக தொடக்க ஆட்டக்காரராக அதிக சதங்கள் அடித்த சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சாதனையும் இவர் முறியடித்துள்ளாராம். இதற்கு முன்பு 2004 ஆண்டு சௌரவ் கங்குலி அவர்கள் அடித்த 90 ரன்களே இந்த லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய வீரரின் அதிகபட்ச ரன்னா இருந்திருக்குது. இப்போ அந்த சாதனையை ரோஹித் சர்மா அவர்கள் வந்து இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி 110 பந்துகளில் 17 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்சர்களுடன் அவர் 138 ரன்கள் மொத்தம் எடுத்து இந்த சாதனை நிகழ்த்தியிருக்காரு.
2: சூப்பர்.
1: கேள்வியும் பதிலும் இன்னொரு முறை சொல்லிடலாம். இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்தில் ஒரு நாள் போட்டியில் சதம் அடித்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ரோஹித் சர்மா.
2: சூப்பரான ஒரு கேள்வியும் ஆன்சரையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தேனி நேரம் பொது அறிவு பாசறையில்.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா அற்புதம்
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
9: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தேனி நேரம் பொதறிவு பாசறையில நம்ம கேள்விகளும் பதில்களும் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம்.
2: நேரம் 3:32.
1: இந்த நேரத்துல உங்களுக்காக ஒரு கேள்வி வரப்போகுது. அது என்னன்னா, உயிருள்ள வேர்ப்பாலங்கள் எங்கு அமைந்துள்ளது, அதாவது லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் எங்க

0: இருக்கு அப்படிங்கறது தான் கேள்வி.
1: உயிருள்ள வேர்பாலங்கள்
0: கண்டிப்பா, அதாவது உயிரோடி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இருக்கவும் செய்து, அது எங்க அப்படின்னு தான் நேர்கள் இப்ப சொல்லணும். உயிருள்ள வேர்பாலங்கள் எங்கு அமைந்துள்ளது, இதுதான் இன்றைய கேள்வி. பதில் சொல்ல வரும் நேயர்கள் அழைக்கலாம் 04652 அப்படிங்கிற முன்னணி பெண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம், அல்லது 8903257039 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். வாங்க பதில சொல்லுங்க, வெற்றி அடையுங்க. இது குமரி பண்பலை 101 தேனி நேரம் பொது அறிவு பாசறை.
1: நம்பர் கொடுத்த வராம இருப்பாங்களா?
0: கண்டிப்பா வந்துட்டாங்க, ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அடுத்த நேயர் வரும் வரை நாம இப்போ வெயிட் பண்ணலாம்.
1: கேள்வி இன்னொரு முறை சொல்லிடலாம்.
0: கண்டிப்பா, ஈஸியான ஒரு கேள்விதான். உயிருள்ள வேர்பாலங்கள் அதாவது லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் எங்கு அமைந்துள்ளது, இதுதான் இன்றைய பொதறிவு கேள்வியில அடுத்ததா வந்திருக்கிற கேள்வி. அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க இப்ப சொல்லலாம், யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நம்புறோம்.
1: உயிருள்ள வேர்பாலம் எங்குள்ளது?
0: பதில சொல்லலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், எங்கிருந்து?
2: திங்கள் சந்தை.
1: திங்கள் சந்தையில இருந்து. சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா, பதில் தெரியுமா?
0: சொல்லிட்டீங்க.
1: வாழ்த்துக்கள்.
0: அதுலயும் நடந்து ஒரு ஆளு வந்து சொல்லும் போது அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல,
1: நேர்ல பாத்துருக்காங்க அங்க இருக்கும்போது.
0: ஆமா கண்டிப்பா,
1: நன்றி சார்.
0: மேகாலயா உயிருள்ள வேர்பாலங்கள் அமைந்திருக்கிற இடம் அப்படின்னு நேர் சொல்லிட்டாங்க. கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாழும் வேர்பாலங்கள் அதாவது லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் என்பது மரத்தின் உயிருள்ள வேர்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் இயற்கை பாலமாகும். இவை கட்டப்படுவதில்லை, வளர்க்கப்படுகின்றன. அதாவது மனித அறிவும் இயற்கையும் இணைந்து உருவாக்கிய உலகின் சிறந்த உயிரியல் பொறியியல் அதாவது பயோ இன்ஜினியரிங் அதிசயங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது நம்ம இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மேகாலயா மாநிலத்தில் குறிப்பாக சூச்ரா, நோங்கியாட் மற்றும் மௌலிங்காங் போன்ற பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட வேர்பாலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒன்னு ரெண்டு இல்ல, 100க்கு மேல இருக்கு.
1: கண்டிப்பா நம்ம போறோம், அதுல நடக்கிறோம்.
0: கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே நல்லா இருக்கும். நம்ம புல்தரையில் நடக்கும் போதே எவ்வளவு நல்லா இருக்கு. அது உயிருள்ள வேர்பாலங்கள் சொல்லும் போது அவ்வளவு இதா இருக்கும்ல, நினைச்சு பார்க்கும் போதே. அப்படி பாத்திரலாம். இதை வந்து அங்க வாழ்ற பழங்குடியின மக்கள் உருவாக்கி பராமரிச்சுட்டு வராங்க. இது வந்து அவங்க நம்ம பாரம்பரிய அறிவியலின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. ரப்பர் அத்தி மரம் அப்படிங்கிற சொல்ற ஒரு மரத்தின் வேர்களை பயன்படுத்தி தான் இந்த பாலங்கள் அமைக்கப்படுகிறது. வேர்கள் வந்து மூங்கில் அல்லது பாக்கு மர தண்டுகள் வழியாக ஆற்றின் மறுக்கரைக்கு வழி நடத்தப்படுகின்றன. அதை வச்சு இப்படி போப்பா அப்படின்னு அந்த வேருக்கு வழிகாட்டி விட்டுறாங்க. அதுவும் நேரம் வளர்ந்து போயிருது. காலப்போக்கில் அவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து உறுதியான பாலமாக மாறுகிறது. ஒரு பாலம் உருவாக சுமார் 15 முதல் 30 ஆண்டுகள் வரை ஆகுதாம். அப்ப இந்த 100 பாலங்களையும் உருவாக்க அங்க உள்ள மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இந்த இயற்கையின் அறிவியலையும் சார்ந்த ஒரு பாலத்தை அமைக்கிறதுக்கு
1: அப்படின்னு. பொதுவாவே அறிவு கூடுதல் சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா
1: சூப்பர்.
0: இதுல ஏதாவது இடைவெளிகள் ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா கல் எல்லாம் பயன்படுத்தி உயிருள்ள பாலங்கள் அது நடுவில் கேப் எல்லாம் ஃபில் பண்ணி பயன்படுத்துறாங்க அங்க உள்ள மக்கள். ஓகே, கேள்வியும் பதிலும் இன்னொரு முறை தெரிஞ்சுக்கலாம். உயிருள்ள வேர்பாலங்கள் எங்கு அமைந்துள்ளது? லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் மேகாலயாவில் அமைந்துள்ளது.

0: செங்கு
1: உங்க ஆயா.

0: எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டாச்சு.
1: ஆமாம்,
0: தேநீர் நேரம் பொதறிவு பாசுகிற நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 3:42.
1: இந்த வேளையில் என்ன கொஸ்டின் நேர்களுக்காக வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும்
0: தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆமாம், நாங்களும் தெரிஞ்சுக்க போகிறோம், நேர்களும் தெரிஞ்சுக்கிட போகிறாங்க.
0: கேட்டலாம். சமீபத்தில் முழு கல்வி அறிவு பெற்ற 6வது மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது?
1: 6வது மாநிலம். ஓகே ஓகே,
0: சமீப
1: மாநிலம் சொல்லிடக்கூடாதுல்ல.
0: சமீபத்தில் முழு கல்வி அறிவு பெற்ற 6வது மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது? நேர்கள் உடனே வந்துட்டாங்க, எப்படியும் கரெக்டா ஆன்சர் சொல்லிடுவாங்க பாருங்க.
1: உங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். வணக்கம், இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க?
0: சரியான பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நேர்கள் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, சொன்னீங்க கரெக்டா, அது மாதிரி அடிச்சிட்டாங்க, ஆன்சர் சொல்லிட்டாங்க.
0: நம்ம வந்து கேள்விக்கான பதிலையும் கூடுதல் தகவலும் சொல்லிடலாம்.
1: கண்டிப்பா.
0: சமீபத்தில் முழு கல்வி அறிவு பெற்ற 6வது மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது? உத்தரகாண்ட். நாட்டின் முழு கல்வி அறிவு பெற்ற

0: 6வது மாநிலம் என்ற பெருமையை இந்த உத்தரகாண்ட் மண்டலம் பெற்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி இம்மாநிலத்தின் எழுத்தறிவு விகிதம் 98% கடந்து இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனராம். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் உல்லாஸ் எனப்படும் சமூகத்தில் உள்ள அனைவரும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை உணர்தல் என்ற திட்டத்தின்படி பல்வேறு மாநிலங்களில் கல்வியறிவு புகட்டப்பட்டு வருகிறதாம். அதன்படி மத்திய கல்வி அமைச்சகத்தின் பள்ளி கட்டமைப்பு மற்றும் எழுத்தறிவு துறை நிர்ணயித்த வயது வந்தோருக்கான எழுத்தறிவு இலக்கை உத்தரகாண்ட் மாநிலம் சமீபத்தில் எட்டியதாம். இதையடுத்து இம்மாநிலத்தை முழு கல்வியறிவு பெற்றதாக அறிவிக்கும் திட்டம் வரைவுக்கு கவர்னர் குர்மித் சிங் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கடந்த 8ஆம் தேதி தான் இந்த மாதம் கடந்த 8ஆம் தேதி ஒப்புதல் அளித்திருக்காங்க. இதற்கு முன் நம் நாட்டில் மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் போன்ற 5 மாநிலங்கள் முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக இருந்திருக்கு. இந்த பட்டியலில் தற்போது 6வது மாநிலமாக உத்தரகாண்ட் இணைந்து சாதனை படைத்துள்ளது. சரி, நம்ம தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா?
1: கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாமா?
0: இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்ற பெரிய மாநிலங்கள் பட்டியலில் நம்ம தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்கிறோம்.
1: சூப்பர்,
0: அதுவும் சூப்பரா.
1: ஆமா, 83%
0: நம்ம இருக்கிறோம். கேள்வியும் பதில் இன்னொரு முறை சொல்லிடலாம். சமீபத்தில் முழு கல்வியறிவு பெற்ற 6வது மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் இது உத்தரகாண்ட்.
1: சூப்பர், ஆன்சரின் பதிலையும் நம்ம கொஸ்டினையும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: சரி, அடுத்த கேள்வி என்ன வச்சிருக்கீங்க? ஆர்வமா இருக்கேன்.
1: ஆமா, இது ஒரு பெரிய ஒரு விருதுக்கான ஒரு குவெஸ்டின், ஓகேவா? அதாவது நம்ம வந்து 1 வருடத்துக்கு முன்னாடி போய் கேள்வி கேட்க போறோம். 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெற மொத்தம் எத்தனை பேர் அரசால் அறிவிக்கப்பட்டனர்? அதாவது 2026னா டக்குன்னு சொல்லிடுவாங்க, கொஞ்சம் நம்ம 1 வருஷம் முன்னாடி போய் கேள்வி கேட்டலாம் அப்படின்னா, 2025 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெற மொத்தம் எத்தனை பேர் அரசால் அறிவிக்கப்பட்டனர்?
0: நீங்க எப்படிதான் முன்னாடி போய் கேட்டாலும்
1: ஆன்சர் சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்றீங்களா?
0: கேட்டலாம்.
1: ஓகே, ஆ கேட்டலாம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் பொதறி உபாசரை,
1: நீங்க பேசுறது நாங்க பேசுறது எங்களுக்கே எக்கோ அடிக்குது. வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். ஓகே, உங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டது.
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் பிரசாந்த் குளத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா, பதில் தெரியுமா?
2: 139 பேருக்கு அறிவிக்கப்பட்டது.
1: 2025ல 139 பேருக்கா?
2: ஆமா.
1: அப்போ 26ல ஒரு கேள்வி தானே கேட்பாங்க, கேட்பீங்க, ரெண்டு கேள்வி கேக்குறீங்க அப்படித்தானே?
0: ஆமா, அவங்க வந்து பக்கத்துல நெருங்கிட்டாங்க, ஆன்சர் பக்கத்துல நெருங்கிட்டாங்க.
1: ஆன்சரே கரெக்டா சொல்லிட்டாங்க. 2026 தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் வந்து நேயர்கள்ட்ட கேட்டுட்டோம்.
0: கன்ஃபியூஸ் பண்ணலாம் நினைச்சா நீங்க சரியான ஆன்சர்னு சொல்லிட்டீங்க.
1: ஆமா, கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் பிரசாந்த்.
0: 26ல எத்தனை பேர்னு தெரிஞ்சிக்கணும்.
1: ஆமா,
0: சரி, சரியான பதில் சொல்லிட்டீங்க சார். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி நன்றி. ஓகே, நம்ம இப்ப கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெற மொத்தம் எத்தனை பேர் அரசால் அறிவிக்கப்பட்டனர்? அதுக்கான கரெக்டான ஆன்சர் நேயர் சொல்லிட்டாங்க, 139 விருதுகள். 2026ல கேட்டோம்ல, 2026ல மொத்தம் 131 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, நம்ம இனி கூடுதல் விருதுகள் அது யாரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 2025ல பத்ம விபூஷன் விருதுக்காக 7 பேர், பத்மபூஷன் விருதுக்காக 19 பேர், பத்மஸ்ரீ விருதுக்காக 113 பேர், மொத்தம் அப்படி 139 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுல 23 பெண்கள், 10 வெளிநாட்டினர் பிரிவினர் மற்றும் 13 பேருக்கு மறைவுக்கு பின் விருது வழங்கப்பட்டு இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு இப்போ வந்து 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை கேள்வியும் பதிலும் சொல்லிடலாம். 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெற மொத்தம் எத்தனை பேர் அரசால் அறிவிக்கப்பட்டனர்? 139 பேர். 2026ஆம் ஆண்டு 131 பேர்.
0: கேள்வி சரியான சூப்பரான கேள்வி கேட்டு நம்ம பதிலும் சொல்லியாச்சு.
1: ஆமா,
0: அடுத்து விளம்பரம் கேட்டலாம்.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: போன் 233-066.

0: திருநெல்வேலி.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
4: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
5: குமரி பெண்களை வீட்டிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. நேரம் இப்ப 3:49 நிமிடம் ஆகியாச்சு. நேர்களுக்காக சுட சுட ஒரு கேள்வியும் காத்துட்டு இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
6: சுட சுட தேநீர் வச்சிருக்கீங்களா?
5: ஆமா, சுட சுட அவங்க தேநீர் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கேள்வி கொடுக்கறோம்.
6: கேள்வி கேட்டுடலாமா?
5: கண்டிப்பா.
6: இந்தியாவில் முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் எங்கே தோண்டப்பட்டுள்ளன? இந்தியாவின் முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் எங்கே தோண்டப்பட்டுள்ளன?
5: புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் எங்கே தோண்டப்பட்டுள்ளன அப்படின்னு பதில் தெரிஞ்சா நீங்க அழைக்கலாம். 0465 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602 என்ற 2907222 என்ற நிலோ நீங்கள் டெய்ல் செய்யலாம். அல்லது 8903257309 என்ற எண்ணிற்கும் நீங்கள் டயல் செய்யலாம். டயல் பண்ணிட்டாங்க, ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
7: வணக்கம.
5: வணக்கம். குட்டி குரலுக்கு சொந்தக்காரர் யார்? எங்கிருந்து?
7: குளச்சல்ல இருந்து கவின்.
5: கவின் பேசுறீங்களா? குளச்சல்ல இருந்து என்ன படிக்கிறீங்க?
7: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
5: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா?
6: பொதறிவெல்லாம் நல்லா படிப்பீங்களா?
7: ஆமா.
5: ஓகே, இப்ப பதில் சொல்லிருங்க பாப்போம்.
6: பதில் தெரியுமா? ஆமா சொல்லுங்க. என்ன?
7: லடாக்.
6: லடாக். சரி, இது எங்க எங்க எந்த பகுதி சொல்லலாமா? லடாக்ல எந்த பகுதி?
5: வாழ்த்துக்கள் கவின்,
6: சந்தோஷத்தை
5: கொண்டாட போயிருக்காங்க. வாழ்த்துக்கள். கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம்.
6: இந்தியாவில் முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் எங்கே தோண்டப்பட்டுள்ளன? லடாக், அதாவது பூகா பள்ளத்தாக்கு பகுதியில்.
5: சூப்பர்.
6: இந்தியாவின் முதல் மற்றும் மிக ஆழமான புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் லடாக் யூனியன் பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள பூகா பள்ளத்தாக்கில் தோண்டப்பட்டுள்ளன. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 14,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பகுதியில் தலா 1,000 மீட்டர் ஆழத்தில் 2 புவி வெப்ப கிணறுகள் வெற்றிகரமாக அமைக்கப்பட்டுள்ளனவாம். ஒன்று பூமிக்கு அடியில் உள்ள சுடு தண்ணீர் மற்றும் நீராவியை உறிஞ்சி மின் உற்பத்தி செய்ய, மற்றொன்று செய்வது, மற்றொன்று வந்து குளிர்ந்த நீரை இந்த கிணற்றுக்குள் செலுத்தி அதை சுடு தண்ணீராக மீண்டும்
5: பெறுவதுதான்.
6: அதான் 2
5: கிணறுகள்.
6: இந்த சுடு தண்ணீர் டேங்கில் சேமித்து வைத்து அதில் இருந்து வெளியேறும் மின்காந்த சுழலியை சுழற்றி மின் உற்பத்தி செய்வாங்களாம். ONGC நிறுவனத்தால் செயல்படுத்தப்படும் இந்த கிணறுகள் நாட்டின் முதல் 1 MW புவி வெப்ப மின் உற்பத்தி நிலையத்தின் முக்கிய அங்கமாக இது விளங்குகிறதா. புவி வெப்ப கிணறுகள் செயல்பாட்டுக்கு வந்திருப்பது தூய்மையான எரிசக்தி பயணத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்றே கூறப்படுகிறது. கேள்வியும் பதிலும் இன்னொரு சொல்லிடலாம்.
5: கண்டிப்பா.
6: இந்தியாவில் முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் எங்கே தோண்டப்பட்டுள்ளன? லடாக், அதாவது பூகா பள்ளத்தாக்கு பகுதியில்.
8: PM ஜெய். अब गरीबों की जय बन गई है।

0: உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நேரம் 3:55 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் பொதறிவு பாசன நேரில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களுக்காக ஒரு ஈஸியான, அவங்களுக்கு எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான்,
7: நிறைவான கொஸ்டினா மேபி இருக்கலாம். அதனால நம்ம ஒரு கொஸ்டின் இப்போ ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தே கேட்டலாம். இப்போதான் ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து வந்து முடிவு வந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அதுல யார் வின் அப்படின்னு கண்டிப்பா எல்லாரும் ஈஸியாவே சொல்லிருப்பாங்க. ஆனா இது தொடங்கின நாள் என்னைக்கு அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருக்கா? அதுதான் டெஸ்ட் பண்ண போறோம். ஃபிஃபா உலக கோப்பை 2026 என்று தொடங்கியது. நேர்கள் சொல்றாங்களா, ஞாபகம் வச்சிருக்காங்களா? வணக்கம்.
8: ஹலோ,
6: வணக்கம்.
8: வணக்கம் தேரைக்கால் புது ராஜலட்சுமி.
6: எப்படி கான்ஃபிடண்டா வந்திருக்காங்க பாருங்க.
7: ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா டேட்?
8: கண்டுபிடிச்சிட்டேன்
6: சொல்லுங்க.
8: ஜூன் 11.
7: ஓ, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாப்பீங்களா நீங்க?
6: சரி, ஃபைனல்ல எந்த நாள்ல வந்தாங்க?
7: என்னமா
8: வின் பண்ணது? ஸ்பெயின்.
7: ஓகே,
6: சரி. கூட விளையாடுனது
8: ஆஸ்திரேலியா.
7: தெரிஞ்சுக்கலாம். ஃபிஃபா உலக கோப்பை 2026 என்று தொடங்கப்பட்டது தான் கேள்வி. அதாவது 2026 ஜூன் 11ஆம் தேதி இந்த கோப்பை தொடர் தொடங்கியது. 23ஆவது ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து தொடர் இது. இதுதான் முதல் முதலாக 48 அணிகள் பங்கேற்ற ஒரு தொடர். மொத்தம் 104 போட்டியாளர்கள் கொண்டு நடைபெற்றிருக்கு. 11 ஜூன் 2026 தொடங்கி 19 ஜூலை 2027 முடிஞ்சு, அதுல வந்து கண்டிப்பா நமக்கு தெரியும் சாம்பியன்ஷிப் வந்து ஸ்பெயின், ரன்னர் அப் வந்து அர்ஜென்டினா. நம்ம கேள்வியும் பதிலும் இன்னொரு முறை தெரிஞ்சுக்கலாம். ஃபிஃபா உலக கோப்பை 2026 என்று தொடங்கியது, இதற்கான பதில் ஜூன் 11, 2026.
6: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
7: தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை.
6: நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது பொது அறிவு திறமையை வெளிப்படுத்தி நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு

0: அத்தனை நேயர்களுக்கும் நமது குமரி பண்பலை நூற்றொன்னின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சலாமா?
1: கிளாப்
0: பண்ணிடலாம்.
1: முதல் கேள்வி ஈஸியா இருக்கும்.
0: எல்லாத்துக்குமே ஒரு நேர் ஒரு பதில்
1: போச்சு. ரொம்பவே ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. நிறைய தகவல்களும் தெரிந்து கொள்ள முடிந்தது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக.
0: பறந்து விரிந்த வானம் போல பாதைகள் இங்கு கோடி இருக்கிறது. முதல் படிக்கட்டு முள்ளானாலும் மீதி படிக்கட்டுகளில் ரோஜாக்கள் இருக்கிறது. தவம் செய்யாது வரம் கிடைக்காது. தடுக்கி விழாத மனிதன் இங்கேது. முதல் முயற்சியிலேயே தோண்டு போகாது. தொடர் முயற்சி செய்தால் வெற்றிக்கனி நம்மோடு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: RJT ஜெபின் மிக்ஸ்லிங்,
0: டி செல்வராணி கலைமணி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: குட் ஈவினிங் கன்னியாகுமரி, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:02. குமரி பண்பலை 101 இப்போது கேட்போம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அம்ருத் தரோகர் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இரண்டாயிரத்தி 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த முயற்சி சுற்றுச்சூழல் ரீதியாக சதுப்பு நில ஈரநில பகுதிகளில், குறிப்பாக ஒடிசாவின் சிலிகா ஏரி மற்றும் ஹரியானாவின் சுல்தான்பூர்

0: பறவைகள் சரணாலயம் போன்ற ராம்சர் தலங்களில் சுற்றுலா நடைமுறைகளில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் ஈரநில சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அம்ரித் தரோகர் திட்டம் சுற்றுலா அமைச்சகம், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாகும். ஈரநிலங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கும் பல்லுயிர் பெருக்கம், கார்பன் இருப்பு, சுற்றுச்சூழல், சுற்றுலா வாய்ப்புகள் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு வருமான உருவாக்கத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சூழலியல் ரீதியாக உணர்திறன் கொண்ட ஈரநிலங்களில் அதிக அளவிலான சுற்றுலாவிலிருந்து அதிக மதிப்புள்ள இயற்கை சுற்றுலாவிற்கு மாறுவதே இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். நாடு முழுவதும் உள்ள ராம்சர் தளங்களின் இயற்கை சுற்றுலா திறனை பயன்படுத்துவதன் மூலம் உள்ளூர் சமூகங்களின் வாழ்வாதார வாய்ப்புகள் மேம்படுத்தப்படுகிறது. சரி, இந்த ராம்சர் தளம் என்றால் என்ன தெரிந்து கொள்வோமா? ராம்சர் தளம் என்பது 1971 பிப்ரவரி மாதம் ஈரானின் ராம்சரில் யுனெஸ்கோவின் வழிகாட்டுதலின்படி கையெழுத்திடப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்பந்தத்தின் கீழ் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஈரநிலமாகும். ஈரநிலங்களை பாதுகாப்பது மற்றும் அவற்றின் வளங்களை அறிவுபூர்வமான நிலையான முறையில் பயன்படுத்துவது தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஒத்துழைப்பை ராம்சர் வழங்குகிறது. இந்தியாவில் எத்தனை ராம்சர் தளங்கள் உள்ளன தெரியுமா? ராஜஸ்தானின் பலோடியில் உள்ள கிச்சன் மற்றும் உதய்பூரில் உள்ள மேனர் ஆகிய இரண்டு ஈரநிலங்கள் மதிப்புமிக்க ராம்சர் தளங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியாவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நாம் காணலாம். இதனால் 2025 ஜூன் மாத நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 91 ராம்சர் தளங்கள் உள்ளன. ராம்சர் தளத்திற்கும் அம்ரித் தரோகர் திட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அடையாளம் காணப்பட்ட 16 ராம்சர் தளங்களில் 5 இடங்கள் அம்ரித் தரோகர் திட்டத்தின் கீழ் பைலட் திட்டங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த முன்னோடி தளங்களில் ஹரியானாவின் சுல்தான்பூர் தேசிய பூங்கா, ஒடிசாவின் பிதர்கனிகா சதுப்பு நிலங்கள், சில்கா ஏரி, மத்திய பிரதேசத்தின் சிர்பூர் மற்றும் யஷ்வந்த் சாகர் ஆகியவையும் அடங்கும். அதிக நேரம் செலவிட்டு நீண்ட காலம் அங்கே தங்குபவர்களாக இருக்கும் ஹை வேல்யூ டிராவலர்ஸ் இந்த திட்டத்தின் மூலம் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் இயற்கை சுற்றுலாவும் ஊக்குவிக்கப்படுகிறது. இயற்கை சுற்றுலா என்பது பேர்ட் வாட்சிங், அதாவது பறவைகளை கண்காணித்தல், புகைப்படம் எடுத்தல், நட்சத்திரங்களை பார்ப்பது, முகாம் அமைத்தல், நடைப்பயணம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் மற்றும் பூங்காக்களை பார்வையிடுதல் போன்ற இயற்கை ஈர்ப்புகளை அடிப்படையாக கொண்டது. இதனால் பன்முகத்தன்மையில் ஆர்வம் உள்ள அனுபவமிக்க சுற்றுலா பயணிகள் வருவதோடு நமது சுற்றுலா தலங்களின் மதிப்பும் மேம்படும், நமது கலாச்சார பகிர்வுகளும் அதிகரிக்கும். உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள இந்த அம்ரித் தரோகர் திட்டம் நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு உள்ளூரில் வாழும் மக்களுக்கு பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் அளிக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அம்ரித் தரோகர் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேரம் மாலை 4:08. என்று இனிமையாய் வாழ்வில் நன்மையாய் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் 23 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை.

0: கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பொன் விளை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு பழமொழியை நாம் பார்ப்போம். கொன்னாபாவம் தின்னாதீரும். இப்பழமொழி நம்மவர்களால் அடிக்கடி பயன்படுத்தப்படுவது. அதாவது, ஒரு உயிரை கொன்றுவிட்டால் அதனால் வருகின்ற பாவம் இறந்த உயிரின் உடலை தின்றால் தீர்ந்து போகும். அது நாம் இன்று இப்பழமொழிக்கு வழங்கி வரும் பொருள், அல்லது நாம் நம் இளைய தலைமுறைக்கு கொடுக்கின்ற விளக்கம். உயிர் வதையை அல்லது உயிர் கொலையை ஆண்டோர் சான்றோர் யாரும் விரும்ப மாட்டார். உலக மக்கள் யாவருக்கும் இதில் உடன்பாடு கிடையாது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பயிர் வாடியதை கண்டு வருந்தி இருப்பதை நாம் அறிவோம். ஒரு உயிரை கொண்டால் அந்த உயிரின் உடலை தின்றால் அந்த பாவம் தீர்ந்து போகும் என்ற விளக்கத்தை வாதத்துக்காக அப்படியே வைத்துக் கொண்டாலும், ஆட்டை கொண்டால் அதன் மாமிசத்தை தின்றால் ஆட்டுக்கு கொண்ட பாவம் தீர்ந்துவிடும். மாட்டை அல்லது கோழியை போன்றவற்றை கொண்டால் அதன் மாமிசத்தை தின்றால் அந்த பாவம் தீர்ந்துவிடும் என்று வைத்துக் கொள்வோம். மேலும், பாம்பு பல்லி ஓணா நாயை ஏன் மனிதனை கொண்ட பாவம் தீர இவைகளின் மாமிசத்தை நாம் உண்ண முடியுமா? நரர் மாமிசம் உண்பவர்கள் நரகர் அல்லவா? இதை மணிமேகலையில் ஆதரி கதை உணர்த்துகின்றது. எனவே உண்ண முடியாத உயிரினங்களை கொன்ற பாவத்திற்காக இவற்றின் மாமிசத்தை தின்ன முடியாத போது அவற்றை கொன்ற பாவம் எப்படி தீரும்? எந்த உயிரை கொல்வதும் பாவச் செயல், தண்டனைக்குரிய ஒன்று. அதற்கு பிராயச்சித்தம் அதை தின்னுதல் என்றால் இந்த உலகத்தில் எந்த உயிரும் வாழ முடியாது. கொலை என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிடும். எனவே இப்பழமொழிக்கு இதுபோன்ற முரண்பாடான கருத்தை நம் முன்னோர் நமக்கு கற்றுத் தந்திருப்பார்களா? அப்படி கற்றுத்தந்தால் அந்த சமூகம் பண்பாடும் நாகரீகமும் உடைய சமூகமாகுமா? எனவே இப்பழமொழியின் தற்போதைய பொருள் தவறு என்பது நமக்கு புலனாகிறது. கொல்லுதல் என்ற சொல்லுக்கு உயிரை கொல்லுதல் என்ற பொருள் இருந்தாலும், வருத்துதல், துன்பப்படுத்துதல், வேதனைப்படச் செய்தல், மன உளைச்சலை கொடுத்தல் என்ற பொருளே நம் சமூகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒருவன் இன்னொருவனுக்கு மிக்க துன்பத்தை கொடுத்தால் துன்பமடைந்தவன் அவன் என்னை கொல்லாமல் கொல்லுகின்றான் என்பார்கள். எனவே கொல்லுதல் என்பதை துன்பப்படுத்துதல் என்றும், அல்லது உண்மையிலேயே கொல்லுதல் என்ற பொருளிலும் கொள்ளலாம். வள்ளுவரும் கொல்லுதல் என்பதற்கு பெருந்துன்பப்படுத்துதல், வருத்துதல் என்ற பொருளை தன் குறட்பாவிலே தந்துள்ளார். சான்றாண்மை என்னும் அதிகாரத்தில் இதை கூறுகின்றார். குடும்பங்களில் பிள்ளைகள் செய்கின்ற அன்பு தொல்லைகளை குறிக்கும் பெற்றோர், பிள்ளைகள் என்னை கொன்றெடுக்கின்றார்கள் என்பார்கள். எனவே கொல்லுதல் என்பது கொலை செய்தலாகிய கொல்லுதல் மட்டுமல்ல, துன்பப்படுத்துதல், வருத்துதல் ஆகிய சொல்லையும் குறிக்கும். தின்னுதல் என்பதற்கு உண்ணுதல் என்ற பொருள் இருந்தாலும் அனுபவித்தல் என்ற பொருளும் உண்டு. அனுபவித்தலுக்கு தனதாக்கிக் கொள்ளுதல், தான் அந்த நிலைக்கு வருதல், உட்கொள்ளுதல் என்ற பொருளும் மேலோங்கி நிற்கின்றன. மன்னிதி சோழனின் மகன் ஓட்டிய தேரின் காலில் சிக்கி பசுவின் கன்று இறந்துவிட்டது. கண்டை இழந்த பசு தாங்கனா துயருவிட்டது. ஆராய்ச்சி மணியை அடித்து தன் பிரச்சனையை அரசனுக்கு தெரிவித்தது. சோழனும் அவையை கூட்டி பசுவுக்கு நீதி வழங்க முன்வந்தான். அவனுடைய தீர்ப்பு என்ன? கண்டை மகன் கொண்டதால் இளவரசன் என்றும் பாராமல் அரசனே மகனை தேர்காலிலிட்டு கொன்று முறை செய்தான். சாதாரண கண்டுக்குட்டிக்காக நாட்டை ஆளப்போகும் மகனை கொன்று தீர்ப்பு வழங்குவது எந்த வகையில் நியாயம்? இது காட்டுமுராண்டித்தனம் ஆகாதா? வாகனங்களில் சிக்கி எத்தனையோ உயிர்கள் இறக்கின்றன. அதற்கு பரிகாரமாக நாம் யாரை கொள்வது? இது நம் அனைவரின் கேள்வி. ஆனால் சோழ மன்னன் இவ்வாறு சிந்திக்கவில்லை. கன்று கொல்லப்பட்டதால் ஏற்பட்ட பாவத்தை, பசுவின் வேதனையை, அதன் துன்பத்தை போக்க அதற்கு பரிகாரமாக தான் அந்த துன்பத்தை அனுபவிக்க தலைப்பட்டான். அதாவது, பசு தன் கன்றை இழந்து எவ்வாறு துன்பப்பட்டதோ அத்துன்பத்தை தானும் அடைய வேண்டும். அதுவே பரிகாரம். மகனை கொண்டு அவனுக்கு தண்டனை கொடுப்பது மட்டும் பரிகாரமாகாது. ஆக ஒரு துன்பத்திற்கு பரிகாரம் தொடர்புடையவர்கள் அத்துன்பத்தை ஏற்றுக்கொள்வது. கொல்லுதலாகிய அல்லது வருத்துதலாகிய பாவம் தீர வேண்டுமானால் அதற்கு பரிகாரமாக பாடு அல்லது துன்பம் அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் அதை ஈடுகட்ட முடியும். எனவே கொன்னால் பாவம் தின்னா தீரும் என்பது நாம் நினைப்பது போல அல்ல. நாம் வழங்கி வருவது போல ஒரு உயிரை கொண்ட பாவம் அதனை உண்டுவிட்டால் தீரும் என்பது தவறான கருத்து. மாறாக, ஒருவருக்கு நாம் செய்த தீமையைக்கு பரிகாரம் அத்தீமையை நாம் அனுபவித்தால் மட்டுமே அந்த பாவம் தீரும் என்பதே ஏற்புடையதாகும். நேயர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன்.
1: இதுவரை கேட்டது பழமொழியும் புதிய சிந்தனையும். வழங்கியவர் செம்பொன் விளை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள்.

பாலை நிலத்தில் சோலை நிழலென நாளும் நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:14. மாலை பொழுதிற்கு மயங்காதவர்கள் யாரும் உண்டோ? சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பும் இந்த மாலை பொழுதில் மனதை மயக்கும் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நம் குமரி பண்பலை 101. திரை இசையில் முதலில் மனம் புரியா என்னும் அரியா சுகம் தர வருகின்றது. இட்லி கடை திரைப்படத்திலிருந்து தனுஷ் வரிகளில், ஜி வி பிரகாஷ் இசையில், தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் இதோ.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி.

0: சென்னையின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மனதை மயக்கும் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குமரி பண்பலை 101 திரை இசையில் அடுத்ததாக கண்களால் பேசி காதல் வலை வீச வருகின்றது. மாமன் திரைப்படத்திலிருந்து விவேக் வரிகளில் ஹேஷம் அப்துல் வாகப் இசையில் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

நேர்களை, நாம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஏற்ற மானிய திட்டங்கள் தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேரம் இப்போது 4:24. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலையின் 101 திரை இசை நேரம். ஆம் நேர்களின் மனதை மயக்கும் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம் இன்றைய திரை இசையில். அடுத்ததாக திரை இசையில் கால்களை மிதக்க வைக்க மனதை பறக்க வைக்க வருகின்றது பார்வதி மீரா வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மதுஸ்ரீ பாடிய பிரதர் திரைப்பட பாடல்.

0: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
6: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
5: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
6: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
5: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: மாலை 5-2 முல்லைச்சரம்.
5: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
6: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
5: முல்லைச்சரம்.
7: மனதை மயக்கும் பாடல்கள் கேட்டு ரசித்தோம் நம் குமரி பண்பலை 101. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: clap and smile.
1: Friends, you were just listening to this song. We hope you enjoyed it.
2: Concept and coordination by Dr. R. Meghanathan. Sung by Neha and Children. Recorded by Butty Langlingdo. Produced by Ajit Horo. This song is presented to you by CIET-NCERT, New Delhi, India.
3: श्रोताओ, अभी आप सुन रहे थे कार्यक्रम क्लैप एंड स्माइल. और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है. तो अब अजीत,
4: उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी
3: कुसुम लता,
4: जगबंधु,
3: चेतना
4: और मंजू जी के साथ विमलेश को आज्ञा दीजिए.
3: नमस्कार.
5: उमंग उमंग उमंग उमंग.
6: நேர்கள் இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
7: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
8: ஒவ்வொரு வாரமும் சனி

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வீணாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். லக்கடாங் மஞ்சள் சாகுபடி 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோதரநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் மாலை 5:02. காலங்கள் பல கடந்து மனதோடு நேசம் வீசும் இது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மனம் வீச ஆரம்பமாகிறது முல்லைச் சரம். இது அன்று முதல் கிண்டு வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். ஆமியர்களே, முல்லைச்சரம் நிகழ்ச்சி அன்று முதல் 60களில் தொடங்கி இன்று வரை 2025 வெளியான பாடல்களை இன்று சுமந்து வரப்போகிறது. முல்லைச்சரத்தில் உங்கள் மனதை தொட வரும் முதல் பாடல் சிஸ்டிஸ்களிலிருந்து ஏ மருதகாசி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் கே ஜமுனாராணி பாடிய பாடல் குமுதம் திரைப்படத்திலிருந்து. பூவை தேடும் வண்டு போல நீயும் என்னை வட்டமிடுவதும் ஏனோ

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை

0: கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆகலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: ஐந்து மணி பத்து நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். முல்லைச்சரம் இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். முல்லைச்சரத்தில் இனி வருவது சவுண்டிஸ் பாடல். கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடிய கிழக்கே போகும் ரயில் திரைப்பட பாடல். கிராமத்தின் அழகிய கவிதை. மஞ்சள் நிற புன்னகையின் சொந்தக்காரி, மண்ணின் மனம் சொல்லும் குணம், கண்களில் மலரும் ஆனந்தம், பூவரசம் பூ.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் இப்போது மாலை 5:16. காலங்கள் பல கலந்தோடி மனதோடி நேசம் வீசும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். அந்தி மாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம். குமரி பண்பலை 101 முல்லைச்சரம், இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் இனி வருவது 80s பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், SB பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரல்களில். நான் உன்னை நினைத்த உடனே ஆசையில் வந்து சேர்வாய் நீ என்னை.

நேர்களே, நாம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ப மானிய திட்டங்கள் தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் சங்கரேஸ்வரி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில். நேரம் இப்போது 5:22. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை பாடல்களை முல்லைச்சரமாக. முல்லைச்சரத்தில் இனி 90s தொடக்கத்திலிருந்து வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் SB பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் குரலில் வருகிறது சத்யா திரைப்பட பாடல். உன்னை காண நேரம் நொடிப்பொழுதும் பல யுகங்களாக மாறுவது ஏனோ,

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் 5:29. குமரி பண்பலை 101 இது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் இனி வருவது 90s நிறைவு பகுதியில் வெளியான வாலி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல். நீ அருகில் வர மலை மேகம் போல மனதில் குளுமை, அதுவும் ஏனோ பதில்.

0: தான் யார் சொல்வதோ?
1: May 29, 1917, John F. Kennedy was born. September 19, 1920.

0: நான் உன் ஆல்பம் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றது தெரியுதுன்னு சொல்லணும், எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்றாங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படியா பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தர்ல கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர்ல பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர்ல கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

ஆனந்தம் என்றால் யாருக்கு பிடிக்காது, உங்களுக்கும் பிடிக்கும் தானே? பேரானந்தம் கிடைத்தால் வேண்டாம் என்றால் இருக்கு. ஆமர்களே, இன்றிரவு 8:05 நம் குமரி பண்பலை 101 வளமர காத்திருக்கிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. மழலை மொழி கேட்பது பேரானந்தம் தானே? அப்படி என்றால் இணைவோம் இன்றிரவு 8:05 நம் குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில். உங்கள் வீட்டு நம் சின்ன சிட்டுக்கள் நம் நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்கலாம். 04652 அப்படிங்கிற நமது கன்னியாகுமரி மாவட்டத்தின் முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற அழைப்பேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீட்டு சின்னஞ்சிறு சிட்டுகளுக்கு டயல் பண்ணி கொடுங்க. அவங்களோட அமுத மொழியை நாம கேட்கலாம். அந்தி மாலை பொழுது 5:37. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். முளைச்சரத்தில் இனி 2K பாடல்களுக்கு கடந்து செல்கிறோம். முளைச்சரத்தில் வரும் 2K பாடல் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விநாயகன் இசையமைத்து சைந்தவியுடன் இணைந்து பாடிய பாடல். காதல் சுகமான தேடல் என்றால் உன்னில் தேடி தேடி நான் தொலைந்து போகவா?

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை.

0: 政治。
1: குமரிபொங்கலை நூற்றுவண்டின் மூலிச்சரத்தில் இனி வருவது 2K10 பாடல் நாணயம் திரைப்படத்திலிருந்து தாமரை வரிகளில் ஜேம்ஸ் வசந்த் இசையில் SB பாலசுப்ரமணியம் KS சித்ரா குரல்களில். என் மனவீட்டில் வாசம் செய்யும் நீ என் வீட்டில் வந்து சேரும் நாளும் எப்போதோ.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும் கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள். கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

முலைச்சரத்தில் இனி வருவது 2020 பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திலிருந்து விக்னேஷ் சிவன் வரிகளில் மசாலா கஃபே இசையில் ரஞ்சித் குரலில். மிதமலையோ அடைமலையோ என்றும் எப்பொழுதும் என்னை விட்டு எங்கும் போகாதே அன்பே.

நேரம் இப்போது 5:56. இது முல்லை சரத்தின் நிறைவு பகுதி. ஆம் நேர்களை, முல்லை சரத்தை நிறைவு செய்ய வருவது 2025 வெளியான தலைவன் தலைவி திரைப்பட பாடல். விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து சுப்புலட்சுமியுடன் இணைந்து பாடிய பாடல். தூரம் எத்துணையாக இருந்தாலும் மனம் விரும்பிய ஒன்று என்றும் மனதோடே வாசம் செய்யும்.

0: வாசித்தோம் நம் குமரி பண்பலை நூற்றுவண்டின் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில்.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
0: அந்தி மாலை பொழுது 6 மணி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: கடல் அலை என மனதை நினைக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நம் வானில் இன்று நட்சத்திரமாய் மின்னும் நிகழ்ச்சிகளையும் நாளை நம் வாசல் வரும் நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலாய் நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம். இதில் உழவருக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து அமுதசுரபி, நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள். தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 8:30 திரை இசை, 9:15 திரை இசை. இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க. நாளை காலை 6:15 குறளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. நாளை காலை 6:55 உழவருக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று, 7:10 அரும்புகளின் குறும்புகள். காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 சர்வலோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. தொடர்ந்து 3 in 1 தொடர்ச்சியாக கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்பம் நேரலை, 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள் நேர்களை.

நிறைவுபெறுகிறது முல்லைச்சரம். முல்லைச்சரம் இது ஆண்டு முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரமாம். நேர்களே, 60களில் தொடங்கி 2025 வெளியான பாடல்கள் வரை கேட்டு

0: And that is the end of this news bulletin.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:10. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கலிங்கராஜபுரம் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு மாதம் 18,000 ரூபாய் வீதம் தொகுப்பூதியத்தில் முற்றிலும் தற்காலிகமாக ஆசிரியரை நியமித்திட தகுதியான நபரிடமிருந்து நாளை வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை எழுத்து மூலமாக நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாக உரிய கல்வி தகுதி சான்றிதழ்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நாளை மாலை 5:45 விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2 மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். விக்ஷித் பாரத் நோக்கில் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் தேசிய இளைஞர் இயக்கம் நஷா முக் யுவா ஃபார் விக்ஷித் பாரத் திட்டம் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவா பாரத் அமைப்பின் சார்பில் நஷா முக் யுவா ஃபார் விக்ஷித் பாரத் என்ற தேசிய அளவிலான மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தின் முதன்மை நோக்கம் இளைஞர்களிடையே போதைப்பொருள் மற்றும் மதுப்பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதன் மூலம் ஆரோக்கியமான பொறுப்புணர்வு மிக்க மற்றும் திறன்மிக்க இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவதாகும். இத்திட்டம் 2026 ஜூன் முதல் ஆகஸ்ட் 15 வரை பல்வேறு கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது. இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவில் நாட்டுப்புற பாடல், நடனம், தெருநாடகம், ஓவியம், பேச்சுப்போட்டி, குறும்படம் தயாரித்தல், முழக்க வாசகம் எழுதுதல் மற்றும் ஸ்லாம் கவிதை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இதில் 15-29 இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவர். மாநில அளவில் தேர்வு செய்யப்படுவோர் 2026 ஆகஸ்ட் 14 அன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ள தேசிய நஷா முக் யுவா மாநாட்டில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பை பெறுவர். எனவே மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தேசிய சேவை திட்டம், தேசிய மாணவர் படை, பாரத் சாரணர் மற்றும் சாரணியர் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர்கள், மன்றங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இவ்விழிப்புணர்வு இயக்கத்தில் ஆர்வமுடன் பங்கேற்று போதை இல்லா இந்தியா விக்ஷித் பாரத் என்ற உரிய தேச இலக்கை அடைய தங்களது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் தகவல் பெற 7012403155 மீண்டும் ஒருமுறை எண் 7012403155 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர்

0: தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

நேரம் 6:18. அலையாடும் மனதை அமைதிப்படுத்திட வருகின்றது மெல்லிசை. மெல்லிசை கேட்பதற்கு முன்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: தள்ளுபடி
6: 10-30% வரை தள்ளுபடி.

0: வட்டியில் மற்றும்
1: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
5: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
7: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
6: போன் 233-066.
8: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
9: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
9: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
11: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
12: வா வா, சீக்கிரம் போகலாம்.
13: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு தூத்துக்குடி கடல்பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27ஆம் நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
1: இந்த சென்சஸ் 2027 தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் வந்து இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி மக்கள் வந்து அவங்களை பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 15 நாட்கள் கால அவகாசம் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மொத்தத்துல மக்கள் வந்து அவங்களாவே அவங்களை பத்தின விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்துல லாகின் பண்ணி அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல வந்து ஃபைனலா ஒரு 11-digit கோடு வரும். அந்த கோடை வந்து அவங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அந்த கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர்கள் யார்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன் 15 நாட்கள் கால அவகாசம் முடிஞ்ச பின்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பிற்கான களப்பணி நடைபெற உள்ளது.
0: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியோ ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழில்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வாணியம்பாடி ஐடிஐயில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற முகாமில் பயிற்சி அளித்த அலுவலர் திரு அருண்குமார், மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பை சிரமமின்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தேசிய தொழில் பயிற்சி பழகுநர் முகாம் வந்து நம்ம வாணியம்பாடி ஐடியில் நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுநர் முகாம் நம்ம ஆபரேட்டிவ்ஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் பண்ணுவாங்க. இதனால கூடுதலாக என்ஏசி சர்டிஃபிகேட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணமாக 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில் பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த 1 வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பழகுநர் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டைஃபன் தரா.
0: ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர்.
3: என் பேர் சபாக்கிரின்னு, நான் ரோபோட்டிக்ல படிச்சேன். கவர்மெண்ட் ஐடிஐல வேலை வாய்ப்பு முகாம் நடந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இதுல ஸ்டைஃபன் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட்டும் தருவாங்க, ஒரு வேலை போறதுக்காக முன்னுரிமையாக இருக்கும் அந்த சர்டிபிகேட். பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி.
4: என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க அப்ரண்டிஸ் ஜாப் மேல நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15 கம்பெனிஸ் வந்திருக்காங்க, இங்க வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
5: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்டச் செய்திகள். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நீலகிரியில் நடைபெற்ற விழாவில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கலந்து கொண்டு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 3,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். வேலூரை அடுத்த தொரப்பாடி ஏரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா மக்களவையில் தெரிவித்துள்ளார்.

0: தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101
3: நேரம் 6:41. தேடலின் தாகம் தீர்க்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். தித்திக்கும் திரை இசையோடு இணைவோமா குமரி பண்பலை 101. தித்திக்கும் திரை இசையில் இசை மலை பொழிய வருகின்றது. தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து சிவானந்த் வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் சின்மை பாடிய பாடல்

0: கருமெந்தன்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
6: ஆறு மணி 47 நிமிடத்தில் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம் திரை இசையோடு. திதிக்கும் திரை இசையில் உயிரில் உரைய வருகின்றது தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில். நா முத்துக்குமார் வரிகளில் சைந்தவி, சத்யபிரகாஷ், ஜி வி பிரகாஷ் குமார் இணைந்து பாடி

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
4: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
3: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
4: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
3: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.

6:54 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 தித்திக்கும் திரை இசையோடு. கதைகள் பேசி மனதோடு ஊடுருவ வருகின்றது. அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து நாம் முத்துக்குமார் வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையில் பென்னி டயால் ஹம்சிகா ஐயர் பாடிய பாடல்.

0: குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து தித்திக்கும் திரை இசை கேட்டு ரசித்தோம்.
1: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: இனிய நேரம் 7 மணி. இது இன்னிசை நேரம். இன்னிசை கேட்பதற்கு முன்
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட

0: சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
2: போன் 233-066.
4: இன்னிசையின் முதலில் சங்கரி கிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: இனிசை கேட்டோம். தொடர்வது மாவட்ட செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: பத்து நிமிடம் ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
2: மத்திய அரசின் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு என்பது பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை முறையாக கொண்டு சேர்க்க உதவும் ஒரு அருமையான திட்டமாகும். எனவே பொதுமக்கள் அனைவரும் இதில் தங்களின் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கிய அமைச்சர் குமார், ஆவடி அரசு மருத்துவமனையில் விழுதுகள் என்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி

0: திட்ட நிகழ்ச்சியையும் மத்திய அரசின் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியையும் தொடங்கி வைத்தார். மேலும் மத்திய அரசின் சார்பில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு இணையத்தில் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் குமார்,
1: மக்கள் தொகை எவ்வளவு கணக்கெடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப் இந்தியா சென்சஸ் டிவிஷன் சென்சஸ் கமிஷனர் இந்தியா மூலமாக ஒரு சர்வே பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 35 கேள்விகளுக்கு இருக்கு. இந்த 35 கேள்விகளையும் மக்கள் கம்ப்ளீட்டா அவங்களுடைய பேரு, முகவரி, அட்ரஸ், அவங்க கிட்ட டிவி இருக்கா இல்லையா, அவங்க எந்தெந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்றத எல்லா சென்சஸும் இந்த கேள்விகள் அடங்கி இருக்கு. இந்த கேள்விகளை அவங்களுக்கு உரிய வகையில அவங்க கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்ட அப்புறமா எனுமரேட்டர்ஸ் வந்து அவங்களோட இடத்துக்கு போயிட்டு அது சரியா இருக்கா இல்லன்றதையும் செக் பண்ணுவாங்க. சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு வந்து நம்ம சொந்தமா அவங்களே அவங்களுடைய விவரத்தை போடுறதுனால செல்ஃப் எனுமரேஷன் HOL லாகின் மூலமா இந்த சிஸ்டத்துல இருக்க மாதிரி மக்களுக்கு வேண்டியதை கவர்மெண்ட் செய்யறதுக்காக இதை முறைப்படுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான திட்டம்.
0: அதனைத் தொடர்ந்து ஆவடி அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையமான விழுதுகள் என்ற அமைப்பை திறந்து வைத்து மாற்றுத்திறன் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். 30 வருடங்களாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. உலக தரத்தில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் 800 துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை சுமார் 133 கிலோமீட்டர் தூரத்திற்கு 16,502 கோடி மதிப்பீட்டில் 5 கட்டங்களில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் தச்சூர் வரை 25.8 கிலோமீட்டர் தூரம் சென்னை புறவட்ட சாலை திட்டத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர் கட்டுமான பணியாளர்களிடம் தேவையான அடிப்படை வசதிகள் பணிகள் எந்த அளவிற்கு உள்ளது என்று கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக்கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படாமல் உள்ளது. இனி வரும் காலங்களில் பட்டப்படிப்பு முடிந்து அதே ஆண்டுகளில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு விபத்தால் 18 பேர் உயிரிழந்த தனியார் தொழிற்சாலை மீண்டும் திறக்க முடியாது. தொழிற்சாலை முழுவதும் சீல் வைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து விபத்துக்குள்ளாகி பீகார் மாநில தொழிலாளர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் செங்குன்றம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் 4 பேரை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்து வருவதாகவும் அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்தது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் 56,00,000 தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருவதாகவும் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறித்து தொழிலாளர் நலச்சட்டப்படி சுமார் 8,00,000 ரூபாய்க்கு மேல் நிவாரணம் கிடைக்கும் என்றும் அமோனியா வாயு கசிவு பாதிக்கப்பட்டு 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த தொழிற்சாலையை மீண்டும் திறக்க முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஜிபே பண பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 39,950 ரூபாய் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 4 தேதி முதல் 8 தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி வரும் 6 தேதி ஒரு நாள் மட்டும் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையானது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று

0: ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 GW உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கடந்த 2014 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 GW உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து 162 GW, காற்றாலைகளிலிருந்து 58 GW, நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 GW, உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 GW கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் $46 பில்லியன் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப் பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13 லிருந்து 30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மிலிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மிலிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மேற்பட்டோரை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலையத்தில் கேரளத்தில் இருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள் காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1 முதல் 30 சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமனண்டியோ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 போட்டியாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 ரூபாயும் தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோடாங் மஞ்சள் சாகுபடி 7,000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோடாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதன் மூலம் 3,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29 நிதியாண்டிற்குள் 100 ரூபாய் மதிப்பிலான லாக்கோடாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நியூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100 மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இது உழைப்பால் உயரும் உழவர்களுக்கான நேரம். ஆரம்பமாகிறது உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கடந்த நாட்களில் மழை பெய்யவில்லை. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை. பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும். இதனால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மலை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிகளுக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பு பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவரவர் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயர் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப் இந்தியா லிமிடெடால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள், வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பெயரில் பதிவு செய்து கொள்ளலாம். கணிப்பு பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31 ஆகும். விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகை ஏக்கருக்கு 703 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கணிப்பு நெற்பயிருக்கான இழப்பீடு தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாயாகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன்பின் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே பயிர் காப்பீடு தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும். கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி இதில் நெல்லிக்கனியின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள், கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: வேளாண் பெருமக்களை விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுக்க முற்படுவோம். இல்லையேல் வருங்கால நம் சந்தையினருக்கு குறிப்பிட்ட சில பயிர்களை புத்தக வடிவில் சொல்லிக் கொடுக்கும் நிலை ஏற்படும். எனவே இன்றே விழிப்பாய் செயல்படுவோம். விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுத்திடுவோம்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும். கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல அரசு தோட்டக்கலை பண்ணை அப்படிங்கிற ரீதியில கன்னியாகுமரியில செயல்படக்கூடிய அந்த பண்ணைய முயக்கக்கூடிய நிலை ஏற்படுத அந்த அளவுக்கு ஆர்வத்துக்கு என்ன காரணம்
3: சார்? இந்த பண்ணை வந்து பாத்தீங்கன்னா 100 ஆண்டுக்கு மேல இயங்கி வருது. அதுவும் இல்லாம இதுல கிடைக்கிற செடிகள் எத்தனையும் பாத்தீங்கன்னா தரமுள்ளதாகவும் ஏற்கனவே வாங்கிட்டு போன விவசாயிகள் மத்தவங்கள்ட்ட தகவல் தெரிவிக்கும் மூலமாக நமக்கு இது வந்து ஒரு சிறப்பாக இருக்கு.
1: என்ன காரணம் கன்னியாகுமரி பகுதியில அப்படி ஒரு பண்ணை அமையறதுக்கு?
3: சார், இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே அந்த பேச்சுப்பாறை அணையோட தண்ணி வந்து நமக்கு பண்ணைக்கு பின்னாடி ஒரு சேனலா போயிட்டு இருக்கு. அதுல கிடைக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈசியோ பிஹெச்ஓ நம்ம கரெக்டான அளவில் இருக்கிறனால செடிகள் உற்பத்திக்கு தேவையான அந்த அனைத்து விதமான நியூட்ரியன்ஸ் வந்து செடிகள் கிடைக்குது. அது வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனாலே நமக்கு வந்து செடிகள் வந்து விவசாயிகள் பார்க்கும்போது அவங்க வந்து ஆர்வமாக வாங்குறாங்க. சார், இது கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலம். இங்கே வந்து நமக்கு இங்கே திருவள்ளுவர் சிலை, வேணந்தர் பாறையெல்லாம் பார்க்கும்போது வர மக்கள் திரும்பி போகும்போது இந்த பண்ணை வழியாக தான் போயாகணும். அது பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது. இந்த செடிகள் உள்ள வந்து பார்க்கும்போது என்னென்ன மாதிரி செடிகள் இருக்குன்னு கேட்டறிவாங்க. நமக்கு இங்கே கன்னியாகுமரி லோக்கல் வெரைட்டி இப்போ மாங்கனில் பார்த்தீங்கன்னா செங்கவருக்குன் இருக்கு. அதை வந்து நாங்கள் பிரபலப்படுத்திட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். அது பல வகைகளையும் இங்கே லோக்கல் டைப் இருக்கு. இதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய வெளியூர் மக்களும் வெளிநாட்டு மக்களும் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சார்.
1: சதா சொல்றீங்க வெளியூர் மக்கள், வெளி மாநில மக்கள், வெளிநாடு மக்கள் கூட வர்றாங்க வந்து வாங்குறாங்க. ஆனா அதுக்கு ஏற்ற அளவுல இந்த செடியினுடைய தரம் அவங்க கொண்டு நடும் போது செழிப்பா வருதா நம்ம இடத்த மாதிரி? அந்த அனுபவபூர்வமா யாராவது தகவல்களை சொல்லியிருக்காங்களா
3: சார்? அது உறுதியா சொல்லணும்னா இப்ப நிறைய பேர் வாங்கிட்டு போகும்போது நடவு முறை வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். பட் இப்ப வந்து நாங்க ஒரு 2 வருஷமா என்னன்னா அதாவது செடியை பத்தி என்னன்னு தெரியாதவங்களுக்கு வாங்கிட்டு போறவங்களுக்கு நடவு முறை கண்டிப்பா சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி வளமான மண்ணில் நடக்கணும், இவ்வளவு ஆழத்துல நடணும், நமக்கு இடும்போது நமக்கு வந்து நல்ல மக்கின தொழு உரமோ இல்ல வேப்பம்னாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இடுபொருட்கள்லாம் நடும்போது அந்த செடியோட வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும். எந்த நோய் பாதிப்பும் இல்லாம அதை வந்து ஒரு 1 ஆண்டு 2 ஆண்டு நல்லா பராமரிச்சு வந்தாலே அடுத்தடுத்து அது வளரும் போது அதுக்கு தேவையான சத்துக்களுக்கு வந்து நமக்கு வருஷந்தோறும் எவ்வளவு தேவைங்கிறது மட்டும் சொல்லி கொடுப்போம்.
1: இப்ப நம்ம நிகழ்ச்சி லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க. அதுலயே குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல நமக்கு வந்து ஆடி அமாவாசை வருது, இந்த நாள்ல நம்ம வந்து செடி வச்சா கொள்ளலாம் ஒரு நம்பிக்கையின் பிரகாரம் யோசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அப்படிங்கிற ரீதியில அவங்க நினைவா ஒரு மரத்தை வைக்கலாம். அந்த மாதிரி பல்வேறு சிந்தனையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு செடி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா நடவு முறை அப்படிங்கிற ரீதியில என்ன மாதிரியான நுணுக்கங்களை கையாளணும்
3: சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்கறினா நம்ம வந்து சும்மா ஒரு வரப்பு எடுப்போம், அதில் சைடில் நடுவோம், அதோட முடிஞ்சது. அது வந்து 3 மாதம் 4 மாதம் அவ்வளோதான் நமக்கு அதிகபட்சம் வரும். இதே இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழப்பயிர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு குறைஞ்சது ஒரு 15 அதிகபட்சம் 50 ஆண்டு வருடம் வந்து நமக்கு பலன் தரும் மாதிரி இருக்கும். அதுக்கு நடவு முறை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நுணுக்கங்கள் ஒரு சிலது இருக்கு. அதில் நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து குழியை எடுக்கிறதை பொறுத்து பார்த்தீங்கன்னா 2 அடி ஆழம் எல்லா பழப்பயிர்களுக்கும் சரி மர வகைகள் 2 அடி ஆழம் 2 அடி அகலம் வந்து கண்டிப்பாக எடுத்திருக்கணும். அது எடுக்கிற மண்ணை வந்து நீங்கள் தோண்டும் போதே பார்ப்பீங்க, அதுல வந்து உங்களுக்கு வளமா இருக்கா, ஒரு மாதிரியா ஓர் மண்ணமா இருக்கா அப்படின்னு. நல்லா இருந்துச்சுன்னா அந்த மண்ணை நம்ம திருப்பி வந்து செடி நடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஓர் நல்ல மாதிரி, அதாவது நல்லா இல்லாத பக்கத்துல உங்களுக்கு எந்த இடத்துல நல்ல செம்மண் கிடைக்குதோ அதை வந்து நீங்க வந்து மாற்றா யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த ஆர்கானிக் முறையில கிடைக்கக்கூடிய அந்த வேப்பம் நாக்கு

0: ஆரம்பத்திலே போடலாம்.
1: ஆரம்பத்திலே நடும்போதே நமக்கு வந்து இடணும். அதுக்கு வந்து நீங்கள் தொழு உரம் ஒரு 5-10 கிலோ ஒரு குழிக்கும், ஒரு 50-100 கிராம் வந்து வேப்பம்புண்ணாக்கும் இட்டு நட்டிங்கன்னா இந்த நோய் வந்து செடிக்கு வந்து அண்டாது. அது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து குறைச்சி குறைச்சி வாரத்துக்கு 2 முறை, அப்புறம் வாரத்துக்கு 1 முறை, அப்புறம் மாதத்துக்கு நமக்கு தேவைக்கேற்றப்ப தண்ணி விடுக்கலாம். பல பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவாத்து முறை அப்புறம் ட்ரைனிங் சொல்லக்கூடிய இன்னொரு முறை உண்டு. ரெண்டும் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து செடிக்கான அந்த சூரிய ஒளி வந்து கரெக்டான ஒரு முறையில் வந்து எல்லா கிளைகளையும் படுற மாதிரி கிடைக்கும். அதாவது முதல் கிளைகள், 2 கிளைகள் அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு 2 தடவை, 6 மாதத்துக்கு 1 தடவை கூட நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி ஒரு 10 அடி ஹைட்டில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா உங்களுக்கு வருடந்தோறும் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து வருடந்தோறும் வந்து நீங்கள் வந்து இப்போ மாங்கன்னுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் இதை தான் உகந்த நாள். ஏன்னா அது வந்து நமக்கு பழங்கள்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து எல்லா பழங்களும் நம்ம அறுவடை பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் அந்த பழைய கிளைகள், தேவையில்லாத கிளைகள், நோய்வாய்ப்பட்ட கிளைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து கவாத்து பண்ணுறது மூலிமா அடுத்த வருஷம் நமக்கு வந்து அதுலேருந்து புளிய கிளைகள் வந்து அதுலேருந்து நம்ம காய்க்க தொடங்கும். இது மாங்கன்னுகள் மட்டும் இல்லை, நீங்கள் கவாத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக
2: கவாத்து அப்படிங்கிறது அது வளர்ந்து போகிற மேல் கிளையை அப்படி துண்டா வெட்டி விடலாமா?
1: அதுக்கு பேர் வந்து ஹார்ட் ப்ரூனிங் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து அது வந்து ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஹார்ட் ப்ரூனிங் பண்ணலாம். ஏன்னா செடியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 அடி போகும்போது நீங்கள் வந்து மேலே உள்ள கிளைகள் வெட்டலாம்.
2: வெட்டலாம்,
1: 15 அடிக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா உங்களுக்கு காய் பறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
2: சரி, இந்த மாதிரியான நுட்பங்களை கையாண்டு கவாத்து செய்து பண்ணையிலையும் கூட ஏதாவது மரங்கள் இருக்குமா, நம்ம ஒரு பார்வை இடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை பிரகாரம் இதே முறையை கடைபிடிச்சு மரங்கள் நிக்குது சார் அந்த பாக்கலாம் அப்படிங்கிறீங்களா? அப்படி
1: கண்டிப்பா சார். இப்ப எங்க பழத்தோட்டத்துல பாத்தீங்கன்னா மெயினா உள்ளதே வந்து மாமரங்களோட அந்த பழத்தோட்டம் தான். அதில் வந்து 1 ஹெக்டேர் அளவில் நமக்கு வந்து மாவு இருக்குது, சப்போட்டா இருக்குது, நெல்லி இருக்குது. இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ப்ரூனிங் ட்ரைனிங் சிஸ்டம் மூலயமா தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். கடந்த ஆண்டு கூட நாங்கள் வந்து ஒரு சில விவசாயிகளுக்கு பக்கத்து நியர்பை பிளாக்ல உள்ள விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி கொடுத்தோம். நான் நேரடியாக ஃபார்மில் உள்ள அந்த ஆர்ச்சடி ஏரியாவில் போயிட்டு நாங்கள் வந்து ஃபார்மர்ஸை நேரடியாக எப்படி எப்படி பண்ணணுங்கிறத வந்து டெமோவாக காமிச்சு கொடுத்துட்டோம். அதை வந்து அவங்களோட ஃபீல்டே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
2: இடையிடையே அவர் செய்ய வேண்டிய நுட்பங்கள் உர ரீதியாக நீர் மேலாண்மை, நோய் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை அப்படிங்கிற அடிப்படையில் என்ன கருத்தை சொல்றீங்க
1: சார்? இப்போ உர மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னபோது நடும்போது நீங்கள் வந்து இடணும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து 2-3 மாதத்துக்கு வந்து தேவைப்படாது. வெறும் நமக்கு வந்து தண்ணி மூலியமாகவே நீங்கள் வந்து செடியை வந்து வளர்க்கணும். இப்போ ஒரு சில பூ எடுக்கிற செடியாக இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெயிலில் படணும். நீங்கள் நிலையில் கொண்டு போய் நட்டிங்கன்னா அதுக்கு வந்து அந்த பூ எடுக்கிற தன்மை வந்து குறைஞ்சிரும், அதுக்கான காய் பிடிக்கிற சாத்தியக்கூறுகள் இல்லை. இது வந்து மெயின். நடும்போது நீங்கள் வெயில் பார்த்து நல்லா நடணும். காலையில் நீங்கள் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கிற வெயில் வந்து ஈவினிங் 4:30 to 5 மணி வரைக்கும் ஒரு 8-10 மணி நேரம் நமக்கு வந்து சாலிடாக கிடச்சிக்கிட்டே இருக்கணும். இது வந்து உர மேலாண்மை நான் சொன்னது வந்து ஜனவரி அடுத்த இன்னொரு அரை வட்ட பாத்தியில அதே மாதிரி கொடுக்கணும். அதாவது ஓராண்டுலேருந்து ஒரு 5 ஆண்டுக்குள்ள மரங்கள்னா 1 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸும் கம்ப்ளீட்டாக தேவைப்படும். ஒரு 5-10 கிலோ நீங்கள் மண்புழு உரமோ இல்லை தொழு உரமோ கூட வந்து நீங்கள் அந்த வேப்பமுனாக்கும் இடலாம். அதாவது மெயினாக நமக்கு வந்து நான் சாண உரம் வந்து தேவைன்னு சொல்லியிருக்கேன். சாண உரம் கிடைக்காதவங்க வந்து மண்புழு உரம் வந்து நிறைய இடத்துல அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 6 மாதத்துக்கு 1 தடவை கம்ப்ளீட்டாக போட்டு ஆகணும்.
2: செடிக்கு என்ன அளவுலங்கிறீங்க?
1: ஒரு 5-10 கிலோ மினிமமாக தேவைப்படும்.
2: மர வகையாக இருந்தாலும்,
1: மர வகைகள் இருந்தாலும் சரி, பல மரங்கள் தான் சரி, மற்ற சாதா மரம்
2: என்ன சேர்க்கணுங்கிறீங்க?
1: கூட வந்து வேப்பமுனாக்கு வந்து நான் எதனால சொல்றேன்னா உங்களுக்கு வந்து மண்ணில் வந்து ஏதாவது உங்களுக்கு நோய்வாய்ப்படுற அதிகமா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஆர்கானிக்கா போகும்போது வேப்பமுனாக்கு வந்து மெயினா தேவைப்படும்.
2: இது உடனடியா அந்த செடிகள்ல உரம் வைத்து எவ்வளவு நாட்கள்ல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதனுடைய வீரியம்
1: பாத்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட அந்த 6 மாச கேப்ல தான், இது வந்து ஸ்லோ ரிலீஸ் தான் நமக்கு. உடனே இப்ப நீங்க இட்டு ஒரு மாசத்துலயே அது கம்ப்ளீட்டா வந்து தீர்ந்து போகாது. மண்ணிலேயே அதோட நியூட்ரியன்ஸ் ஃபுல்லா இருக்கும். செடிகளுக்கு தேவைங்கிற அந்த டைம்ல மட்டும் அது கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கும். இது கூட நீங்க வந்து ரசாயன உரங்கள் வந்து போடுறது வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு
2: வழியே இல்ல,
1: வழி இல்லாத நேரத்துல உங்களுக்கு வந்து அது யூரியா, டிஏபி,
2: அளவு என்ன அளவுல
1: பொட்டாஷ் வந்து ஒரு அளவு பார்த்தீங்கன்னா யூரியாவில் வந்து 1/2 கிலோ அளவு தேவைப்படும், டிஏபிலையும் 1/2 கிலோ, பொட்டாஷ்லையும் 1/2 கிலோ. இது வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு காம்போசிஷனில் சொல்கிறேன். அது வந்து செடிகளுக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து அந்த காம்போசிஷனோட தன்மை மாறும். அது சுமார் ஒரு 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு தேவைப்படும்.
2: இப்போ சில விவசாயிகள் வந்து இதே பழத்தோட்ட பண்ணையிலிருந்து மாமர கன்றுகளை வாங்கிட்டு போய் மரமானதுக்கு பிறகு அந்த பழங்கள் காய்க்கு நல்லா இருந்தாலும் கூட பழுத்ததுக்கு பிறகு அந்த புழுக்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம், அதனால கூட எங்களுடைய பழங்களை வந்து நாங்கள் திருப்தியாக சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? இதுலேருந்து விடுபடுறதுக்கு வழிகாட்டுதல் என்ன கொடுக்கீங்க
1: சார்? அது நார்மலாகவே உங்களுக்கு வந்து பூச்சிகளோட இது வந்து

0: உங்களுக்கு செடியிலையும் பாதிப்பு இருக்கும், பழங்கள்லேயும் இருக்கும், பூவிலையும் இருக்கும். இதை வந்து கட்டுப்படுத்தும் முறை எப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக மாமரங்கள்லாம் பூக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம், டிசம்பர் ஜனவரியில் வந்து உங்களுக்கு ஃப்ளவரிங் இருக்கும். நமக்கு வந்து இந்த பூவிலேருந்து காயாக மாறுற டைமில் தான் நமக்கு வந்து அந்த நீங்கள் பழத்தில் சாப்பிட்ற அந்த புழு இருக்குல்ல, அதோட வந்து அடல்ட்டு பூச்சியாக இருக்கும், அதாவது பூச்சியாக இருக்கும், அது வந்து முட்டையிட்டு புழுவாக மாறி நமக்கு வந்து அந்த பழுக்கிற டைமில் அது வந்து வெளிவரும். இது வந்து மெயினாக நடக்கிறது வந்து அந்த பூவிலேருந்து காயாக மாற டைத்தில். அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு வேப்பெண்ணை ஆர்கானிக்காக சொல்லணும்னா வேப்பெண்ணையோ இல்லை வந்து நீங்கள் பஞ்சக்காவியாவோ ஏதோ ஒன்று அடித்து அது வந்து ஒரு 15-20 நாளைக்கு ஒருக்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பூவிலேருந்து காய
1: வாய்ப்பு இல்லையா?
0: இல்லைங்க சார், அந்த பூ வந்து நீங்கள் பூ எடுத்த டைமில் கிடையாது, பூவிலேருந்து நீங்கள் காயாக மாறும். உங்களுக்கு வந்து சின்ன ஒரு சுண்டக்காய் டைப்பில் இருக்கும், உங்களுக்கு மார்பிள் டைப்பில் வரும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து ரெகுலராக அடிச்சிங்கன்னா நமக்கு அந்த பழுக்கிறப்ப அந்த புழு வந்து உங்களுக்கு வராம போறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு.
1: இந்த நடைமுறையை நீங்க அங்க கையாளுறீங்க?
0: அங்க கையாண்டுகிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு சில மரத்தை நாங்க ஆர்கானிக்காவே விட்டுட்டு இருக்கோம், ஏன்னா நாங்க கெமிக்கல் உரம் இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கறது கிடையாது.
1: நோய் தாக்குதல் அப்படிங்கிற ரீதியில செடிகளை பொறுத்த அளவுல நம்மளுடைய கவனக்குறவுனாலதான் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கவனம் சிதறாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மகசூல் ரீதியா பின்னால காசு என்ன வாய்ப்பு உண்டு, இது என்னால சொல்ல முடியுங்கிறீங்களா?
0: சார், நோய்வாய்ப்படுறது வந்து நமக்கு மண்ணோட வளத்தை பொறுத்து தான். ஒரு சில மண் வந்து வளமாக இருக்கும்போது அதில் வந்து நோய்வாய்த்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை நமக்கு வந்து தண்ணி மூலயமாவும் நிறையா நோய்கள் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே நீங்கள் நடும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேப்பமுனாக்கு வந்து நடும்போது உங்களுக்கு வந்து மண் அந்த பகுதியில் மட்டும் உங்களுக்கு வந்து நோய்வாய்ப்படுறது இருக்காது. இது போக நீங்கள் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாதாரணமாக இருக்கிற அந்த கரையான் இந்த மாதிரி தாக்குதல்னால நமக்கு வந்து செடிகள் வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில வாடல் நோய், அழுகல் நோய், இந்த மாதிரி தண்ணி நீங்கள் அதிகமாக கட்டினா அழுகல் நோய் வரும். தண்ணியை விட ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து வாடல் நோய் வர வாய்ப்பு இருக்கு.
1: வறட்சியை தாங்குமா? நீங்க சொல்ற மாதிரியான மர வகைகள்ல வந்து சப்போட்டா, நெல்லி, மா,
0: இது இயற்கையாகவே அதோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து வறட்சியில் தாங்கக்கூடிய அளவு தான். ஆனால் அதுக்கு வந்து நமக்கு பேஸ்மெண்ட் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது எப்படின்னா ஒரு 2-3 வருஷம் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவாக பண்ணணும். பண்ணிவிட்டு அது செடியை நல்லா ஒரு 10 அடிக்கு மேலே நல்லா வளர்த்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ரெயின்ஃபெட் மூலயமாவே, அதாவது மழையை வச்சே நம்ம வந்து அது பயிர் பண்ணலாம்.
1: அதுக்கப்புறம் தண்ணி தேவை,
0: தண்ணி நமக்கு தேவைக்கேற்றாப்புல ரொம்ப நமக்கு வறட்சி காணும் போது நமக்கு வந்து தண்ணி வந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறோம்.
1: சரிங்க சார், இப்போ ஒட்டு நெல்லி அப்படின்னு சொல்ற ரகத்தை கூட நிறைய விவசாயிகள் நட்டிருக்கிறாங்க. அப்படியே கம்பு மாதிரியான ஒரு நிலை இருக்குது, அப்புறம் மழை பெய்த உடனே ஒரு செழிப்பா வருது. ஆனா அந்த எறும்புகளுடைய தாக்கம், கட்டரம்பு, அந்த முசுறு, கடுத்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய எறும்புகளுடைய தாக்கத்தினால ஒரு வெண்படலம் படந்தது மாதிரி அந்த செடியே மேலும் இலை தெளிப்பு இல்லாம இருக்க, அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் கொடுக்குறீங்க
0: சார்? இப்போ எறும்பு
1: எப்படி கவனிக்கணும்?
0: இப்போ எறும்பு உங்களுக்கு இந்த மாதிரி முசுறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது மரத்தில் அந்த கீழே மூட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு நமக்கு வந்து சுண்ணாம்பும் கூடுதலாக கொஞ்சம் நமக்கு வந்து இந்த வேப்பெண்ணெய் மிக்ஸோ ஏதோ ஒன்று கசப்பானதை வந்து நம்ம வந்து அது கூட சேர்த்து பெயிண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா
1: ஓஹோ
0: அது வந்து நமக்கு வந்து மேலே வந்து கரையானோ இந்த முசுறு எறும்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. கூடுதல் நீங்கள் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது, அதையும் ஒரு சிறிதளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டு இந்த சுண்ணாம்போட எல்லா மரத்துக்கும் நீங்கள் வந்து தடை விட்டிங்கனால் போதும், 2-3 அடிக்கு. ஏன்னா அதுக்கு கீழே இருந்து தான் எப்படி உங்களுக்கு வந்து வண்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கவாத்து பண்ணி விட்டுலாம். அது வந்து அடுத்த ஒரு சில மழையை ஏதாவது பெய்யும் போதோ இல்லை நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது அது புது தளிர் எடுத்து
1: கவாத்து செய்கிறதுக்குன்னு ஒரு இப்போ மாவுக்கு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் சில கால சூழ்நிலைகளை அனுசரித்து தான் கவாத்து பண்ணுமா இல்லை எந்த நேரம்னாலும் பண்ணிக்கலாமா?
0: இப்போ நெல்லி மரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 சீசன் எடுக்கும். பட் இங்கே கன்னியாகுமரியில் 2 சீசன் வந்து எல்லாரும் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பார்டரில் இருக்கிறவங்க எப்பவுமே நம்ம கவாத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது காய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அறுவடை பண்ணியிருக்கணும். அறுவடை பண்ணி முடிகிற டைமில் நமக்கு இப்போ ஜூன் ஜூலையில் ஒரு சீசன் இருக்குது, அதே மாதிரி டிசம்பர் ஜனவரியில் ஒரு சீசன் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு முடிகிற டைமில் நமக்கு வந்து இது வருஷத்துக்கு காய் பறித்தது கம்ப்ளீட்டாக பறித்து முடிச்சுட்டு மரத்தில் வந்து காயே இல்லாத பட்சத்தில் நமக்கு ஏற்கனவே எடுத்த அந்த கிளையில் உள்ள காய் எடுத்த கிளையை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு அந்த முனில இருந்து ஒரு 2-3 அடிக்கு கிட்ட நீங்க வந்து வெட்டி விட்டுறணும்.
1: பக்க கிளைகள் அடி
0: பக்க கிளைகள் வெட்டி விடணும். உங்களுக்கு தேவையற்ற கிளைகளையும் வெட்டி விட்டீங்கன்னா மேல இருக்கிற அந்த சூரிய ஒளி வந்து கீழே நமக்கு வந்து கிளைகள் எல்லாத்தையும் படணும். அப்பனா நமக்கு புது தளிர் எடுத்து நமக்கு வந்து புது கிளைகள் வரும், அதுல இருந்து புது காய் பிடிக்கிறதுக்கான எல்லா இது தேவையும் வரும்.
1: இங்க என்னென்ன வகை செடிகள் இருக்குது, மற்ற இடங்கள்ல வாங்குறதுக்கு என்ன விதமான ஒரு லாபகரமா இருக்கும் அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஏதாவது இணையதள முகவரி ஏதாவது இருக்குமா, நம்ம அங்க போய் பாக்குறதுக்கா பதிலு அந்த விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாமா, என்னைக்கு அலுவலகம் விடுமுறையா இருக்கும், அல்ல எல்லா நாளும் போய் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி 1008 சந்தேகங்கள் எழுதுனா நிவர்த்தி பண்ணுங்க.
0: இப்போ வந்து நமக்கு இங்கே விலை போகக்கூடிய செடிகள் பார்த்தீங்கன்னா மா, கொய்யா, சப்போட்டா, எலும்பிச்சை, பலா இருக்கு. அப்புறம் வந்து மர வகைகளில் பார்த்தீங்கன்னா தேக்கு, புங்கம், புன்னை, பூவரசு, மகாகனி, வேங்கை. இது இல்லாமல் காய்கறி நாற்றுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரியும் மிளகாயும் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு
1: பூ வகைகளில்
0: வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்லிகை இருக்குது, இப்போதான் ரோஸு, பிச்சி இதெல்லாம் நீ

0: அடுத்த மாதத்தில் ரெடி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது போக வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அடுத்த மாதத்தில் அதுவும் உங்களுக்கு விற்பனைக்கு எல்லாமே தயாராகிட்டுருக்கும்.
1: இப்ப தனியார் நர்சரியில போய் அங்க எவ்வளவு விலைனாலும் வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்களா? உங்களுடைய செடியினுடைய தரம் குறைவுன்னு நினைக்கிறாங்களா, அல்லது வாங்காமலே அப்படி ஒரு ஐயப்பாட்டுக்கு வராங்களா?
0: பிரைவேட் நர்சரியில உங்களுக்கு வந்து ரேட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நர்சரியோட ஒரு 50% இல்லை 100% உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும், இரட்டிப்பா தான் இருக்கும். இப்ப எங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வகைகள் மட்டும் இப்ப ரேட்டு கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்ப பலால வந்து சித்து, சங்கரா, வியட்நாம் இயர்லி, அப்புறம் வந்து டேங் சூர்யா, இந்த மாதிரி 4 ரகங்கள் மட்டும் ஒரு 250 ரூபாய்க்கு வச்சு விற்கிறதுக்கான நம்ம ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்து இப்போ ஓராண்டுக்கு மேலே உள்ள செடிகள் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா கவர் வந்து பெருசாக மாற்றி உங்களுக்கு அது 3 அடிக்கு மேலே உள்ள நடவுக்கு ஏற்ற மாதிரி செடிகளாக பார்த்து தயார் நிலையில் உள்ளது. அது மட்டும் ஒரு சில ரேட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
1: கூடுதலாக இருந்தாலும் கூட வரக்கூடியவங்களுக்கு கூடுதலான செய்திகளை திறந்த புத்தகமாக சொல்லி கொடுக்குற மாதிரி அதுக்கேற்ற அலுவலர்கள் இருக்காங்களா, அல்லது அனுபவபூர்வமாட்டே நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொன்னாலே ஓரளவு சரியாக இருக்குங்கிறீங்களா?
0: இப்போ நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து ஒரு சில பேர் ஆட்கள் இருப்பாங்க, அவங்க ஏற்கனவே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அதில் வந்து தேர்ச்சி பெற்று அனுபவம் இருக்கு. அதனால நமக்கு வந்து வருஷம் வருஷம் ஏதாவது ரேட்டு மாறுச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தகவல் தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும்னா நீங்க வந்து ஆபீஸ்லயும் உங்களுக்கு வந்து விசாரிச்சுக்கலாம், அதுல வந்து விலை பட்டியலும் இருக்கும்.
1: சரிங்க சார், ஒருவர் வந்து நான் இப்ப தான் ஒரு 10 ஏக்கர் தரிசா கிடக்கக்கூடிய இடத்தை சீர்படுத்தி மர வகைகள் வைக்க போறேன், ஆனா எனக்கு அதுக்கேற்ற வேலையாட்கள் இல்ல, உங்களுடைய பண்ணையிலிருந்தே எனக்கு ஒரு 3-4 வேலையாட்களை அனுபவபூர்வமானவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்களா, எனக்கு வந்து அதை செடியை வச்சு தருகமாயான ஒரு நடைமுறையை செய்து தரலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வழி இருக்கா?
0: இப்ப நம்ம கிட்ட வேலையாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர்கள் இருக்காங்க. அதுல வந்து பெர்மனன்ட்ல ஒரு 20 பேரும் தற்காலிக பணியாளர்களாக ஒரு 30 பேர் இருக்காங்க. அதுல அந்த பெர்மனன்ட் ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 15 வருஷம் சர்வீஸ்ல இருந்தவங்க தான், அதுக்கப்புறம் தான் பெர்மனன்ட் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வார விடுமுறை வந்து ஞாயிற்றுக்கிழமை உண்டு. அந்த மாதிரி நாட்கள்ல இந்த மாதிரி நமக்கு வந்து விவசாயிகள் வெளியிலேருந்து வரும்போது செடி வாங்கிட்டு நடவுக்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இவங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இங்க தேர்ச்சி பட்டனால அவங்களுக்கு வந்து ஒரு எளிதா இருக்கும். அவங்க வார நாட்கள் விடுமுறை அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்கள லிங்க் பண்ணி விடும்போது அவங்க நேரடியாக போய் நட்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும், அதையும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க.
1: சரிங்க சார், இப்போ சப்போட்டாவை பொறுத்தளவில் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க, ஆனால் அது வந்து 1 சென்ட் 2 சென்ட் முழுங்குற மாதிரியான தன்மையில் சில தோட்டங்களில் கூட நான் பார்க்குறேன். இல்லை அந்த மாதிரி போகாமல் ஒரு 1/2 சென்ட் 1/4 சென்ட்லேயே அது பலன் எடுக்க மாதிரி ஏதாவது தொழில்நுட்பங்கள் உண்டுமா?
0: இப்போ வந்து சப்போட்டாவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால், ஓவல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PKM 1, 2, 5 அது வந்து 5 ரகங்கள் இருக்குது. அது இல்லாமல் கள்ளிப்பட்டி இந்த மாதிரி ஒரு 7-8 ரகங்கள் சப்போட்டாவில் உண்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் இந்த கவாத்து முறையை பயன்படுத்தாமல் அவங்க அப்படியே விடுறனால தான் உங்களுக்கு வந்து ஏக்கர் கணக்கில் நிறைய பரவி இருக்குது. பக்கத்தில் உள்ள மரமும் அதுவும் வந்து ஒன்றிணைஞ்சு அது வந்து காய்க்க முடியாத ஒரு தன்மைக்கு போய் போயிடுது. நீங்கள் வந்து அது வருடந்தோறும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது காய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டாவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியாது, ஏன்னா வருடந்தோறும் காய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு காய் நீங்கள் வந்து பறிக்க பறிக்க அந்தந்த கிளைகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் பட்சத்தில் வந்து கவாத்து வந்து உங்களுக்கு இதுக்கு டைம் வந்து கரெக்டா சப்போட்டாவுக்கு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது. மா நெல்லி மாதிரி இது வந்து வருடந்தோறும் உங்களுக்கு வந்து காய் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு சப்போட்டா வந்து பாத்தீங்கன்னா பூ எடுத்து காய் பிடிச்சு நமக்கு அறுவடை பண்றதுக்கே ஒரு 250-300 நாள் ஆகும். அதனால நீங்க வந்து காய் பறிக்க பறிக்க உங்களுக்கு தேவையற்ற கிளைகள் வந்து
1: கை வைக்கணும்.
0: முதல் காய் வரதுக்கே உங்களுக்கு நட்டதுல இருந்து ஒரு 2.5-3 வருஷம் ஆகும் வரதுக்கு. நீங்க அது வந்து ஒரு 10-15 அடி ஹைட்ல வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். தேவையற்ற கிளைகள் வந்து அகற்ற வேண்டும். இதெல்லாம் பக்கவா பண்ணீங்கனாலே உங்களுக்கு சப்போட்டா வந்து நார்மலா வந்து காய்க்க தொடங்கிடும். அது போக உங்களுக்கு தேவையான இடுபொருட்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி இது வந்து இதுக்கு வந்து அவ்வளவு தேவைப்படாது, இதுவும் நல்ல வறட்சியிலையும் வரக்கூடியது.
1: குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் அதுவும் எங்க பண்ணையை பொறுத்தளவில் எங்களுக்கு பட்ஜெட் அப்படிங்கிற அடிப்படையில இவ்வளவு செடி வித்து தீரணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க மேல இடத்துல இருந்து. ஆனா நாங்க எதிர்பார்த்ததை விட மேலா வித்து வெற்றியா போயிட்டு இருக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா நமக்கு வந்து வருடந்தோறும் வந்து எல்லாத்துக்கும் இலக்கு எல்லா பண்ணைகளுக்கும் உண்டு. இவ்வளவு செடிகள் வந்து விற்கணும், இவ்வளவு ரூபாய்க்கு வந்து வருவாய் வந்து கொண்டு வரணும், ஏன்னா அதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ தோட்டக்கலைகள் எல்லாமே மீட்கப்பட்டிருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து வருடந்தோறும் வந்து நேரடி விற்பனை மூலயமா ஒரு ஆவரேஜாக 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரைக்கும் சேல் ஆகுது. இது வந்து மற்ற பண்ணைகளை விட கொஞ்சம் கூடுதல் தான். கடந்த 2-3 ஆண்டுகளாக வந்து கன்னியாகுமரி பண்ணை தான் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து நேரடி விற்பனையில் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கு. அது வந்து எதனாலனா அவங்க வந்து செடிகளோட அந்த தன்மையை பார்த்து மற்றவங்க வந்து பகிரன் மூலயமாகவும் அது வந்து வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 எல்லா வகையான செடிகள் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது ஆர்டர் பேசிஸ்லயும் நமக்கு வந்து அது போட்டு கொடுத்து செடிகளை வந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சில செடிகளுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லும் போது அது மகசூல் ரீதியா உள்ள நாட்கள் தான் சார். நம்ம பாட்டு அந்த மாய் மரத்தை அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அதனால மகசூல் இழப்பு தான் ஏற்படும், புதுச்செடியை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய அனுபவத்துல எவ்வளவு நாட்களுக்குள்ள திருப்பி புதுப்பயிரா நடவு செய்யறது நல்லதுங்கிறீங்க?

0: இப்போ மாமரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து எல்லாமே ஒட்டு செடிகள். அதனால் உங்களுக்கு வந்து பலன் வந்து குறைஞ்சது ஒரு 30 ஆண்டுகள்லேருந்து 40 ஆண்டுகள் இருக்கும். அதுக்கும் கூடுதலும் இருக்கும் ஒரு சில ரகங்கள். நீங்கள் அதை வந்து புதுசாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு மெத்தட் இருக்குது, அது வந்து வெஜ்ஜி கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து பழைய மரத்தை வந்து புதுப்பிக்கிறது. ஒரு 2லேருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வருடம் ஆகிடு, ஒரு 50 வருடம் 60 வருடம் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காய்க்கிறது வந்து சுத்தமாக இல்லாமல் போகிற பட்சத்தில் அந்த மரத்தை வந்து ஒரு 3 அடிக்கு மேலே, கீழேருந்து 3 அடிக்கு மேலே கம்ப்ளீட்டாக வெட்டி அதுல வந்து நமக்கு வந்து வேற உங்களுக்கு என்ன ரகங்கள் தேவை இருக்கோ அந்த குச்சிகள் வந்து பார்த்து எடுக்க வேண்டியது இருக்கு. எடுத்து அதை வந்து அந்த வெட்டின மாமரத்தில் அதை லைட்டா கொஞ்சம் பிளக்க வேண்டியது இருக்கும். இதுல வந்து நீங்க அந்த குச்சியை ஊனினீங்கன்னா அது வந்து புதுசா அடுத்த ரகங்கள் வந்து நமக்கு வந்து காய்க்க தொடங்கிடும். இது வந்து நமக்கு வந்து நமக்கு
1: புது நுட்பம் ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா அவங்க அந்த பண்ணை உரிமையாளர்கள் உங்களை வந்து கேட்டு அந்த நுட்பத்தை சொல்லி கொடுக்கும்.
0: கண்டிப்பா நாங்க இப்ப வந்து எடுத்துக்காட்டுக்கு பங்கனப்பள்ளி களப்பாடு ஏற்கனவே அவங்க போட்டு இதாயிருக்கு. இப்ப அதே ரகங்கள் திருப்பி அவங்களுக்கு வேணும்னா வேற பக்கத்துல அவங்கள்ட்ட ஏற்கனவே மரம் இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற அந்த சயான்கிற ஒரு குச்சியை வந்து எடுத்து அவங்க வந்து திருப்பி அங்கேயே வந்து ஒட்டு கட்டலாம் அவங்க பழைய மரத்துல. இல்லைன்னா வேற எங்கேயாவது அவைலபிள் இருக்கும், அது வந்து சோர்ஸ் மெட்டீரியல் வந்து பியூரா இருக்கணும், அது தூய்மையா இருந்தாதான் நமக்கு வந்து அந்த ரகங்கள் கிடைக்கும். இது வந்து நிறைய இடத்துல இப்ப வந்து பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய ஒரு 50-60 வருஷம் மரம் ஆயிடுச்சுன்னா கீழே வந்து அதோட வேர்கள் வந்து நல்ல ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும், கீழே வந்து மண் அதிகமா இருக்கும், நீங்க தோண்டி எடுத்து அதை இது பண்றதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும், ஆட்கள் அதிகமா தேவைப்படும். இது வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே அது நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டான மரம் இருக்கிறனால நீங்க புதுசா அதுல வந்து புதுமையான ரகங்கள் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். 2-3 ரகங்கள் கூட அதுல நீங்க வேணும் நடலாம்.
1: உங்க அலைபேசி ஒன்று சொல்லலாமா?
0: 63 79 12 33 63 79 12 33
1: இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா பதில் கச்சிதமா கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அல்ல அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டா ரொம்ப வசதியா இருக்கும் அப்படிங்கிறீங்களா?
0: இப்ப வந்து எங்களுக்கு வந்து 24 நேரமும் சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா குரூப் ஏ குரூப் பி ஆபீசர்ஸ் எல்லாமே எனி டைம் கால் பண்ணா நம்ம வந்து எடுக்கணும். நீங்க காலையில 7 மணிக்கு அப்புறத்துல இருந்து ஈவினிங் ஒரு 7:30 8 மணி வரைக்கும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். எந்த ஒரு டவுட்னாலும் நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரேன்.
2: இதுவரை கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்கள் பங்கு பெற்ற தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
4: அமுத சுரபி.
2: இதில் நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல்.
5: ஓய் கடக்காரர, இந்த துண்டு பிரகாரம் எல்லாத்தையும் போடும். என்னது கூட்டமா இருக்கா? என்ன ஓய் கேக்குறு? தந்த துண்டுல என்னெல்லாம் இருக்கோ அதை போடும். நெல்லிக்காய் வேணுமணி கேக்கறா? சே, அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டே. நம்ம எழுதியிருக்க துண்டுல அளவு வேற குறைச்சு போட்டுறப்படாத.
1: தம்பி, ஒரு 2 கிலோ நெல்லிக்காய் நிறத்து தாங்கப்பா. என்னது இவ்வளவு கூட்டம் இருக்க இடத்துல அவசரப்படுறீங்களா? ஏய், என் முகத்தை பாரு. ஏன், 4 வருஷமா வாங்கிட்ட தானப்பா பொருட்கள் வாங்கிட்டு.
5: அண்ணம் இல்லையா,
1: கொஞ்சம் மின்னுகுட்டி தரக்கூடாதா?
5: என்னப்பா,
1: சாமான வாங்க வந்தையா?
5: ஆமனே ஆமனே, நான் ஒரு 18 வகை லிஸ்ட் குடுத்திருக்கே.
1: தம்பி, 2 கிலோதான்ப்பா, 2 கிலோதான்.
5: ஏடே என்னன்னு, நெல்லிக்காய் மட்டுமா வாங்க வந்தீங்க? இந்த கடையில பாருங்க என்னென்ன பழங்கள் கலர் கலரா இருக்கண்ணே.
1: கலர் கலரா இருக்கா? அப்பா, இத வாங்கி சாப்பிட்டு தான் நீ இப்படி இருக்கியா? அண்ணனை பாரு, எவ்வளவு கெத்தா இருக்கேன்.
5: ஏய், நெல்லிக்காயில ஏதோ சத்து இருக்கும் போல இருக்க.
1: தம்பி, நெல்லிக்காய் உன் லிஸ்ட்ல இருக்கா இப்படி?
5: ஏனே என்னென்ன, நீங்க அந்த காலத்திலே இருக்க மாதிரி.
1: ஏ, நெல்லிக்காய் இல்லைன்னு பெருமிதமா சொல்றியப்பா. நெல்லிக்காயினுடைய தன்மை உனக்கு ஏதாவது தெரியுமா?
5: ஓஹோ, இப்ப எல்லாம் விஷயம் தெரியுது. இவர் இந்த மாதிரி ஆகாரங்களை சாப்பிடறதுனாலதான் நமக்கு வயசு 32 ஆகுது, அங்கங்கே நரமுடி வருது. இவருக்கு எத்தனை வயசுனே தெரியல, ஒரு நரமுடி வந்திருக்கா. இவர் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடறதுனாலதான் இப்படி இருக்காரு போல இருக்கு. இவரை இன்னைக்கு உடவே கூடாது. எப்படியாவது இந்த நெல்லிக்காயில உள்ள சத்துக்களை பத்தி தெரிஞ்சே ஆகணும்.
1: ஏ, என்னப்பா நெல்லிக்காய் நேரத்து போடுற? 4 நெல்லிக்காய் பைய விட்டு கீழே விழுந்துட்டு பாரு. எடு எடப்பா.
5: மனுஷரை பாரு, ஒரு 4 நெல்லிக்காய் கீழே விழுந்துட்டான். என்ன நில நிக்காரு? ஏனே ஏனே ஏனே, இங்க வாங்கனே. நெல்லிக்காயினுடைய முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே.
1: வைட்டமின் சி, நார்ச்சத்து, இதெல்லாம் வந்து நெல்லிக்கனியில கூடுதலா இருக்குதுப்பா. இயற்கை தந்த வரப்பிரசாதம் அப்படின்னு கூட நெல்லிய சொல்லாம.
5: ஏனே, நான் ஒண்ணு கேப்பம்னே, தப்பா நினைக்காதீங்கண்ணே.
1: என்ன தப்பா கேட்க போற? அப்படி என்ன என் தம்பி கேட்க போற? கேளு பாப்போம்.
5: ஏனே, உங்க முடி அப்படியே அடர்த்தியா கருகருகருன்னு இருக்கண்ணே, எப்படிண்ணே?
1: ஏய், முடிய பத்தி கேக்கணும்னா இவ்வளவு முடிய புடிச்சு இழுத்தாப்பா கேப்ப?
5: ஏனே, ஏதாவது

0: காயம் பூசி இருக்கீங்களான்னு பார்த்தோம்னே.
1: நீ என்ன காய்கறிகள்லாம் அங்க வாங்கின, நான் என்ன வாங்கியிருக்கேன், இதுல இருந்து தெரியாண்டாமா? முடிய வந்து அடர்த்தியா வைக்கக்கூடிய தன்மை, நம்மளுடைய தோலை வந்து சுருக்கம் இல்லாம வைக்கக்கூடிய தன்மை.
0: ஏய் அடிச்சுல பேசாரு மனுஷன், இங்க கடை பக்கமா வந்து நின்னேதான் உண்டு. கடைக்காரனே ஒரு மூணு மூணு பச்சிய வச்சு சட்னியும் கூட வச்சு கொண்டு வந்துட்டானே, என்னப்பா இது? மலைக்குன்னு ஒரு இடத்துல ஒதுங்கினா காசு கேக்குற மாதிரில இருக்கு.
1: ஏய்

0: காசு கேட்கற மாதிரில இருக்கு.
1: ஏய், ஏன்பா கடைக்காரன சத்தம் போடுற? உனக்கு நெல்லிக்காய் பத்தி தகவல் சொல்லணும் இல்ல? ஏன் ஒரு அச போட்டுக்கிட்டே அப்படியே சில தகவல்களை சொன்னா உனக்கு நல்லது தானே? சுக்காப்பியாப்பா.
0: ஏய், அடுத்து சுக்காப்பிக்கு வழி போட்டார.
1: தம்பி, நெல்லிய பொறுத்த அளவுல ஆரஞ்சு பழத்தை விட வைட்டமின் சி அப்படிங்கறது கூடுதலா இருக்க. இளமையா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா நெல்லிக்காயை சாப்பிடலாம.
0: ஏய், இவர் இப்படிதான் சாப்பிடுவார் போல இருக்கு.
1: பார்வை துல்லியமா தெளிவா தெரிகிற மாதிரியான தன்மையை ஏற்படுத்தக்கூடியது இந்த நெல்லிக்காய்ல.
0: ஏனே ஏனே, நீங்க சொல்றத நான் அலைபேசியில ஒன்னு பதிவு பண்ணிக்கிட்டுமானே?
1: தம்பி கையில பச்ச வச்சிருக்க, சட்னி ஊத்தி தந்திருக்கான். நீ என்ன கையே வைக்கல? அந்த மூணு பச்சை இந்த பக்கம் வை.
0: ஏ அப்பா, இருக்கு வயர் எங்கதான் வச்சிருக்காரோ தெரியல.
1: நெல்லிக்காவை கொண்டுட்டு போய் ஆவில வச்சு நம்ம சாதா இடியாப்பம், குழுக்கட்டை, இலப்பணியாரம் இந்த மாதிரி அவிப்போம் பாத்திருக்கியா?
0: ஆமா.
1: அதே மாதிரி ஒரு தன்மையில இந்த நெல்லிக்காவை அவிக்கணும், ஆவில அவிக்கணும். அதான் முக்கியம்.
0: புரியுதுனே?
1: ஆவில அவிச்சிட்டு வீட்டுக்குள்ளயே அந்த மின்விசிறி காத்திருக்கு பாரு.
0: ஆமா,
1: அதுல அப்படியே உலர்த்தணும்பா. உலர்த்தக்கூடிய தன்மையில அந்த தண்ணி பூரா வெளியாயிரும். ஒரு நாள் அப்புறமா தேன் இருக்கு பாரு.
0: ஆமா,
1: ஒரு பாட்டில் தேன், இயற்கை தேனை அப்படியே ஒரு வாளியில ஊத்திட்டு இந்த அவிச்சு வச்சிருக்க நெல்லிக்காவை கொட்டையை கூட எடுக்கணும்னு கிடையாது, அப்படியே உள்ளுக்கு போட்டு வச்சிரு. 15 நாட்களுக்கு பிறகு தினசரி ஒண்ணு அதிகாலை வேளையில சாப்பிடு.
0: ஏ அப்பா, எவ்வளவு விஷயத்த சொல்றாரு! ஒரு சின்ன நெல்லிக்காவை பத்தி கேட்டேன், அதுக்கு எவ்வளவு விளக்கம் தத்ரூபமா சொல்றாரு.
2: அமுத சுரபியில் இதுவரை
1: நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல் கேட்டீர்கள்.
2: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
1: இதில் பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள் தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள்.
4: குறைஞ்சபட்சம் ஒரு மானியத்துக்கு 1 ஏக்கர் இருந்தா போதும். 1 ஏக்கருக்கு வந்து மல்பெரி நடவு மானியமா 45,000 கொடுக்கணும். இது வந்து முதல்ல அவர் கையில இருந்து தான் போட்டு செய்யணும். அதுக்கப்புறம் வந்து ஷெட்டு, இதுக்கு வந்து 1,000 சதுரடியில ஷெட்டு கட்டணும். புழு வளர்ப்பு மனை, அந்த மனைக்கு வந்து நம்ம கொடுக்கற மானியம் 2,43,750 ரூபாய். அது மட்டும் இல்லாம புழு வளர்ப்பு செய்யற விவசாயிகளுக்கு வந்து உபகரணமா 50,000 மதிப்புள்ள மெட்டீரியலா கொடுக்கறோம்.
2: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
5: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
3: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
6: வேளாண் பெருமக்களை, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கீலகிருஷ்ணன் புது எஸ் ஜாய் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி வேளாண் உட்கட்டமைப்பு நிதி உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். மீனவர்களுக்கான அடையாள அட்டை குறித்த தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடியாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும், ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளாா்.

0: தூத்துக்குடி கடற்பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவு பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், se.census.gov.in என்ற இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பதிவு செய்து கொண்ட பின் 11 இலக்க எண் கைபேசி எண்ணுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முதல்கட்ட கணக்கெடுப்பு மேற்கொள்ள வீடுகளுக்கு வரும் அலுவலர்களிடம் இந்த 11 இலக்க எண்ணை தெரிவித்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 160,000 பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு சுந்தரேஷ் பாபு கூறினார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மனம் பறக்கும் நேரம் 8:05. மனதை பட்டாம் பூச்சி என வட்டமிடும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆரம்பமாகிறது பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை. ஆமியர்களே, இது நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் நேரம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தொடர்பு எண்கள் 0

0: 6562 அப்படிங்கிற நம்ம குமரியின் மோன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். உங்களுக்காக ஒரு மொபைல் நம்பர் வச்சிருக்கிறோம், சொல்றோம், 8903250309. இந்த எண்களில் அழைத்து உங்கள் திறமைகளை, பாட்டு பாடும் திறமை, பேசும் திறமை, கவிதை சொல்லும், திருக்குறள் சொல்லும், இப்படி எத்தனையோ உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் பட்டாம்பூச்சியை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: முகஸ்திகா.
0: என்ன பேருமா?
1: முகஸ்திகா.
0: முகஸ்திகா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: பாலப்பழம்.
0: பாலப்பழத்துல இருந்து பேசுறீங்களா? இப்ப என்ன படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்களாமா? ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே, நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் சொல்லுங்க, கேக்குறோம்.
1: மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் கிண்ணமணி வாத்து.
0: வாவ், சூப்பரான அழகான வாத்து பாடல் பாடிட்டீங்க. வாத்து பாத்துருக்கீங்களா? வாத்து எப்படி கத்தும்? கூ கூனு கத்துமா? நீங்க பார்த்த வாத்து கூ கூனு கத்துச்சா? முகஸ்திகா, அழகா பாட்டு பாடுனீங்க. இது மாதிரி நிறைய பாட்டு வருங்காலத்துல பாடுங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. மழலை மொழி கேட்கும் போதே ஒரு பேரானந்தம் தான் இல்ல?
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
0: நேரம் இப்போது 8:09. குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்முடைய இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி. வணக்கம். வணக்கம். வணக்கம். டிராவல்லே பறந்து வரும் பட்டாம்பூச்சி, யார் இங்கிருந்து? எந்த ஊருமா?
7: மணக்குடியிலிருந்து வினீஷ்.
0: வினீஷ், மணக்குடி அப்படிதானமா?
7: ஆமா.
0: ஓகே, உங்க ஊர்ல பயங்கர காத்து அடிக்குதா?
7: ஆமா.
0: சரி, ஓகே. கடல் பக்கமா இருக்குதா?
7: ஆமா.
0: ஓகேமா, என்ன படிக்கிறீங்க?
7: 4th ஸ்டாண்டர்ட்.
0: சரி, ஓகே. நிகழ்ச்சியில எங்களுக்காக இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
7: கதை.
0: கதை சொல்ல போறீங்களா? சரி, ஓகே. சூப்பரா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருங்க பாப்போம்.
7: ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சா? அப்போ காட்டுக்குள்ள எல்லா மிருகத்தையும் வந்து சாட்டு சாப்பிட்டு போச்சான். அப்போ எல்லா மிருகங்களும் ஒரு முடிவு எடுத்துச்சான்.
0: என்ன முடிவு?
7: இனி எல்லா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்னா போய் அதுக்கு நிறைய இருக்கலாம், இல்லட்டா எல்லா மிருகங்களும் செத்துருவோம் அப்படின்னு முடிவு எடுத்துச்சான்.
0: அச்சச்சோ. அப்புறம்
7: அதுக்கு முகம் தண்ணில தெரிஞ்சான்.

0: அப்புறம் சிங்க கிட்ட போச்சான்.
1: ம்,
0: போய் சொல்லிச்சான், சிங்கராஜாவே உங்களை போல இன்னொரு எதிரி நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி சொல்லிச்சான்.
1: ம்,
0: உடனே யாரு அந்த எதிரி நான் பாக்கட்டும் அப்படி சொல்லிச்சான்.
1: ம்,
0: அவனு முயலு அந்த கிணத்து கிட்ட கூட்டிட்டு போச்சான்.
1: ஓகே,
0: கிணத்து விழுந்து பார்த்த உடனே அந்த அந்த சிங்கத்தோட முகம் தண்ணியில தெரிஞ்சிச்சான்.
1: ஓகே,
0: இந்த சிங்கம் தண்ணியை பார்த்து கடிச்சிச்சான்.
1: ஓ சூப்பர், ஓகே ஓகே.
0: பதிலுக்கு அந்த சிங்கம் தண்ணியை பார்த்து கடிச்சிச்சான்.
1: ஓகே, அதனால அடுத்த மிருகங்கள்லாம் அப்போ ஜாலியா இருந்திருக்கும் அந்த முயலோட புத்திசாலித்தனத்தால், அப்படிதானே?
0: உடனே இது கோபத்துல தண்ணிக்குள்ள பாஞ்சிடுச்சு,
1: தண்ணிக்குள்ள பாஞ்சிடுச்சு, அதனால அது உயிரை விட்டுடுச்சு. ஓகேம்மா, அழகா கதை சொன்னீங்க, நன்றி.
0: நன்றி.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை.
3: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
1: பட்டாம்பூச்சி சிறுவர் நேரலை நிறைவு செய்ய வரும் பட்டாம்பூச்சியை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? கோபிகா, என்ன சொல்ல போறீங்க
6: இன்னைக்கு?
1: சொல்லுங்கம்மா. முடியுமா? முடியாது இல்ல, அழகான ஒரு கடி ஜோக் சொன்னீங்க, சூப்பரா இருந்துச்சு. நன்றி கோபிகா, நன்றி. குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை குட்டி சுட்டீசுகளுக்கும் அவர்களை ஊக்குவித்த பெற்றோர் ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
7: Today's parliament proceedings read by Reshma Tiwari. First from the Lok Sabha. The writer is Asim Kamal from PTI. Proceedings in the Lok Sabha were disrupted today due to an uproar by opposition members over the NEET question paper leak case and the police action against protesting students in Delhi. The house was adjourned twice before being finally adjourned for the day. For the second consecutive day of the monsoon session, neither question hour or zero hour could take place, nor could any other significant legislative business be transacted. When the lower house met at 11 a.m, Speaker Om Birla initiated question hour. However, members from opposition parties, including the Congress, began creating a ruckus while raising their demands. The Speaker appealed to the opposition MPs, who were shouting slogans near the well of the house, to allow question hour to proceed. He urged the opposition MPs to cooperate in conducting

நேரம் இரவு 8:30. குமரியில் இருந்து இமயம் வரை ஒலிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

குமரி பண்பலை 101 மெல்லிசை ராகங்களோடு இணைவோமா திரை இசையில். ஆம் நேயர்களே, குமரி பண்பலை 101.9 மணி வரை கேட்டு ரசிப்போம் மெலோடி பாடல்கள். என்னில் மறைத்து வைத்த யாவும் என்னை மறந்து கடந்தே செல்கிறதே. வருவது ஜெயம் கொண்டான் திரைப்பட பாடல், வித்யாசாகர் இசையில், ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249684 8

0: விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 044249684458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேரம் இப்போது 8:36. குமரி பண்பலை 101 இது மெல்லிசை ராகங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரை இசையில் நம் காதல் வரைய என்ன வர்ணம் தேவையோ வருவது அன்பே சிவம் திரைப்பட பாடல். வித்யாசாகர் இசையில் விஜய் பிரகாஷ், சாதனா சர்க்கம் குரல்களில்

குமரி பண்பலை 101.1 பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். உங்க விருப்பமான பாடலை நம்ம குமரி எஃப்எம்ல நீங்களே கேட்டு ரசிக்க வேண்டுமா? அப்படின்னா உங்களுக்கான நேரம் தான் இன்றவு 10:05. நிலாமுற்றம் நேரலை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆமாங்க, நிலாமுற்றம் நேரலையில உங்க விருப்பமான பாடலை உங்க விருப்பமான நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உடனே உங்க போன் இல்லனா நோட் எடுத்துக்கோங்க, நாங்க சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 10:05 நமக்கு டயல் பண்ணுங்க. நம்ம குமரியின் முன்னிணைப்பினான 04652 பயன்படுத்தி 2602440 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இன்றிரவு சந்திக்கலாம் நிலாமுற்றம் நேரலையில். நேரம் இப்போது 8:42. மெல்லிசை ராகங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அடுத்ததாக வருவது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்பட பாடல். ஷியான் ரோல்டன் இசையமைத்து சைந்தவியுடன் இணைந்து பாடிய பாடல் என் உயிரின் மெல்லிசையே என்னில் முழுவதும் கலந்தாயடி.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

குமரி பண்பலை நூற்று ஒன்றில் திரை இசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரை இசையில் இனி வருவது மாமன்னன் திரைப்பட பாடல். ஏ ஆர் ரகுமான் இசையில் விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடல் நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சம் தஞ்சம் தாராயோ.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
0: நேரம் 8:55. இது குமரி பண்பலை 101 மெல்லிசை ராகம் திரை இசையின் நிறைவு பகுதி. திரை இசையை நிறைவு செய்ய வருவது பிச்சைக்காரன் திரைப்பட பாடல். விஜய் ஆண்டனி இசையில் சுப்ரியா ஜோஷி பாடிய பாடல். என்னை அறியாமல் ஏதும் புரியாமல் என்னில் முழுவதும் கலந்தாயே.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நிலவின் ஒளியில் தவழும் நேரம் 9:21. குமரி பண்பலை 101 இது இனிய இரவு கானம். வாழ்வில் சுகமான நினைவலைகளை தர வருகின்றது வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன் குரலில் அன்பு திரைப்பட பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி

ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் இப்போது 9:27. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இனிய இரவு கானம். எட்டியிருக்கும் உறவை கிட்ட கொண்டு வர வருகின்றது யுகபாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் கார்த்திக் கல்யாணி நாயர் குரலில் ஏம்டன் மகன் திரைப்பட பாடல்.

உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் என்னெல்லாம், மெலோடியா, சூப்பர் ஹிட்டா, ஃபாஸ்ட் பீட்டா இப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட ஆவலாக இருக்கிறோம். ஆமாங்க, உங்கள் விருப்ப பாடலை உங்கள் விருப்பமான நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். அதற்கான நேரம் தான் இன்றிரவு 10:05 நிலா முற்றும் நேரலை. நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்காக நீங்கள் அழைக்கலாம் 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னிணைப்பை பயன்படுத்தி 2602240 என்றேனிலோ, 2907722 என்றேனிலோ, அல்லது 8903257309 என்றேனிலும் நீங்கள் அழைக்கலாம். உங்கள் விருப்ப பாடல்கள் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். அப்புறமா உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சிறு கால இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் வேண்டுகிறோம். நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 திரை இசையில். திரை இசையில் நிலாவட்டமாய் மனதை சுற்ற வருகின்றது தேசிங்கு ராஜா திரைப்பட பாடல். டி இமான் இசையில், பி உன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரல்களில்.

0: என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: நேரம் இப்போது 9:39. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இனிய இரவு கானங்கள். நிலா காயும் நேரம் மனதில் உலா வருகின்றது இளையராஜா இசையில் மனோ எஸ் ஜானகி பாடிய செம்பருத்தி திரைப்பட பாடல்.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.

9:45 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலிக்கும் அறிப்பான்பலை 101 திரை இசையல். இனிய இரவு கானம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரை இசையில் இனி நிலவின் அழகை வர்ணிக்க வருகின்றது இளையராஜா இசையில் கே ஜே ஏசுதாஸ் பாடிய இதயம் திரைப்பட பாடல்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: இனி இரவு கானம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குமரி பண்பலை 101 நேரம் இப்போது 9:51. வானிலவை வாசல் கொண்டு வருகின்றது இளையராஜா இசையில் கே ஜே ஏ சுதாஸ் கே சித்ரா பாடிய கல்யாணத்தின் நிலா திரைப்பட பாடல்.

0: இனிய இரவு கானம் கேட்டு ரசித்தோம் குமரி பண்பலை 101
1: இந்த கைகள்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
1: நிலா தன்னொளி வீசும் நேரம் 10 மணி 1 நிமிடம்.

0: உங்கள் விருப்ப பாடலை கேட்கும் நேரம். உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றொரு எண் 290722. இதோடு நம் குமரியின் முன்னிணைப்பினான 04652 பயன்படுத்துங்க. உங்களுக்கான அலைபேசி எண் 890-325-7039. இந்த எண்களில் அழைத்து உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல்கள் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சிறு கால இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். குமரி பண்பலை 101 இது நிலாமுற்றம் நேரலை. நான் ஆர்ஜேடி ஜெபின் நிக்ஸ்லேன். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம் நிலாமுற்றம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் நேயர் யார் எங்கிருந்து?
1: புள்ளிநகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் ஐயா, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க.
1: படம் செந்தூர பாண்டி, தமிழர் வாழின் பாடலுக்கு இசை தேவா பண்ணது. செந்தூர பாட்டு,
0: இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ? எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே, கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

இரவின் இனிய தோழியாய் தோழனாய் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். தேய்ந்தாலும் மீண்டும் வளரும் உன் அழகு தோல்விக்கு பின்னும் வெற்றி உண்டு என்பதை எனக்கு கற்பிக்கும். இந்த நிலாரசிகரின் வரிகளோடு ஆரம்பமாகிறது இன்றைய நிலாமுற்றம் நேரலை. ஆம் நேர்களே, இது உங்கள் நேரம்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: இன்று இனிமையாய் வாழ்வில் நன்மையாய். இது குமரிப்பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் இப்போது 10:10. இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? சுப்லட்சுமா. என்ன பாடல் இன்றைக்கு விரும்பி கேட்க போறீங்க? பாசமான ஒரு பாடல். சொந்த பந்தங்கள்னா ரொம்ப பிடிக்குமா? ஓகேமா, ஓகே. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். வளைத்ததற்கு நன்றிமா.
3: நன்றி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: நேரம் இப்போது சரியாக 10:15. நிலவின் மடியில் இணைந்திருக்கிறோம். குமரி பண்பலை 101 திரை இசை நிலா முற்றம் நேரலையில். ஆமாங்க, உங்க விருப்பமான திரை இசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம குமரி எஃப்எம் 101. ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கிற உங்களோட விருப்ப பாடலை நீங்க நம்ம குமரி எஃப்எம் 101 கேட்டு ரசிக்கணுமா, அப்போயும் வெயிட் பண்றீங்க, உடனே போன் எடுங்க. 04652 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ, 2907222 என்ற எண்ணிலோ டயல் பண்ணுங்க. இல்லனா 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் டயல் செய்யலாம். உங்கள் விருப்பமான பாடலை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். இப்போ நீங்க கேட்டு ரசிக்கலாம். நாளை காலை 9:02 நம் குமரி பண்பலை 101 வளம்பெறும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலையிலும் நீங்கள் இந்த எண்களை பயன்படுத்தி உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். சோ நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் நேரை சந்திக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: நாகர்கோயில் இருந்து நவப்ரியா.
1: நவப்ரியாமா, என்ன பாடல் கேட்க போறீங்க இன்றைக்கு நிகழ்ச்சியில? கண்டிப்பாமா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
2: நன்றி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 2330666

0: குமரி பண்பலை 101 இது நிலாமுற்றம் நேரலை. நேரம் இப்போது 10:21. இப்போது நம்முடைய இணையம் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் அன்பான நேரடக்கம் நிலை தர்க்கம் இங்கு இரவு. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
1: வில்லுக்குறை திருவிளைக்கோடை கண்ணன்.
0: கண்ணன் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க இன்றைய நிகழ்ச்சியில?
1: காதல் பரிசு. காதல் பரிசு
0: படத்துல கண்டிப்பா நீங்க கே

என்ன மத்திய அரசோட உதவி கிடைச்சு?

0: சச்சா, அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
0: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
0: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
0: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
0: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: பத்து மணி 28 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நிலம் மற்றும் நேரலை நிகழ்ச்சியில். நேரலையில் நம்மோடு இணை அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? செல்வனையா நிலாமற்றத்தில் இணைந்திருக்கிறீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

நேர்களே, நம் குமரி பண்பலை 101 நாளை முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை. நாளைய நேரலை நிகழ்ச்சியில் குடும்பத்தில் உரையாடலின் அவசியம், இது பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் குறித்து நீங்கள் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 04652 என்ற எண்ணை பயன்படுத்தி 2602440 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ, அல்லது 8903257309 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 10:35, குமரி பண்பலை 101 இது நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? தங்கம்மா, சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு கேட்க போகிறோம்? ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நேரம் இப்போது 10:40. குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி அம்மா, என்ன பாடல் இன்னைக்கு நாம விரும்பி கேட்க போறோம்? உங்களுக்கு கவிதை தெரியுமா?
3: நன்றி.

0: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
1: பத்து மணி 47 நிமிடத்தில் எழுதியிருக்கிறோம்.

0: ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை உங்கள் விருப்ப பாடலின் நேரம். விருப்ப பாடலை கேட்க வரும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் அபுபக்கர், மேட்டுக்கடை.
0: அபுபக்கரையா, என்ன பாடல் இன்றைக்கு விரும்பி கேட்க போறீங்க?
1: சின்ன தம்பில இருந்து தூளியில அடர்ந்த பாடல்.
0: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.

0: மனதை மயக்கும் மழலை மொழியோடு நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து வலம் வருகிறது. பேசுங்க மக்களே பேசுங்க. ஆம் நேர்களே பேசுங்க மக்களே பேசுங்க. பள்ளி மாணவர்களின் நேரலை நிகழ்ச்சி நாளை உங்களுக்காக வலம் வர காத்திருக்கு. கேட்டு ரசியுங்க. நேரம் இப்போது 10:53 ஆகிறது. நிலாமுற்றம் நேரலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நிறைவான நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை. வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: ஓகேம்மா,
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: வணக்கம்.

எண்ணிய யாவும் நிறைவேறும். எப்போது தெரியுமா? எண்ணம் செயலாகும் போது. எண்ணங்களை செயல் வடிவமாக்கி வாழ்வில் வெற்றி அடைவோம். இன்றைய தத்துவத்தோடு இன்று நிறைவு பெறுகிறது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜிடி ஜெபின் நிக்ஸ்லின். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேயர்கள், இந்த ஒலிபரப்பை சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோயில் மதுரை பண்பலை 103.3 ஆகிய அலைவரிசைகளிலும், 101.6 கும்பகோணம் பண்பலை மற்றும் 100.4 வேலூர் பண்பலை, அதனோடு இணைந்து 100.1 எஃப்எம் திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் சரியா 11:01 ஆயிட்டிருக்கு. இனிய இரவு வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு இனிமை அப்படின்றத எது முடிவு பண்ணோம்னா, அந்த இரவு நேரத்தில் நம்ம தூக்கம் வராமல் தவிக்கும் பொழுது, இல்லை ரொம்ப களைப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு ஒரு பாடலை கேட்குறோம் இல்லையா. ஸோ நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பாட்டு கேட்டுட்டு தூங்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இரவு எந்த அளவுக்கு இனிமையாக அமையுது அப்படின்றது பொருந்தும். ஸோ அந்த வகையில் இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப இனிமையான பாடல்கள் உங்களுக்காக, இன்னும் சொல்ல போனால் இந்த இரவு இன்னும் அழகாக்கிறதுக்காக, தூக்கம் வராமல் யாராவது தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தூங்க வைக்கிறதுக்காகவே இசையை காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சமணிக்கணும், நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக 10 தள திரைப்படத்திலிருந்து அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த நீ சிங்கம் தான் பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். சித் ஸ்ரீராம் அவர்களுடைய குரலில், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க, விவேக் அவர்களுடைய எழுதிய பாடல் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இந்த இனிய இரவு வேலையை அலங்கரிக்கிறதுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக விடுதலை திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம், அதுவும் பொதுவாக இந்த இரவு நேரத்தில் கேட்கும் பொழுது, அடுத்த நாளை எப்படியாவது எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு பயமோ இல்லை ஒரு எதிர்பார்ப்போ இருக்கும் இல்லையா. அந்த ஒரு கேள்விக்கு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரி எப்படியாவது பதில் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே தோணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னேறி போக முட்டுக்கட்டை ஏது, பின் திரும்பி பார்க்காதே. ஓன் துணைக்கு நான் தான், ஏன் துணைக்கு நீ தான், என்றும் இது மாறாதே. நல்வாக்கு ஊர் சொல்லும் காலம் வரும், அல்லல் இருளை விரட்டும் விடியல் வரும் அப்படின்ற ஒரு அந்த வரி வந்து அடுத்த நாளை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நமக்கு இவ்வளோ பெரிய வேலை இருக்கே நாளைக்கு, நம்ம எப்படி முடிக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட இல்லை ஒரு தயக்கத்தோட இல்லை ஒரு பதட்டத்தோடு படுக்க போகிறோம்னா, இந்த பாடல் வரி கேட்கும்பொழுது கொஞ்சம் மனசுக்கு தெம்பாக இருக்கும் அப்படின்னா சொல்லலாம். உன்னோட நடந்தால் கல்லான காடு கூத்தாடும் பூவனம் ஆகிடுமே அப்படின்ற பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இளையராஜா அவர்களுடைய இசையில் தனுஷ் மற்றும் அனன்யா பட் அவர்கள் குரலில் கேட்டு மகிழப்போகிறோம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அழகழகான இன்னிசை பாடல்கள் இந்த இனிய வேலையிலே செஞ்சிட்ருக்க. நேரம் சரியாக 11:13 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்து நெஞ்சமே நெஞ்சமே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் இணைந்து பாட யுகபாரதி அவர்கள் வரிகள் எழுதி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஸோ இந்த பாடலில் வந்து இந்த பாட்டு முழுக்க அவ்வளோ அழகழகாக முத்து முத்தான வரிகள் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் இடம் முடியும் பொழுது அந்திப்பூ காட்டுக்கே கூட்டி போயேன் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரியில் வந்து ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. அதை என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. யாராவது ஒருத்தர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நண்பர் வராருன்னு வச்சுப்போம். அந்த நண்பர் வந்து என்னப்பா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னும்பொழுது இங்கே பேச வேணாம், என்ன எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போறியா, ஒரு டீ கடைக்கு கூட்டிகிட்டு போறியா, இல்லை எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போறியா, இல்லை ஒரு பார்க் பீச்சுக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்னு அந்த நண்பரை பார்த்து எவ்வளோ அழகாக வாஞ்சையோடு கேட்போம். அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த அந்திப்பூ காட்டுக்கே கூட்டி போயே அப்படின்ற அந்த லைனில் இருக்கோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே ஃபீல் ஆகும். ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக அழகழகான இன்னிசை பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் குரு திரைப்படத்திலிருந்து ஆறுயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ இந்த பாடல் கேட்டு மகிழலாம். ஏஆர் ரஹ்மான் சின்மயி மற்றும் குவாடிர் முர்சா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களே இசையமைத்த பாடல். இந்த பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள், உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 11:27 ஆயிட்டு இருக்கு. இந்த இனிய இரவு வேளைக்கு இன்னும் கொஞ்சம் இனிமையும் இன்னும் கொஞ்சம் அழகும் சேர்க்கறதுக்காக நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ஒரு நாள் சிரித்தேன் ஒரு நாள் வெறுத்தேன், அதாவது மன்னிப்பாயா அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழப் போகிறோம். வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேனே என்னை மன்னிப்பாயா அப்படின்ற அந்த வார்த்தை அந்த வரி, நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சே பல விஷயங்களை நம்ம தவற விட்டுருப்போம். அதை தவற விடும்பொழுது பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இல்லைன்னா சரி அவ்வளோதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், போனால் போட்டோம் அப்படின்னு விட்டுருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா உட்காந்து நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயத்துக்காக உட்காந்து வாழ்க்கை

ஃபுல்லாக அழுவோம் தெரியுமா? அந்த ஒரு மொமெண்ட்டை, அந்த ஒரு ஃபீலை, அந்த ஒரு வழியை ஒரே வார்த்தை, வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேனே என்னை மன்னிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனில் எழுதியிருக்காங்க இல்லையா, அதுதான் ஹைலைட். தாமரை அவர்கள் வரிகள் எழுத, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ எல்லா பாடல்லையுமே ஏதாவது ஒரு வரி நம்ம மனசை கவர்ற மாதிரி இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு லைன் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லைனை திரும்ப திரும்ப கேட்கறதுக்காகவே அந்த பாட்டை முழுசாக கேட்போம் இல்லையா. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த பாட்டில் ஒரு லைன் இருக்குது. நதியாலே பூக்கும் மரங்களுக்கு நதி மீது இருக்கும் காதலினை நந்தி அறியுமா சொல்ல தெரியுமா கரையோட கனவுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயோ இருந்து ஒரு மரத்தில் அந்த ஒரு மரத்திலிருந்து விழுந்த ஒரு விதை அப்படியே நதியில் அடிச்சுட்டு வந்து கரையொதுங்கி அந்த நதியினால் பூக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்துக்கு நதி மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு அந்த பாசம், அது வந்து நதி எப்படி அந்த மரமும் அந்த மரத்துக்கு நதி மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அந்த மரம் நதிக்கிட்ட எப்படி சொல்லும், இல்லை நதிக்கு தான் அந்த மரம் தம் மேலே பாசம் வச்சுருக்கு அப்படின்றது தெரியுமா, எவ்வளோ கேள்வி, எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ அதிசயம், எவ்வளோ அழகு, எவ்வளவு அன்பு இந்த ரெண்டு வலையின்குள்ளே இருக்குது அப்படின்றத அடிக்கடி நான் வியந்து கேட்கக்கூடிய ஒரு லைன் தான் இது. கார்த்திக் மற்றும் ரீட்டா அவர்கள் இணைந்து பாட, நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்த பாடல். கேட்கலாம் இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:42 ஆகிட்டு இருக்கு. பாரதி தமிழ்ல மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அழகழகான இசை பாடல்கள் அப்படியே இந்த இரவுக்கு இன்னும் கொஞ்சம் இரவு அழகு சேர்த்து அதுக்கப்புறமா அப்படியே உங்களை மெல்ல தூங்க வைக்கிறதுக்காக இந்த இசை பாடல்கள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இங்கிலீஷனுடைய அடுத்த பாடலாம் நீங்கள்

கேட்கவிருக்கும் பாடல் வாராயோ வாராயோ காதல் கொள்ள அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சின்மை அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் உங்களுக்கு ஆசையை காத்துட்ருக்கு. ஸோ இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். இந்த பாடலில் அவ்வளோ ஒரு அழகான ஃபேண்டசி இருக்குது. அந்த பாடலை கேட்கும்பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் நம்மளை தடுத்து நிறுத்தினா கூட சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றும். இந்த பாடல் அந்த வகையான ஒரு பாடல் தான். ஸோ இரவு நேரத்தில் கத்தி பாட முடியாத சூழலில் யாராவது இருந்தால் கூட மனசுக்குள்ளே அப்படியே இந்த பாடலை முணுமுணுத்துக்கிட்டே கேட்டு மகிழுங்க. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 11:49 நம்மிடம் ஆயிட்டிருக்கு. அழகழகான இன்னிசை பாடல் வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து சொல்லாயோ சோழக்கிளி அப்படின்ற பாடல். பொதுவாகவே பாட்டு கேட்கும்பொழுது நண்பர்கள்கிட்ட ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க, இல்லை ஏதாவது நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்தார்னா, என்ன இவ்வளோ பழைய பாட்டு கேட்குற, என்ன இவ்வளோ பழைய பாட்டு கேட்குற அப்படின்னு இழுத்துலாம் கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு விஷயம் தோணும், பாட்டில் ஏதையா பழைய பாட்டு புது பாட்டு, பாட்டுனாலே அது பாட்டு தான். அது நம்ம மனசுக்கு அவ்வளோ இதத்தை தரக்கூடிய ஒரு பாட்டு, பழசாக இருந்தா என்ன புதுசாக இருந்தா என்ன, ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு தோணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் கேட்ட கேள்வி தான் அது, என்ன இவ்வளோ பழைய பாட்டு இப்படி ரசித்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. இப்போ இதுவே பழைய பாட்டுனா நான் இதுக்கு முன்னாடி வந்த பாட்டெல்லாம் கேட்பேனே, அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த நினைவுகளோடு இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பாடல் வைரமுத்தவர்கள் வரிகள் எழுத, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம், கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நேரம் சரியாக 11:57 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக தரமணி திரைப்படத்திலிருந்து யாரோ உச்சிக்கிளை மேலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் யுவன் சங்கர் ராஜா அவர்களே பாடிய பாடல். கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கேட்டு மகிழப்போகிறோம். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். மீண்டும் நாளை காலை 4 மணிக்கு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 12 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 100.6 கும்பகோணம் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை ஒளிபரப்புகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: ஹாண்டில் பாரை ஓடிக்காதே, இடுப்பை இடுப்பை வளைக்காதே, ஹாண்டில் பாரை ஓடிக்காதே,
1: கைய கைய வளைக்காதே, கண்ணை கண்டு மிரளாதே, கைய கைய வளைக்காதே, கண்ணை கண்டு

0: அள்ளி தெளிக்கையிலே.
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பழையா பதமா செல்லையா ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா பழையா பதமா செல்லையா.

நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.

தென்னகமா.

நிலவுமே.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: வாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் 4 மணி ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்கலாம் திரைசையில் பக்தி பாடல்கள். திரைசெயல் பக்தி பாடல்கள் ஒரு சில நிகழ்ச்சியில் முதல்ல சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து மகா கணபதிம் அப்படின்ற பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் இளையராஜா அவர்களுடைய செயலமைந்த பாடல் இது உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசஸ்மராமி வசிஷ்டவாம.

மகாமரி சரிகமகணபதி. பரிசரிச நிரிபம சரிகமகணபதி. நிப்ப நிப்ப மாரி சரி சமசபசனி.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 4:06 ஆயிட்டிருக்கு. திரையிசையில் பக்தி பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்கலாம். தேவர் மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மாசறு பொன்னே வருக அப்படின்ற பாடல், மின்மினி அவர்களுடைய குரலில் பாலி அவர்கள் வரிகள் எழுத இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல், கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேர்களிதுவரை கேட்டது திரைசையில் பக்தி பாடல்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 4:10 கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணின் சுட்டகு, பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் சிந்து மந்தாரி, ஆதிதாளம்.

மங்கலம் நிகழ்ச்சியில் இப்போது திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீரகுவர், தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம், ஆதிதாளம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம். அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம் கேட்கவிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலா கேட்கலாம், நாராயண கவசம்.

சேத்து ஹிருதய ஓம்காரம் விகார மனுமூர்த்தனி ஷகாரம் து ப்ருவோர் மத்யே நகாரம் சிகயா திசேத் வேகாரம் நேத்ரயோர் யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்த்ரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்த

किञ्चतो यस्य महाट्टहासम् दिशो विनेदुः

விக்மநேமி பிரமத் சமந்தாத் பகவத் பிரயுக்தம் தம் தக்தி தம் தக்தியரி சைன்யமாஷு

யூஷ்மாண்டவைநாயகயக்ஷரக்ஷஹ பூதக்ரஹாம்ச்சூர்ணய சூர்ணயாரீனே த்வம் யாது தான ப்ரமத ப்ரேத மாத்ர பிசாச விப்ரக்ரஹ கோர த்ருஷ்டி தரேந்திர வித்ராவய கிருஷ்ண பூரிதஹ பீமஸ்வனோரேர் ஹ்ருதயானி.

அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம் வரிசையில் நேயர்கள் அடுத்து கேட்கலாம் ஆனந்த லஹாரி வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.